நேயர்களுக்கு எழுநிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 20ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:56. 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளி

அகஸ்வணி கரைக்கால். கூவும் குயிலோசை, குதுகளிக்கும் குருவிகள் சத்தம், குழலின் நாதம், மேனி தழுவும் மெல்லிய பூங்காற்று, இதமாய் விடியும் இனிய பொழுது. இந்த பொழுது தொடங்கி எப்போதும் மகிழ்ந்து இருக்க நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர், பெருஞ்சிறப்பு புத்தொழிர் வாழும் உலகு, வாழ்க்கை துணை நலம் எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர், பெருஞ்சிறப்பு புத்தொழிர் வாழும் உலகு. நேயர்கள் குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி கரைக்கால் ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல். இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்கள். இன்று மயிலாடுதுறை வண்டிக்கார திரு மாரியம்மன் கோவில். நேரில் நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40

0: எளிதாமல் சித்த பாமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்க மின் சொல்லமது விழம்பூர் திருவாரூர் முனைவர் அறிவழகன் அவர்கள். 655 காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசுந்தரில் பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன் அவர்கள். இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தொல்லி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் தொல்லி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ். சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதுரி பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சீதியும். 9:35 பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் உறவினில் இனிமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தொழில் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 பேரளம் ஸ்ரீ சர்வ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தரில் பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன் அவர்கள். 12:55 பன்னிசை கரிய பெரிய என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோசியல் மீடியா பேஸ்ட். 4:00 திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஊரும் உறவும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும். இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடியான் ஞாயிற்றுச்சந்தை சாலையில் இருந்து. 5:15 அலையோசை. 6:00 பன்னிசை சுண்ண வெண்ணிரணி என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் அவர்கள். 6:20 நாச்சியார்கள் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டார் மயிலாடுதுறை ஏஆர்சி காமஜ் ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லமது விழங்கூர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்களுடைய காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதிர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்துறை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்கள். அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமம் ஆர் வினோத் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றிலூர் காணும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கிலச் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் மின் சொல்லமது வழங்குவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலை காலை. 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக விளம்பர நிகழ்ச்சியில் காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமானரும். 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லரிஸின் தகவல் சுரங்கம். இன்று மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியும் வாங்க பேசலாம். நேரில் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 after Rajya Sabha returned the Money Bill to Lok Sabha following discussion. The Lok Sabha had earlier passed the bill, which was then sent to Rajya Sabha for discussion. Since it is a money bill, Rajya Sabha can only make recommendations on its provisions and return it to the Lok Sabha, which may accept or reject those recommendations. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Finance Minister Nirmala Sitharaman made it clear that the legislation does not impose any tax on UPI and the digital payment system will remain free for consumers. The Finance Minister stated that the UPI-related amendment is only an enabling provision and does not itself impose any tax or transaction charge on users. Ms. Sitharaman also said that the government doesn't intend to impose any MDR charges on small merchants as they remain central to UPI's inclusive growth.
2: It does not impose any tax or transaction charge on UPI users. It enables the government to specify through notification the electronic payment modes that will continue to receive statutory protection against charges. The UPI and Services Steering Committee, headed by the National Payments Corporation of India, will consider and decide whether any MDR should be introduced.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் காலமாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளி

0: முக்கிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார் போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம்பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அகஸ்வணி கரைக்கால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னிழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழெண்ண மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக திருவருட்பாவில் இருந்து ஒரு பாடல்.

0: புதின.
1: பக்திமாலையில் அடுத்து மீரா கிருஷ்ணா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூட வரும் மாலை எல் லத்திகா பாடிய பாடல்.

காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எஸ் எஸ் ஏ வாஹித் பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. நேர்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். இன்று மயிலாடுதுறை வண்டிக்கார தெரு மாரியம்மன் கோவில். அகாஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்கும் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 26 செவ்வாய்க்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, இன்னைக்காச்சும் கேப்பீங்களா மாட்டீங்களா?
8: இன்னைக்கு என்ன நடந்தாலும் அக்காட்ட கேக்கறது கேக்கறதுதான்.
7: இப்படிதான் சொல்லுவீங்க, அக்காவை பார்த்துட்டு வேற கதையோ ஏதோ பேசிட்டு வந்துருவீங்க.
8: தோ இப்ப வந்து பாரு, நான் கேக்குறனா இல்லையான்னு.
9: என்ன கேக்கணும், யார கேக்கணும்?
8: உங்களதான் கேக்கணும், உங்ககிட்டதான் கேக்கணும்.
9: என்னத்த?
7: அதாவது ரேவதி அக்கா,
8: இரு இரு பொங்கொடி, நீ இழுத்து இப்படி கேக்குறதுக்குள்ள நேரம் ஆயிடும், நானே கேக்குறேன்.
9: சுபா, எனக்கு இப்ப கோபம் வந்துடும்.
8: கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கக்கா, அது ஒண்ணும் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் நர்சரிக்கு போய் எருவ ஒன்னாதானே வாங்கிட்டு வந்தோம்.
9: ஆமா, ஒன்னாதான் போனோம், ஒன்னாதான் வாங்கிட்டு வந்தோம்.
7: பிறகு எப்படிக்கா, உங்க வீட்டுல மட்டும் நல்லா பூக்குது, சுபாக்கா வீட்டுல துளிர் வந்ததோட இருக்குது.
9: எது?
8: அதான்க்கா மல்லிகை செடி.
9: ஏன், வாங்கிட்டு வந்த உரத்தை போட்டல?
8: போட்டனே, அதனாலதானே கேக்குறேன்.
9: எப்படி போட்ட?
8: எப்படி போட்டனா, நீங்க எப்படி போட்டீங்க?
9: வாங்கிட்டு வந்த மூட்டைய ஓரமா ஒரு நிழல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு போட்டேன்.
8: அப்ப அத நீங்க காய வைக்கலையா? காய வச்சாதானே நல்லா இருக்கும்.
7: என்னது, காய வச்சிங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த உரத்தை?
9: நல்லா கேளு பொங்கொடி, சுபாவ நுண்ணுயிர் உரத்தை வாங்கிட்டு வந்து யாராச்சும் வெயில்ல வச்சு காய வைப்பாங்களா?
8: அது இல்லக்கா, பொதுவா உரத்தை வெயில்ல காய வச்சு போட்டா வீரியமா இருக்குமோன்னு நினைச்சேன்.
9: சுபா, என்ன சுபா இது, அது நுண்ணுயிர் உரம். அதிகப்படியான வெயில்ல வச்சா உயிர்கள்லாம் எங்கிருந்து வாழும்? வெயில் படாம குளிர்ச்சியா உள்ள இடமா பார்த்து, ஈரக்காத்து படுற இடமா பார்த்து வைக்கணும். அப்பதானே நுண்ணுயிர் பெருக்கும் நிறைய இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப அந்த உரத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா வச்சிருக்கியா?
8: கால்வாசி தான்க்கா செடிக்கு போட்டிருக்கேன், பாக்கி முக்கால்வாசி காய வச்சதோட இருக்குக்கா.
9: சரிதான், அத நீ இனிமே போட்டா என்ன போடாட்டி என்ன?
8: என்னக்கா இப்படி சொல்றீங்க?
7: சுபாக்கா, இந்த மாதிரி நுண்ணுயிர் உரம்லாம் வாங்குற பையிலேயே எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு தெளிவா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்தி முடிச்சிடணும். அப்படி பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான்.
9: அது நல்லா சொல்லு பூங்கொடி. சுபாக்கு, சுபா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே நான் சொல்றேன், கேட்டுக்கோ.
8: சொல்லுங்கக்கா, சேர்த்தே கேட்டுக்கிறேன்.
9: இப்போ நம்ம வெதை நேரத்திலாம் செய்யறோம் பாரு, அப்ப கூட இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை இறுதியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ. ஏன், விதைகள்லாம் உரங்களோட ஒட்டி வளர்றதுக்கு நல்லா ஏது

0: இதுவா இருக்கும்.
1: ஓஹோ,
0: ஆனா அத கூட உச்சு வெயில் காலத்துல செய்யக்கூடாது. வெயில் வர்றதுக்கு முன்னாடியோ, அதான் அதிகால பொழுதுலயோ, இல்ல வெயில் அடங்கின பிறகோ செய்யறதுதான் சால சிறந்தது.
1: இத நீங்க நான் வாங்கின அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம்லக்கா. இது தெரியாம ஒரு மூட்டை உயிர் உரத்தை வீணாக்கிட்டனே.
2: என்னதான் படிச்சீங்களோ சுபாக்கா, ரேவதி அக்காவுக்கு தெரிஞ்ச விவரம் கூட உங்களுக்கு தெரியல.
1: இத பத்தி நடத்தினப்ப லீவு போட்டுட்ட மூங்குடி.
2: சுபாக்கா, இந்த மாதிரி இந்த உயிர் ஓரம்னா என்ன, இந்த உயிர் ஓரத்தோட நன்மைகள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மாதிரி நீங்க வீணடிக்க மாட்டீங்க.
1: எங்க உனக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல.
2: உயிர் ஓரங்கிறது இயற்கை ஓரத்தோட ஒரு அங்கங்கா. இதுல பாக்டீரியாவும் பூஞ்சையும் பயன்படுத்தி தான் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த உயிர் ஓரத்தையே தயாரிப்பாங்க. இது மண்ணுல போய் இதோட சேர்த்து இன்னும் பல உயிர்களை பெருக்கி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும்கா.
0: சுபா, நீ லீவ் போட்ட அன்னைக்கு பூங்கொடி கவனமா கிளாஸுக்கு போய் கேட்டிருந்திருக்கு போல.
1: ரேவதியக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பூங்கொடிய விட நான் சீனியர்.
0: இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள், இதுவரை கரைகள் ஒயின்சி காவிரியசர் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். இணையச்சி வழங்கியர் ஒயின்சி காவிரியசர் கரைகால்
5: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
4: மேலும் நிகழ்ச்சி விழுங்கர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இன்றிரவு 7:30 கிசான் வானியில் நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்கள். அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமம் ஆர் வினோத் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். அகஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல். நமது நிகழ்ச்சி விழுங்கூர் ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
10: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
9: பூமேக்ஸ்.
11: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
12: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடல் நலம், வாழ்க்கை நலம், மனித பண்பு, இந்த மூணு இணைத்து ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த பாட்டுல கடைசியா ஒரு வரி வரும் பாருங்க, அதுதான் இந்த பாடலோட உயிர். முதல் மூன்று வரியும் நான்காவதா வர்ற வரிக்கும் இடையில என்னது, நம்ம உடம்பு அதுவே நமக்கு பாட சொல்லுதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு பத்தி ஏற்கனவே என்ன கத்து வச்சிருக்கிறோம், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லி கற்றுக்கோம். ஆனா இந்த உடம்புல எது எப்படி இருக்கும், இப்படி நம்ம பாத்துக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அழகா இயற்கையோடு இணைத்து இந்த உடம்பு சொல்றாங்க. என்னது, இயற்கையை பாக்குறோம். ஒரு பூ, அந்த பூ பார்த்தோன்னே அந்த பூ அழகா இருக்குது, நேரா மலரணும்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு கரும்பு பாக்குறோம், அந்த கரும்பு எப்படி குச்சி குச்சா நேரா இருக்கு, நேரா இருக்கிறது நல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஒரு மரம் நிமிர்ந்து நிக்கணும்னு பாக்குறோம், ஏன்னா நேரா இருக்கிறதா ஒழுங்கா இருக்கிறதா அழகுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயற்கை அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, கூடுதலா ஒரு செய்தியை சொல்லுது. கவிஞர் பூவை பாக்குறார், அந்த அரும்பு சற்று வளைஞ்சிருக்குது ஆனாலும் அதோட மனம் மாறதில்ல. கரும்பு பாக்குறார், அந்த கரும்பு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கு ஆனாலும் அது சாரி இனிப்பே இருக்கு. அடுத்து இரும்ப பாக்குறார், அது வளைஞ்சு கிடக்குது, அதை அடிச்சு அருவாளா கொக்கியா கருவியா மாத்தலாம். ஆனா மனிதனுடைய நரம்பு அது இருக்க வேண்டிய அளவில் இல்லாம மாறி போனுச்சுன்னா பயன்படுமான்னு கேக்குற. அரும்பு கோனிடில் அதன் மனம் குன்றுமோ, கரும்பு கோனிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோனிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோனிடில் நாம் அதற்கு என்ன செய்வோம். இந்த மூன்று ஓமைகளையும் நமக்கு ஒரு பெரிய உண்மைக்கு அழைச்சிட்டு போதுங்க. என்னது, அரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, கரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, ஆனா நரம்பு கொன்னா. இங்க நரம்புங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை மட்டும் சொல்லலைங்க, வாழ்க்கையோட ஒழுங்க சொல்லுது. இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டா மற்ற எல்லா சிறப்புகளும் பாதிக்கப்படுங்க. செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனா உடம்பு ஒத்துழைக்கலன்னா அந்த மிச்சம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாதுல்ல. அதனாலதான் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகில்

0: நம்ம நிறையவற்றை சேமிக்கிறோம், பணம் சேமிக்கிறோம், பொருள் சேமிக்கிறோம், ஆனா உடல் நலத்தை சேமிக்க மறந்துடுறோமே. சரியான உணவு, போதுமான உறக்கம், ஒழுங்கான உடற்பயிற்சி, அமைதியான மனநிலை, இதுதான் வாழ்க்கையோட உண்மையான செல்வங்கள் சொல்றாங்க. பூவின் மனம் குறையல, கரும்பின் இனிப்பு குறையல, இரும்போட வலிமை குறையல, ஆனா மனுட நரம்பு பாதிக்கப்பட்டா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியே குறைஞ்சு போயிடுதுல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில நம்ம உயரங்களை தேடுறதோட உடல் நலத்தையும் தேடணும். ஏன்னா உடல் நலமாக இருந்தால்தான் உயிர் உற்சாகமாக இருக்கும். உயிர் உற்சாகமாக இருந்தால்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய
2: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: எண்ணெய்ஷை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
5: பூமேக்ஸ்
1: காற்று துரிகையால் காது மடல்களில் கவிதை தீட்டும் கரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கு இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், உறவினில் இனிமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். இன்று பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நேரலை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்றுச் சந்தை சாலையில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும்.

இந்நிலை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவை

0: கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி,

0: போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு

0: திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தள்ளியர். நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? தினமும் பள்ளிக்கு போற ஒரு சிறுவன் தினமும் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊத்தி வந்தானா. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அவங்க மாணவங்க கிட்ட ஒரு பென்சில காட்டி, இதன் வெளிப்புறம் அல்ல உள்ளே இருக்கிற கரிதான் எழுத பயன்படுது அப்படின்னாங்களாம். அது போல மனிதனின் மதிப்பு கூட அவன் குணத்துலதான் இருக்குது அப்படின்னாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன

0: தெரிஞ்சுக்கணும்னா அழகை கூட குணமே உயர்ந்தது என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் என்ன?
1: எம் பாலபத்ரன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: சரிங்கப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: துன்பத்தை வெல்லும் கல்வி.
0: எங்க சொல்லுங்களேன்?
1: துன்பத்தை வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோ சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றாகை பொருளை நம்பி வாழக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறனை பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருவர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும். இப்பாடலை எழுதியவர் திருப்பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போட்டியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். நன்றி, வணக்கம்.
0: சூப்பரா பாடல் பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
1: ராணுவ அதிகாரியா ஆகணும் ஆசைப்படுறேன் மேடம்.
0: ராணுவ அதிகாரியா? நீங்க என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு?
1: மக்களை பாதுகாக்க போறோம்.
0: சரிப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைகள் கமர்ஷியல் ரெடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசந்தள்ளி. நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: காற்றின் மீது ஏறி காதுகளுக்குள் பயணிக்கும் கரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
5: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர். பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
7: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம். வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
8: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
7: காரைக்கால்.
0: வணக்கம் நேயர்களே,
9: அதிகாலை புதுமலர் ஒன்று மென்மையாக புன்னகைத்து விழிகளில் இனிதே காட்சியானது. புன்னகையுடன் தொடங்கிய தினம் புதுமைகளுடன் வரவேற்க இனிதே தொடங்கட்டும் என்று கூறி தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உன் நினைவுடன் வாழும் நான் பல நொடிகளில் உன் பிரிவை எண்ணி வாடுகிறேன்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: சொல்லும் வார்த்தைக்காக ஆயிரம் நொடி கூட காத்திருக்கும் அன்பு, சொல்லிவிட்ட பிறகு இன்னும் கேட்க தோன்றும் அழகான காதலை.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: இயற்கையின் எழில் கொஞ்சும் அழகில் தன்னையே மறக்கும் ஒரு பட்டாம்பூச்சி.

0: தங்கமான நேரம்.
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
0: காந்தம் போல் நிற்கும் அவள் கருவிழி இவள் இதயத்தோடு ஒட்டிக்கொண்டதோ

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் கம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையும் காரைக்கால்.

0: எஸ் ஆர் டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல் ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: கதரும் காவியம் இசைக்கும் கரைக்கல் பண்பலை 100.3 தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவுகூரும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு

0: இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜூம்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜூம்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவிலிருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000-க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நித்தி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும்

0: அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80 சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150 ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சுந்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியாகும் கரைக்கல்வன் மலை 100.3. அச்சார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
11: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே.
12: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
14: காரைக்கால்

0: சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால் சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம் அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுகிட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுகிட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக், அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி, ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில்

0: பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலையுடைய களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்தரை பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்தரை பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மருள் சேர்ந்த மனதிற்குள்ளே மாசு நீக்கும் அருளை போலே நீர் புகுந்த நிலத்தின் மேலே நிமிர்ந்த பசுமை அழகு போலே இருள் சூழ்ந்த இடத்தின் மேலே எழில் கதிரின் மொழியின் போலே ஆர்ப்பரிக்கும் கடலின் மேலே அழகாய் நடக்கும் அலையை போலே உழைக்கும் உடலின் வெப்பம் குறைக்க சுரக்கும் வியர்வை துளிகள் போலே வாட்டும் பசியின் அவத்தை போக்க ஊட்டும் கரத்தின் உரிமை போலே காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் பேசர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி விழுங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்ரவிடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மருத பண்பாடு மகிழ்வான காலையில் மனதோடு உறவாட உங்களுடைய இணைவது ஆஜே இரா சுந்தர பாண்டியன். நெறிப்படுத்தப்படும் வாழ்க்கை முறை நிலையான மகிழ்வை வழங்கிக் கொண்டே இருக்கும் என வண்ணத்தலையுடன் எழும்

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

காரைக்கல் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த கல்வியாண்டுக்கான முதுகலை முதலாம் ஆண்டு கல்லூரி சேர்க்கைக்கான வரைவு விண்ணப்பதாரர்கள் பட்டியல் கல்லூரி இணையதளத்தில் www.kmkpgskkl.in வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கல்லூரி இணையதளத்தை பார்வை

தங்களது விண்ணப்பத்தில் வழங்கியுள்ள விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறும், எதிரும் முரண்பாடுகள் இருப்பின் 17/8/2026 முன்பாக கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான திருத்தங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆட்சித்தலைவர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை களையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் வருகின்ற 19/8/2026 புதன்கிழமை என்று மன்னார்குடி வட்டத்தில் நடைபெற உள்ளது. எனவே மேற்படி மன்னார்குடி வட்டத்திற்குரிய கிராமங்கள் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனு தொடர்பான மனுக்களை இன்று கிராமத்திற்கு வருகை புரிகின்ற மாவட்ட அளவிலான அலுவலரிடம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அளிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்படி.
2: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கல் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். சிக்கல் பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொர்ணகாளி அம்மன் ஆலய ஆடி மகா உற்சவத்தில் இன்று மாலை 7 மணிக்கு சிறப்பு ஆராதனை. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் மேலத்திரு அருள்மிகு பொற்பவள காளியம்மன் திருக்கோயில் காளிகட்டு திருவிழாவில் காலை அம்பாள் புறப்பாடு வீதியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று கீசகன் மதம் கிருஷ்ணன் தூது. வேட்டை அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய ஆடி மாத தீமிதி திருவிழாவில் இன்று காலை 10:30 மஞ்சள் நீர் விளையாட்டு வீதியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ பெருவிழாவில் இன்று இரவு சிம்ம வாகனம், மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம். சிக்கல் அருள்மிகு சிங்கார காளியம்மன் திருக்கோயில் மகோற்சவ விழாவில் இன்று இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. இணைந்திருக்கும் நிலை காரைக்கால் பண்பலை 100.3 இது மனதோடு உறவாடி மகிழ்வி பொழிந்து கொண்டிருக்கும் காலை காம்போ.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 193 கிராம ஊராட்சிகளிலும் 15/8/2026 என்று சுதந்திர தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2026 June 30 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை 1, 2026 முதல் ஜூலை 31, 2026 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு வாசித்தல், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரதம் இயக்க திட்டம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு உள வாழ்வாதார திட்டம் Phase 1-2, கிராம செழுமை மீட்சி திட்டம், தீனதயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம், ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கால்நடை பராமரிப்புத்துறை, சுதந்திர தின கிராம சபை கூட்டம், வேளாண்மை துறை, விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உழவர் நலத்துறை திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், பயிரிழந்த பயனாளிகள் உரங்கள், விதைகள் காட்சிப்படுத்துதல், ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 100 குடிநீர் இணைப்புகள் வழங்கிய ஊராட்சிகள், சாலை பாதுகாப்பு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் இதர பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு குறித்த விவாதங்கள் போன்றவை நடைபெறும். இக்கிராம சபா கூட்டத்தில் அனைத்து பொதுமக்கள், கிராமத்தைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள், ஊராட்சி பேரவை மேலமை குழு உறுப்பினர்கள், மகளிர் சுயஉதவிக் குழுவினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நேரில் அனைவருக்கு அடுத்து 8:05 வரை இருக்குது துள்ளி வரும் பாட்டு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறாரு கலியபெருமாள்.

0: காற்றில் கலந்து இதுவரை கானமசைத்து கருத்தை விதைத்து காதருகே கனிவாய் மொழி பேசு மகிழ்ந்து மகிழ் வைத்தது கரைக்கால் பேசர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சி வழங்குகின்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 19 வரை மட்டுமே.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்று தூரிகையால் காது மடல்களில் கவிதை தீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கினர்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்களே கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
5: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
6: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
7: நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணுமே தவிர மத்தவங்களை துன்பப்படுத்த கூடாது. நம்மள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சில தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. நம்மள்ட்ட இருக்க நல்ல விஷயங்களை மத்தவங்கள்ட்ட போய் நம்ம செஞ்சு காட்டணும். அதனால மத்தவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கணும், மகிழ்ச்சி அடையணும். ஒரு தோப்புல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மயில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மயிலுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆண் மயில், ரொம்ப அழகான தோகை. அது தோகையை விரிச்சு ஆடுறத பார்த்தா மக்கள் வந்து அதை வேடிக்கை பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, கொஞ்சம் எட்டகிருந்து அதோட செல்ஃபி எடுத்துப்பாங்க. அந்த மயிலுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய பெருமை, நம்மளோட அழகை எண்ணி அது ரொம்ப மனசுக்குள்ள வந்து பெருமை அடைஞ்சிட்டு இருக்கு. அங்க பார்த்தோம் அப்படின்னு ஒரு 5-6 குரங்குகள் வந்து ஒன்னா சேருது. அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மயில தோகை விரிச்சு ஆடுறதை பாக்குது. மனுஷங்க வந்து அது பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறத பாக்குது. அப்ப மயில பார்த்து குரங்கு சொல்லுது, மயிலே நீ வந்து காட்டுல தோகை விரிச்சு ஆடுற, ஆனா மனிதர்கள் வந்து உன் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த குயிலை பாரு, தினமும் மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகுது, அழகா பாடுது, மனிதர்கள்

0: சந்தோஷப்படுத்துது. மனிதர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அதோட அழகிய குரலை கேட்கறாங்க, அது உங்களை சந்தோஷப்படுத்திட்டு திரும்பி சாயந்தரம் பாய்ச்சுன்னா மாலை நேரத்துல வந்து அதோட கூட்டுக்கு வந்துருது. அப்ப இறைவனோட அற்புதமான படைப்பு இந்த குயில் அப்படின்னு சொன்னோன்னு இந்த மயிலுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. மறுநாள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகுது. அங்க போய் மயில் வந்து அதோடைய சத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அது கத்த ஆரம்பிச்சோன்னா அந்த சத்தம் வந்து கர்ண குடூரமா இருக்கு, மனுஷங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே அதை போய் அடிச்சு விரட்டுறாங்க, தோப்புக்குள்ள அனுப்புறாங்க, போன்னு எல்லாம் வந்து விரட்டுறாங்க. அப்ப ஒருத்தவங்கள்ட்ட அந்த மயில்கிட்ட இருக்கக்கூடிய தோகை வந்து ரொம்ப அழகானது. அது வந்து அதை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து அதை வந்து சந்தோஷப்படுத்தலாம், குஷிப்படுத்தலாம். ஆனா அதோடைய குரல் இருக்கே அது ரொம்ப கொடுமையானது, அது வந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ணும். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணுமே தவிர, நம்மள்ட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை கொண்டு போய் மற்றவங்களோட நம்ம நின்னோம் அப்படின்னா நம்மளே மற்றவங்க வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட என்ன நல்லது இருக்கோ அந்த வலிமையை உணர்ந்து அதை நம்ம வந்து விளம்பரப்படுத்திக்கணுமே தவிர, மற்றவங்க செய்யறதை போய் நம்ம செய்யக்கூடாது. நம்மள்ட்ட ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நம்மள்ட்ட இருக்க பிளஸ் பாயிண்ட மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த வீக்னஸை போய் எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு மரியாதை குறைஞ்சிடும். அப்ப இந்த மயில் அழகா எல்லாரும் போட்டோ எடுத்து எல்லாரோட சந்தோஷமா நிக்கக்கூடிய மயில் சத்தம் போட்டதுன்னா அதை வெட்டடிப்பாங்க. அதே போலதான் நீங்க சமுதாயத்துல வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுது உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. ஆனா நீங்க வந்து நான் தனி ஆளா நிக்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளை வெட்டடிப்பாங்க. ஸோ நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அப்ப நம் நல்ல விஷயங்களை செய்வோம், நம்மள்ட்ட இருக்கிற நல்ல காரியங்களை மட்டும் முன்னிறுத்துவோம், நம்மள்ட்ட இருக்க நல்ல செயல்களை மட்டும் செய்வோம், நம்மள்ட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸை மட்டும் நம்ம அதை பயன்படுத்துவோம், நம்மள்ட்ட இருக்க தேவையில்லாத குவாலிட்டிஸை ஓரம் கட்டுவோம். நம்மள்ட்ட எது மைனஸ் அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, மற்றவங்க நம்மளுடைய ரசிக்கிறாங்களா இல்லையா, மற்றவங்க நம்மளை பாராட்டுறாங்களா இல்லையாங்கிறத பார்த்துங்க. எதெல்லாம் மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலையோ அதை மற்றவங்களால ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்களே இக்னோர் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து கையாண்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த மனிதர்களாக நீங்க வளம் வருவீங்க. மயில் மாதிரி இருக்கணும், குயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னா மயில் மாதிரி தோகை விரிச்சு ஆடணும், குயில் மாதிரி அந்த குயில் சத்தம் இருக்கணும். நம்மள மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மனிதராக நீங்கள் வளம் வர வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். என்ன நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேர்களே, நீங்கள் கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க காரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை

0: மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
6: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
5: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
6: மற்றும் நீட் அகாடமி,
5: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நீட்லி கேட்டீங்களா அப்படின்னா
8: என்னத்தை சொல்ல வர்ற?
7: துளி உருமாட்ட நிகழ்ச்சியில ஆஹா,
8: என்னப்பா ஆஹா ஓஹோன்னு ஒரே அனத்தலா இருக்கு, என்னாச்சு உனக்கு அங்க?
7: அதுக்காக
9: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
7: பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க, ஆனால் நீங்கள் கேட்க போகிற பாட்டை கொடுக்கறதுக்காக நான் இங்கே லைவ் ஸ்டுடியோவில் காத்துட்ருக்கிறேன். இதுக்காக நீங்கள் இப்போது நான் சொல்ல போகிற எந்த எண்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த எண்கள் எப்படி அப்படின்னா, அது 0436823123231 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைக்கலாம். மேலும் என்னங்க மேலும் அப்படின்றீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி காரைக்கால் பண்பலையில் துளி உரம்பாடு நிகழ்ச்சிக்காக நான் நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். போட்டிங்களா அப்படின்றீங்களா? என்னங்க கேட்குறீங்க? நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேனே. ஆமாங்க, அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, கங்கை கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார்? கங்கை கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான விடைய காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த போஸ்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய பதிவை பதிவு பண்ணுங்கள்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: புத்தம் புதிய பாடல்களை, துள்ளலான பாடல்களை கேட்கறதுக்கு அடுத்துட்டே இருக்கீங்களே. இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில உங்களோட உங்க ஆர்ஜெயமம் கலியபெருமாள்.
4: முக்கா துட்டு

0: நீங்களே துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நீங்களே நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் விளங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் என்னை விளங்கும் என் சொல்ல மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இணையினை இணைந்து விளங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி விளங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
8: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
7: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
8: மற்றும் நீட் அகாடமி,
7: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாடுக்கு நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: மேலக்காசக்குடி வடிவேலன்.
0: சொல்லுங்க வடிவேலன், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
10: லியோ படத்திலிருந்து பேடஸ்.
0: சரி, பாட்டு வர்றது கேட்கலாம். நன்றி.
10: நன்றி சார்.

0: Rest in peace.
1: காற்றாலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இதனம் காரைக்கால் எஃப்எம் 100.3. அபிபேரிச்சி நேரம் 8:21. அபிபேரிச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சி.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்,
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.

0: நான்கால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் விழுங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்க அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. கேட்டாலே பரவசம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு கேட்கலாம் உங்ககிட்டயே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம். கலகலப்பான ஒரு காலை வணக்கம்.
0: வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கும்.
1: வணக்கம் ஐயா. எனக்கு நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து ஜிகிரி தோஸ்து பாட்டு வைங்க ஐயா.
0: தோஸ்து, உங்க தோஸ்து யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரு?
1: பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காங்க ஐயா.
0: ஊர்ல இருக்காங்களா?
1: சொல்ல முடியாது ஐயா. வந்தாவே நிகழ்ச்சி ஒரு கலகலப்பா போயிட்டு இருக்கு ஐயா.
0: சரி, ரொம்ப சந்தோஷங்க. அதே கலகலப்போட பாட்டு கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
0: ஆகாஷ்வாணி. வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் முழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்கநகைகள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை மட்டுமே.

0: துளி விரும்பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா. சித்ராமா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: படம் கொம்பன், பாடல் அடி கருப்பு நிறத்தலைக்கு அந்த பாடல் கொடுங்க.
0: வந்துட்டே இருக்குமா, கேட்கலாம். நன்றி.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
6: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அது நம்ம நேர்கள் கேட்டு அப்படிதான் பாட்டு கேட்க போறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: திருவாரூர் மாவட்டம் 34 கூத்தனூர் மேலத்தெருல இருந்து ராமலிங்கம்.
6: சொல்லுங்க ராமலிங்கம்.
9: வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருந்து இது வருத்தப்படாத வாலிபர் சங்க பாட்டு கொடுங்க.
6: சரிங்க, பாட்டு கொடுத்தலாம். யாராவது உங்ககிட்ட வடிவேல் சார் மாதிரி உங்களை உங்க பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியவில்லை அப்படின்னு?
9: இல்ல சார்,
6: இது வரைக்கும் கூட்டது இல்ல. சரி ஓகே, ராமலிங்கம் அப்படின்னு பேரை கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாட்டு கேட்கலாம் ராமலிங்கம் ஐயா. நன்றி.
10: சில்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 103.3. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோசி பிசி ஸ்கூல். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோசி பிசி ஸ்கூல். வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
6: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
5: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
6: மற்றும் நீட் அகாடமி,
5: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நீங்களே வாரத்தில் 2 நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஊர் ஊராக தேடி போவோம் இல்லையா, அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, என்ன ஊருக்கு போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்காச்சு இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் நைட்டு சந்தை சாலையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் பகுதி நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.
0: நேர்களே, தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
2: ஐயா, வாடியிலேருந்து அசோக் ராஜ் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க அசோக் ராஜ், பேசுங்க. என்ன படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறீங்க?
2: எனக்கு தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி சாங் சார்.
0: சரி, பாட்டு வருது கேக்கலாம். நன்றி
2: நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றி. அந்த பாட்டு வரும், பாட்டு வர்றதுக்கு முன்னாடி

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: பிய சதங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற இடத்துல யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, இனிய காலை வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: மேலவாஞ்சூர் பாத்திமா.
3: சொல்லுங்க பாத்திமா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
4: நினைத்தாலே இன்னைக்கு படத்துல இருந்து அழகாய் பூக்குது.
3: சரி, பாட்டு கேட்கலாம். நன்றிமா.

0: நன்றி சார்.
1: நன்றி. பாட்டு வரும் அதுக்கு முன்னாடி. இன்னைக்கு காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஹோஸ்டலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா. என்ன கேள்வி அப்படின்னா, கங்கை கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இதுக்கான விடைய நிறைய நேர்கள் சொல்லியிருக்கிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது தான். ஆமாங்க, நேற்று தான் ராஜேந்திர சோழனுடைய அந்த திருவாதிரை திருநாளாக கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்த நாளாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை

ஆமாங்க, நேற்று தான் ராஜேந்திர சோழனுடைய அந்த திருவாதிரை திருநாளா கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்த நாளா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை ஒட்டி தான் அந்த சோழ பேரரசை உச்சத்துக்கு கொண்டு சென்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய அவதார நட்சத்திரமான திருவாதிரை நாள் அரசு விழாவாக போற்றப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய பெருமையை விளக்குற வகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், கிராமிய நடனங்கள், பக்தி இசை நிகழ்ச்சிகளோடு அது நடத்தப்படுதுங்க. கங்கை வரை படையெடுத்து வெற்றி பெற்று கங்கை நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்து இக்கோயிலை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய சாதனைகளை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விழா தான் இந்த விழாவாக அமைஞ்சது. அதுதான் அதுக்கான ஒரு விழாவாக இருந்துட்டு இருக்கு. கங்கை கொண்டான் என அழைக்கப்பட்டதும் அவருடைய பெயர் தான் ராஜேந்திர சோழன் என்பது தான் சரியான விடையை சொன்ன நம் காரைக்கால் பண்பலையின் நேர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கிற வகையில் இந்த இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்காக அந்த கேள்விக்காக நிறைய பதில்களையும் நம்ம நேயர்கள் சொன்னாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ரவிக்குமரன் தாணிக்கோட்டகம் தெற்கிலிருந்து, சுரேஷ் பாபு என்ன ஊர் அப்படின்னு ஒரு சொல்லிடல. அது போலவே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தில்லைவிழாளன் குத்தாலம் தேரடியிலிருந்து, நன்னிலம் நாகைக்குமரன், பேரளம் சந்தோஷ்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அலிநகரம் பெரம்பலூர் மாவட்டம் அலிநகரத்திலிருந்து மகாதேவன், ஐயாவாடி அசோக் ராஜ், குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, மேலவாஞ்சூர் சம்சுதீன், அலிவலம் சக்தி முருகானந்தம், அதம்பார் கலைச்செல்வி, நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், நன்னிலம் லக்ஷயா, ஸ்ரேயாஸ்ரீ ஹரீஷ் திருபுவனத்திலிருந்து, திருப்பூர் பாலசுப்ரமணியம், டீரப்பட்டினம் நளினி சங்கர், மேலவாஞ்சூர் பாத்திமா, மதுரை சண்முக சுந்தரம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், கோமல் சரவணன், ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், அன்னபன்பேட்டை ஜோதி, நன்னிலம் சுப்பிரமணியம், பூவம் குபீர், நிரவி கஜேந்திரன், பூவம் நிலாஸ்ரீ, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், பூவம் தினேஷ் ராஜ், குவைத் நாட்டிலிருந்து திட்டிசேரி நிஷான் கலீம், சிவபுரி சோபன் சுந்தரம், மாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், நாகை சிக்கல் சரண்யா, குத்தாலம் சங்கீதா, கபிலன் பாரி கம்பர் தலைஞாயிரிலிருந்து, அரியலூர் மாவட்டம் அருமராயன்கோட்டை பாரிவளன், கும்பகோணம் குமரன், தியார்பட்டினம் ரமேஷ், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், காரைக்கால் நளினி, நாகூர் ஜகபர் சாதிக் முகமது யூசுப், உட்கோட்டை ஜி ஆர் வேல்முருகன், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தலைவரிலிருந்து, அயக்கரம்புலம் பழனிவேல், சர்வராஜன்பேட்டை திருஞானம் தீனா ரமேஷ், சாந்தி ஞானசாரதி, பவித்ரா, ஷாகுல் ஹமீத், ஷாகுல் என்ன ஊர்னு குறிப்பிடல, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், திருச்சேரி ஷாகுல் ஹமீத், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நாகை பாபு, சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், கிழக்குடியிருப்பு சிங்காரவேலு, கிழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, தியாகராஜன் மங்கை நல்லூரிலிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, எஞ்சிக்குடியிலிருந்து கைலாஷ் முருகன், ஆக்கூர் செல்லராஜா, என்பிசி இதர் மாஸ்நகர் காரைக்காலிலிருந்து செந்தில்கண்ணன் பேரளம், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா, அவரிக்காடு வித்யா வீரமணி, நெம்மேலி நந்தகுமார், கடம்பூடு வாழ்வு ராஜேந்திரன், கடம்பூடு வாழ்வு நல்ல பெருமாள், மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல், பிரதாமராமபுரம் பூவை அருள்தாசன், நச்சிப்பிள்ளை காரைக்காலிலிருந்து, திருவள்ளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, செங்குந்தபுரம் நடராஜன், காரைக்கால் மகேஸ்வரன், வேறு யார் ராஜேந்திர சோழன் தான் அப்படின்னு செம்னார் கோவில் திலகவதியை சொல்லியிருக்காங்க. திருப்பூட்டி சுந்தரி பாஸ்கரன் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. விடையை சொன்ன நம்ம காரைக்கால் பண்பலையின் நேர்களுக்கு பாராட்டுக்கள் பல பல. அதே போலவே அடுத்து காலையில் 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி வர இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். எங்கேயும் கேள்விப்படாத உங்கள் பாட்டி சொன்ன பழமொழி என்ன? எங்கேயும் கேள்விப்படாத உங்கள் பாட்டி சொன்ன பழமொழி என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கோம். உங்களுடைய அந்த பாட்டி சொன்ன பழமொழியை டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நிகழ்ச்சியில் உங்களோடு நாயமும் கலைய பெருமாள் மற்றும் ஆர்ஜே ஆர் சுந்தர பாண்டியன்.

0: நேர்களை இதுவரை ரொம்பவே சந்தோஷமா ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க. இதை விருத்தாச்சலம் ஸ்ரீ தேன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய தொல்லிபெரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஓரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வானவீதியில் தேனமுதாய் காரமடைய புழியும் கரைக்கல் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கரை, திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கரை, திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
13: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-239-923.
14: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்களினை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். முதலாவாக நேரில் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ்வு. நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
15: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: ஜிஎல் மருத்துவமனை,
16: காரைக்கால்.
17: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுனை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: மார்க்கெட் உள்ளே கடை அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: செங்கல் சூளைகளுக்கு தேவையான தார்பாய்கள், விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள், தண்ணீர் விடுவதற்கான ஹோஸ்,
0: பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை சல்லுசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ரி மார்க்கெட் உள்ளே கடை, பழைய ரயில்வே ஸ்டேஷன் ரோட் திருவாரூர், மற்றும் பள்ளிவாசல் தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி அருகில் திருவாரூர்.
0: அருண் என்டர்பிரைசஸ்.
2: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
3: காரை பண்பலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உணவும் உயிரும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாருடைய ஆசையும் என்னங்க, 100 வயசு வரைக்கும் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். இதுதான் நம்ம எல்லோருடைய ஆசையும். ஆசை தான் உலக இயக்கத்தின் உந்துகோல். அதனால் எல்லோரும் ஆசைப்படலாம். ஆசை அமிர்தம், பேராசை அழகால விஷம். அதனால் இந்த 100 வயசு வரைக்கும் நம்ம வாழணும்னா நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆயுள் நீட்டிப்பு, இது மூணுமே வேணும். இதில் வந்து உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. உயிருக்கு அடிப்படை உடல், உடலுக்கு அடிப்படை உணவும் உடற்பயிற்சியும். அதனால் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதனால் நம்ம எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற தெளிவு இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிவிகித உணவு அப்படின்றது. சரிவிகித உணவு அப்படின்றது கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து மூணும் சரிவிகிதத்தில் இருக்கணும். கார்போஹைட்ரேட் 50-60%, கொழுப்புச்சத்து 20-30%, புரதச்சத்து வந்து 10-15% இருக்கணும். இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பழம், காய்கறி, கீரைகள் இதெல்லாம் வந்து ஒரு 50%, 25% கோதுமை, கேவரு, கம்பு, தினை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவும், 25% பருப்பு வகைகள், மீன், முட்டை, சிக்கன், மட்டன் அந்த மாதிரி உள்ள புரதச்சத்துகளும் இருக்கணும். இதோட ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது வந்து சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவு இருக்குது, உணர்வுபூர்வமான சரிவிகித உணவு. இந்த உணவை கொடுக்கணும், இதோட சேர்த்து அவங்களுக்கு அன்பு, அக்கறை, அரவணைப்பு இந்த மூணுத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா முதியர்ந்த வயசில் அவங்கள வந்து பல சமயங்களில் பல இடங்களில் நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவும் கொடுக்கணும், அதோட சேர்த்து அன்பு அரவணைப்பையும் சேர்த்து கொடுக்கணும். கொடுக்குற உணவை அன்போடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் அதை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வாங்க, நம்மளை வந்து நல்லா வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணும். நேரம் தவறாத உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட சேர்த்து உணவு வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கு சமமாக வந்து உடற்பயிற்சி முக்கியம். அதனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி, ஒரு 1.5 மணி நேரம் வந்து நடை, இது ரொம்ப முக்கியம். 7 மணி நேரம் தூக்கம், 7 மணி நேரம் தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக நம்மளோட வாழ்நாள் 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
4: கரைக்கல் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
4: இணையசி வழங்கு ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றின் மீது ஏறி காதுகளுக்குள் பயணிக்கும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
8: தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சிந்தனை துளி மரமலர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பரபரப்பான காலை நேரத்தில் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக உங்களோட இணையக்கூடிய நான் இரா சுந்தரபாண்டியன்,
1: நான் உங்க அர்ஜே மம்கலை பெருமாள்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்.
1: ஆமாம்,
0: பாயிண்ட் டு பாயிண்ட்டாக ஏதாவது தலைப்பு கொடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கேட்கணும்னு ஆசைப்படுவீங்களே, என்ன தலைப்பு இன்னைக்கு வச்சிருக்கீங்க?
1: ஆஹா, அக்கால் உண்டானால் மச்சான் உறவு உண்டு இப்படியும் சொல்லுவாங்க.
0: என்னத்த?
1: ஆமாம், அது எதுக்கு சொன்னாங்க, யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தான்.
0: இல்லை, இப்போ நீ என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. இப்போ நீ என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க?
1: இது பழமொழி.
0: பழமொழி?
1: ஆமாம். என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சொல்லுங்களேன்.
0: எங்கேயும் கேள்விப்படாத உங்கள் பாட்டி சொன்ன பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: எனக்கு என்ன, நிலாவில் இருக்காங்களா அந்த பாட்டியா?
1: வடசுட்ட பாட்டி.
0: அந்த பாட்டி? அந்த பாட்டி
1: இல்லை.
0: ஏன்னா பாட்டி இப்போ இருக்க அப்பாவே தெரிய மாட்டேங்குது, பாட்டியெல்லாம் வேறு கண்டுபிடிக்கிறீங்களா? பாட்டியே தெரியல, பாட்டி சொன்ன பழமொழி எப்போ ஞாபகம் இருக்க போது அப்படி தேடிட்டு நிறைய நேரங்கள் சொல்ல வந்துட்டாங்க. இப்போ தான் நீங்கள்
1: சொன்னீங்க. இல்லை, ஆமாம்,
0: யார் சொன்னது?
1: அது பாட்டி சொல்லுவாங்க, அக்கன்னா அரியண்ணா உனக்கு வந்தா கேடென்ன அப்படின்னு பாட்டிங்களா? இன்னமும் கிராமப்புறங்கள்ல.
0: என்ன என்ன திருப்பி சொல்லுங்க.
1: அக்கன்னா
0: அவன்
1: அரியண்ணா
0: அரியண்ணா
1: உனக்கு வந்தா கேடென்ன அப்படின்லாம் பாட்டி சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கல. இன்னமும் எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு பாட்டி இருந்தாங்க, இப்ப அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு செலவிட சொல்லுவது பழமொழி சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை கேட்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னமோ நம்ம கிண்டல் பண்ற மாதிரி தோணும், ஆனா நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கும்.
0: உங்களை ஏதாவது கிண்டல் பண்ணிருப்பாங்க?
1: பண்ணிருக்காங்க.
0: சொல்ல மாட்டேங்கிறீங்க.
1: கிண்டல் பண்ணதுனாலதானே இப்படி எல்லாம் நம்ம தலைப்பு கொடுக்குறோம். அப்படிதான் நம்ம நேர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக எங்கேயும் கேள்விப்படாத உங்க பாட்டி சொன்ன பழமொழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நேர்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன்.
1: இங்கேயும்
0: ஃபர்ஸ்ட்?
1: ஃபர்ஸ்ட்.

0: அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அந்த வீட்டுக்காரனுக்கு இறைச்சல் லாபம்.
1: ஓ
0: எப்படி
1: எப்படி
0: எங்கேயும் கேள்வி பண்ணல.
1: அதனால சரி, இது ஏன்னு கேட்க கூடாது. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா ரெண்டு பேருக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லிட்டு ரெண்டு பாட்டி சொன்ன பழமொழி சொல்லி இருக்கிறாரு. கையில காசு இல்லாதவர் கடைக்கு போனா ஆசை மட்டும் பையில வருமா. இன்னொன்னு சொல்லிருக்காரு, பேசுற வாய்க்கு ஓய்வு இல்ல, கேக்குற காதுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு
0: இருக்காரு.
1: நம்மள இல்ல. அடுத்து
0: அடுத்து வந்து ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி. ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டாங்க. என்னுடைய பாட்டி சொல்வது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அதற்கு என்ன அர்த்தம் என்று நான் கேட்பேன். என் பாட்டியிடம் வாய்ப்பு உள்ள போதே பயன்படுத்திக்கொள் என்று சொல்வார்கள். ஆனா இது என்ன, இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா என்னன்னு
1: தெரிஞ்சிடணும்.
0: அதாவது தூற்றுதல் அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்துல நெல் நம்ம வயலாம் பார்க்கணும், நம்ம பாக்குறோம் என்னமோ, அந்த அறுவடைக்கு வந்த பிறகு அந்த நெல்லை வந்து தூற்றுவாங்க. அப்படியே முரத்துல வச்சுட்டு மேலேருந்து அப்படியே கொட்டுவாங்க. அது அப்படியே கீழே கொட்டும் பொழுது நெல்மணிகள் பூரா கீழே விழும், பதர்கள் பூரா
1: மேலே போகும்,
0: பறந்து போயிடும். அதான் தூற்றுறது. காற்று அடிக்கின்ற பொழுதுதான் தூற்றலாம், மற்ற நேரத்தில் தூற்ற முடியாது. அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஃபேன் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். அதுதான் அதை அதைத்தான் நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க. ஒரு செயல்பாட்டை ஒரு சிலையடையா சொல்றது, இந்த மாதிரி காற்றுள்ள போய் தூட்டிருக்கேன் காத்திருக்க போய் பண்ணாதான் அந்த போவோம், எல்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து காத்திருந்து பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு சொல்றது அப்படிங்கறத
1: சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க தூட்டுறது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன நகைச்சுவை ஞாபகத்துக்கு வந்தது. ஒருத்தர் ஊருக்கு ஊர் சொல்லி அவனா அவன்கிட்ட வாய் கொடுக்காரு, அவன் சொன்னா அப்படியே பழிச்சிரும் அப்படின்னா சில அவங்களுடைய நம்பிக்கைகளை சொல்லுவாங்க இல்லையா. அவர் எதை சொன்னாலும் அப்படியே பழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாத அப்படின்னா உனக்கு விபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னா அது மாதிரி சொன்னாலும் போக மறந்துடணுமா அப்படி இல்ல. ஒரு ஆள் ஒரு ஊர்ல இருந்தாராம்.
0: சரி,
1: இப்படி எல்லாம் இருக்காரு. நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா நெல் போட்டிருக்கோம், நெல்லை விட பதறத நிறைய அந்த இது நிறைய புற்கள் தான் அதிகமா வளர்ந்துருக்கு. இவரை கூட்டு போய் எம்மா புல்லு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு களை எடுக்கிற செலவு மிச்சமாயிடும், அந்த களையெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் அழிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா இவர் கொலைக்கு போயிருக்காரு, சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா?
0: என்ன சொன்னாரு?
1: எம்மா புல்லுலயும் நாலு நெல்லு முளைச்சிருக்கேன்னு
0: அப்படின்னாரு. இருந்தனாலும்
1: போயிட்டு
0: நல்ல நகைச்சுவை தான். நகைச்சுவை எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம்.
1: ஆமா. அடுத்து இளங்கோவன் வைத்தியலிங்கம் என்ன ஊர் நான் கோவகம் சொல்லியிருக்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க, அதனால எனக்கு பாட்டி கதை சொல்ல ஆளே இல்லைன்னு இருக்காரு.
0: பாத்தீங்களா இப்ப எப்படி கதை சொல்றது? இருந்தாலும் மத்த பாட்டி சொன்னதெல்லாம் அவங்க சொல்லிடலாம்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் 0.2 பாயிண்ட்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நேரலினாலே காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவார் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும் நிகழ்ச்சி வழங்கும் ஒரு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடல் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைவாளியும் வழங்கும் பசந்தளி.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சருக்குள் அவரது சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும்
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நாளை 27:30 கரைகள் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: பாட்டி சொன்ன பழமொழி
11: இருக்குமோ வீட்ட மாட்ட பாட்டு வாங்கிட்டு அதே மாதிரி அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம்.
3: என்ன கேக்குறேன், இவங்கள பாட்டிங்கிறீங்களா இல்ல அழகிட்டு வாங்கி திட்டு வாங்கினதுனால இவங்க திட்டு
11: பழகிடுச்சு
3: பழகிடுச்சு
11: பழகிடுச்சு.
3: அப்ப பாட்டி ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது
11: நல்லது.
3: ஏன்னா இப்ப எதிர்காலத்துல திருமணம்

0: போது நம்ம வாங்கிக் கொள்ளக்கூடிய வசை மொழிகள் எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: ஆமா, அப்பவே அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் தான்
0: தைரியம்.
1: இன்னைக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சினிமா டைலாக் ஒண்ணு இருக்கு
0: இல்லையா,
1: அது இப்பதான் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து
0: பாத்தீங்கன்னா நாய் சிக்கல் ஏ சரண்யா சரவணன். எங்க ஆத்தா சொன்ன பழமொழி, ஆத்தாங்கிற வார்த்தையை கூட
1: ஆமா
0: புரியுது, எல்லாரும் பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவாங்க சில இடங்கள்ல, இப்ப நகரங்கள்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பொதுவா தாயே சொல்லுவாங்க எங்க ஆத்தா அப்படின்னு. அது மாதிரி இந்த பாட்டிகளையும் ஆத்தா அப்படின்னு உரிமையோடு கூப்பிடுறது அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கும். அது ரொம்ப அழகா அது அந்த சொல் மாறாம போட்டிருக்காங்க. எங்க ஆத்தா சொன்ன பழமொழி, ஆடி காத்துல
1: அம்மியும் நகரும் அப்படின்னு.
0: ஆனா இப்ப எல்லாம் குழந்தைங்க கேட்கும், ஆடினா என்ன மம்மி, மம்மினா என்ன மம்மி அப்படிங்கும்.
1: நந்தினி சிரேஷ்டர்போனத்துல இருந்து, உல குதிச்சா அரிசி போடலாம், மனசு குதிச்சா என்னத்தை போட முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம்.
0: சொன்னாங்களா, சந்தியா நல்லான் சாவடி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
1: ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குணசேகர் செமினார் கோயிலேருந்து, 5-3 உண்டானா அரியா பெண்ணும் கறி சமைப்பால், இது எங்கள் பாட்டி அடிக்கடி கூறுற பழமொழின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சொல்லிட்டாரா, காட்டு மன்னார் கோயில் டீமடபுரம் தோப்புத்தேர் வேல்முருகன், எங்க பாட்டி சொன்ன பழமொழி, எரியறதை எரித்தா குதிக்கிறது நின்று போயிடும், அதனால சொல்ற பேச்ச ஒழுங்கா கேட்டா பேராண்டின்னு வந்து விரட்டுவாங்க.
1: அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்கீங்களா, எரியறதை அணைச்சா குதிக்கிறது அடங்கும் அப்படின்னும், யானை மட்டும் அடுப்பு எரிந்தாலும் யானை மட்டும் நெருப்பு போகும் எங்க ஆத்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சொல்லிட்டாங்களா, இந்த வீட்டுல தாத்தா படிக்கிறது ஒரு நல்லதா இருக்கும்.
1: ஆமா,
0: அப்பா போட்டு அட்டி என்ன அடிப்பாரு, ஒழுங்கா படிச்சியா படிச்சியா அப்படின்னு. உடனே சும்மா இருக்க மாட்டேன், ஆத்தாவோ பாட்டியோ தாத்தாவோ இருந்துகிட்டு, ஏ உடைய நீ ரொம்ப நல்லா படிச்சியா,
1: ஆமா
0: நீ எவ்வளவு ஃபெயில் ஆகணும், நான் தான் போயிட்டு வாத்தியார் எத்தனை சொல்லிருக்கிறேன் அப்படிம்பாங்க. பையன் குதிப்பா பாருங்க, சந்தோஷத்துல அழுகுற மாதிரி. அது மாதிரிலாம் அவங்களால நல்லது நிறைய நடக்கும்.
1: அதுவும் இல்லை, நம்ம சொல்லுவோம் நான் அப்படின்னு, அரே நாங்களாம் எப்படி படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பர்றா என்னுடைய அந்த அந்த கார்டு ரேங்க் கார்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். பையனை பார்க்க மாட்டாத அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் புடிங்கி உண்டிக்கு பையன் காட்டுவாங்க, பாடுறா அந்த உங்க அப்பாவை 18வது ரேங்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் போறது, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கு.
1: ஓ, அப்ப நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது சொல்லாம போயிடலாமா?
0: அதுக்குதான் சொல்றாங்களோ. சரி சரி,
1: காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ஊர் ராமநாதபுரத்துல விவசாயம் பார்க்கும் பொழுது பாட்டியோட சேர்ந்துதான் நானும் போவேன், நாங்க தான் வெயில்ல வேலை பாக்குறோம், நீ ஏன் வெயில்ல வர அப்படிங்கறதுக்காக இந்த பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுதான் என்னைக்கு காயினு எலிப்புழுக்கு ஏன் சேர்ந்து காயுது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: நல்லமல் ஷேக்கலாவது, உலகத்திலே இல்லாத எஃப்எம் நம்ம காரைக்கால் எஃப்எம் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
1: சரி ஓகே, இது பழமொழி, இது புதுமொழின்னு நினைக்கிறேன். அடுத்து செந்தில் கண்ணன் பேரளத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது, ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
0: அதே தான் கேள்விப்பட்ட பழமொழி தான் அப்படின்னு பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தரதுனா இருக்காங்க. ஆத்துல போட்டாலும் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறது இருப்பாங்க, அது மிகப்பெரிய அக்கௌண்டன்சி, பொருளாதார தத்துவம்.
1: கண்டிப்பா
0: நீங்க வந்து ஆத்துல போட்டா தூக்கி போடுறதுதான், ஆத்துல திருப்பி எண்ணியா பார்க்க போறோம் அப்படிங்கிற கணக்குல தான் சொல்றாங்க. ஆனால் நாம என்ன எடுத்தோம் அப்படிங்கறத நமக்கு தெரியணும், அது ஒரு மிகப்பெரிய கணக்கு இல்லையா? அது அப்பயே சொல்லுங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற ஒரு கணக்க பொருளாதாரத்தை இப்ப இருக்கிற அக்கௌண்டன்சி அப்பயே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது. அடுத்து பாருங்க, நாகூர் ஏஜேமன் முகமது ஜலீல், இளிச்சவாயனுக்கு எங்கு போனாலும் ஏமாற்றம் தான்.
1: என்ன சொல்லிருக்காங்க, பல்லில்லாத கிழவனுக்கு பக்கோடா திங்க ஆசை வரலாமா
0: அப்படியா
1: அப்படின்னு நம்மள பார்த்து கேட்டிருக்காரோ?
0: ஏன் பல்லில்லாம
1: இருக்கும் இருக்கும் இருக்கும்
0: இருக்கு. பகோடாலாம் இப்போ வந்ததுதான், அதில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இளிச்சவாயன் எங்கே போனால் நம்ம பாலே எல்லாத்துலேயுமே ஒரு என்னங்க, நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டாங்கது அப்படின்னு நினைப்போம்ல.
1: ஆமாம்,
0: அப்போ இந்த வார்த்தை நல்லா இருக்கு, நீ சரியாக இருக்கணும்பா, நீ போய் இழிச்சிருந்தனா எல்லாம் ஏன் மாதிரி தான் வரணும், நீ திறமையான வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு பழமொழியுமே வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஒரு சொட்டு தாங்குது.
1: கண்டிப்பா
0: இல்லையா, ரொம்ப அழகா தெரியுது. ஆண்டிமனம் சுதீஷ் சுபிதா, சின்ன பிள்ளையில எங்க பாட்டி சொன்ன அனைத்து பழமும் எனக்கு புதுசா தான் தெரியுது, அந்த வகையில 5 விளையாது 50 விளையுமா, இந்த பழமொழி சொல்லி எங்க பாட்டி எங்களை நல்லா படிக்க சொல்லுவாங்க.
1: மேல ஒருத்தர் சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதை கொண்டு அடிச்சாலும் இவங்க திருந்த மாட்டாங்க, ஆமாங்கோ உண்மைங்கோ அப்படின்னு இருக்காரு.
0: பழமொழி அது சிறுகாழி சண் பை சிவ சண்முகம், தெரு தெருவா சுத்தினாலும் தேர் நிலைக்கு தான் வந்தாங்க.

0: அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: பேர் பஸ் மாதிரி போக முடியாது, எங்க பார்த்தாலும் சுத்தி திருப்பி
0: இல்லை, பஸ்ஸாக இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஆகணும்,
1: இருந்தாலும்
0: எப்போவுக்கு போய் தான் ஆகணும்,
1: போகணாலும் அது வந்து ஊர் சுத்தம் எங்கே வேணாலும் நிற்கும். ஆனால் தேர் என்பது எப்படியாவது நிலைக்கு கொண்டு வந்துடும். அந்த காலத்தில் பஸ் இல்லைனாலும் வண்டி இருந்தது இல்லை, ஒரு இடத்துக்கு போக அங்கேயே கூட அவுத்து போட்டு எதுனாலும் செய்யலாம். ஆனால் தேருங்கிறது சுத்தி கரண்ட் நிலைக்கு வரணும்.
0: ஆமாம்,
1: அது ரொம்ப முக்கியமானது.
0: அடுத்து நாழிகல்படி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்கழி மழை மழை மண்ணுக்கு உதவாது, தை மழை நெய் மழை அப்படின்னு
1: பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான். அந்த மழை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமா,
1: எங்க பாட்டி அடிக்கடி சொன்ன பழமொழி, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்ட பகை, எவரிடம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை விலகி இருந்தால் உறவு நீடிக்கும், அளவு கதைகள் பகை உண்டாகும். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி
0: விளக்கம் கொடுத்துட்டாரு.
1: நீங்க கொடுத்த தலைப்பு பாருங்க, வெளுத்து வாங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு தெரிஞ்சுக்கங்க.
0: அடுத்து திருவள்ளபுத்தூர் கடக்க மயங்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் பாட்டிக்குரிய பழமொழி சார், அக்குதுக்கு இல்லாத ஆணவமும் விக்கி கக்கி நாய்க்கு ஒப்பும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லிட்டு, தலைக்கணம் இல்லாமல் இருக்கணும், எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு
1: இருக்காரு. எதுவும் திட்டுறீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலமங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி. வழங்க வேண்டிய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: நேர்கள் கேட்கவிருப்பது, நாகப்பட்டினம் பிபிஎம் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: தேதியும் சேதி. கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று August 11
1: வீண இசை கலைஞர் மைசூர் பி துரைசாமி அவர்களின் பிறந்த தினம் என்று தனது 12வது வயதில் மைசூர் டி சவுடையா வயலின் வாசிக்க மைசூர் மகாராஜா கிருஷ்ண உடையார் முன்னிலையில் கச்சேரி செய்து 20 வெள்ளிக்காசுகளை பரிசாக வென்றவர் இவர். நமது அகில இந்திய வானொலி நிலையத்தில் கச்சேரி செய்ய தொடங்கிய இவர் 25 ஆண்டுகள் இசை தயாரிப்பாளராக பதவி வகித்தார். பத்மபூஷன் விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். 1920 August 11 இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
0: 1961 ஆண்டு இந்தியாவின் முன்னாள் போர்த்துகீசிய பகுதிகளான தாத்ரா நகரவேலி ஆகியன இணைக்கப்பட்ட தாத்ரா மற்றும் நகரவேலி என்ற ஒன்றிய பகுதி ஆக்கப்பட்ட நாள் இன்று.
1: இந்திய இயற்பியலாளர் ரஞ்சன் ராய் டேனியல் அவர்களின் பிறந்த தினம் என்று. இவர் அண்டக்கதிர் மற்றும் விண் இயற்பியல் துறைகளில் பணிபுரிந்தவர். அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளில் இவரது பங்களிப்பிற்காக 1992 இந்திய அரசால் சிறந்த குடிமக்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் 1923 August 11 இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
0: 1962 வஸ்தோக் 3 விண்கலம் கஜகஸ்தானில் உள்ள பைக்கானிலிருந்து ரஷ்யாவில் ஏவப்பட்டது. அந்திரியன் நிக்கோலயவ் நுண்ணுயிர்ப்பு விசையில் மீது முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார்.
1: இந்திய மொழியியலாளர் ப கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைந்த தினம் என்று. பெருமைமிக்க எடின்ஃப்ரோ வேந்திய குழுமத்தின் பேராளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 இந்தியர்களில் இவரும் ஒருவர். இவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் தெலுங்கு விரிவுரையாளராக இருந்தார். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக இருந்தார். மேலும் பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியும் இருக்கிறார்.

0: இவர் 2012 ஆகஸ்ட் 11 மறைந்தார்.
1: ராபர்ட் கிரீன் எங்கர்சால் பிறந்த நாள் இன்று. 1833 இதே நாளில் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள டிரத்தன் என்ற சிறுநகரத்தில் பிறந்தார். மானுட அன்பே உலகிலேயே தலை சிறந்த நெறி என்றார். கடவுளை அன்பு செய்துவிட மனிதனை அன்பு செய்வதே முக்கியம் என்றார். மனித குலத்தின் மகிழ்ச்சியே நமது நோக்கம். அதனை நாம் வாழ்மை காலத்திலேயே முழுமையாக அடைந்துவிட முடியாது, ஆனால் நமது உழைப்பினால் மகிழ்ச்சியை ஓரளவிற்கு மனித குலத்திற்கு தர முடியும் என்று வாதிட்ட எங்கர்சால் அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். வங்காள புரட்சியாளர், இந்திய விடுதலை இயக்கத்தில் மிக இளம் வயதிலேயே புரட்சியில் ஈடுபட்ட குதிராம் போஸின் நினைவு நாள் இன்று. 1905 வங்கப் பிரிவினைக்கு எதிராக நாடே கொந்தளித்தது. தேசப்பற்றுமிக்க குதிராமும் இயல்பாகவே அந்த போராட்டத்தில் குதித்தார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மாஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்போர்ட் என்பவர் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் 1908 ஆகஸ்ட் 11 குதிராம் போஸுக்கு முசாஃபர்பூர் சிறையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது அவருக்கு 18 வயது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது பேரளம் ஸ்ரீ சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
6: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு பவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
5: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
6: மற்றும் நீட் அகாடமி,
5: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேயர்கள் சொன்ன அந்த பாட்டி சொன்ன யாரும் கேட்காத பழுபொழி அப்படின்னு எல்லாரும் காதலே உழுத்த பழுபொழி தான் சொல்றாங்க.
0: கேள்விப்படாத, அதிகமா கேள்விப்படாத அப்படிங்கிற மாதிரி
1: வச்சுக்கொண்டீங்க.
0: ஆமா,
1: ஆனா சில பழமொழி கேள்விப்பட்டதே இல்லை.
0: ஆமா,
1: அது நமக்கு என்ன நல்லதுதான். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டி மடம் கார்த்திகேயன், எனக்கு எங்க பாட்டி பழமொழி சொல்லி வளர்த்த விட சோறு ஊட்டி வளர்த்துதாங்க அதிகம். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நேர் அடிச்சுட்டாரு.
0: ஓகே, சேதூர் சீதா கலிய பெருமாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏண்டி அக்கா இலையா பறக்கிற, இங்க வாயன் ஈயா பறக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒருவர் கஷ்டத்தை சொல்லும் பொழுது தனக்கு கஷ்டம் இருப்பதே அப்படி சொல்லுவாங்களாம் எங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சொல்லியிருக்காங்களா, தனக்கு வரும்போதுதான் அடுத்தவன் வழி என்னவென்று தெரியும். நாகூர் ஜெகபர் சாதிக் சொல்லியிருக்கிறார்.
0: வேதாரண்யன் பயத்தவரன் காடு வடுகனாதன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி சொன்ன பழமொழி எக்கச்சக்கமா இருக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுதான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்னதான், ஆடி காத்துல அம்மியும் பறக்கும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு.
1: பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கிய செல்வமணி, கெடுவான் கேடு நினைப்பான் என்பார்கள், எனது பாட்டி என்ன அர்த்தம் என்றால் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்பொழுது உன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும், கெடுதல் நினைத்தால் கெட்டு போவாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதம்பார் கலைச்செல்வியை சொல்லுவோம், கடலே கடந்து வந்துவிட்டோம், காவேரியை கடக்க முடியாதா அப்படின்னு கஷ்டங்கள் வரும்போது பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: ஏற்பட்ட ரமேஷ், இறைக்கின்ற கிணறுதான் ஊறும், முடுக்கின்ற கைதான் உயரும், ஆடு பகை குட்டி உறவா என்று எனது பாட்டு சிறுவதில் அடிக்கடி சொல்வது மனதில் அப்படியே நிற்கின்றது.
0: ஓ, நன்னிலம் நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காங்க, ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
1: இதை பத்தி எல்லாம் ஒண்ணு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க,
0: அதுக்கு விளக்கம் எனக்கே தெரியாது.
1: தெரியாதா, ஆக்குர் மடப்புறம் ஆச்சியா மன்சூர், பாட்டி சொன்ன பழமொழி, உழைவாயம் மூடினாலும் ஊர்வாயம் முடியாது.
0: சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயிர் கெட்டுச்சு போகாம பாக்கமால் பயிர் கெட்டுச்சு, போகாம பாக்காமல் பயிர் கெட்டுச்சு, போகாம உறவு கெட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம்.
1: எப்படி உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கோம்ல, இப்ப எங்க பாட்டி சொன்ன பழமொழி, அதன் பாராமன் கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கூட்டு.
0: ஓகே, நெடுஞ்செழி நெடுங்கண்ணில நினைச்சிருக்காரு, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு.
1: மதுரை சோமசுந்தரம் காலை வணக்கம் மட்டும் போட்டார், நீங்களே வந்தாலும் நீங்களே வச்சு தெரிஞ்சு வச்சு.

0: சார். அப்படி
1: அப்படின்னா நான் சொல்றேன் அவருக்காக,
0: சொல்லுங்க.
1: ஏன்னா இப்ப ஆடி மாசம், அவர் சொல்லுவாங்க தெரியுங்களா,
0: நீங்க ஆடினாலும் அடிங்கிற மாதிரி கால விழுது.
1: வாங்கினது அப்படி, வாங்குறதும் அப்படி. சரி ஓகே, என்ன அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு படத்துல களவாணி 2 நினைக்கிறேன், அந்த படத்துல கூட சொல்லுவாங்க, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவான் அப்படின்னு கூட சொல்ற மாதிரி. என்ன பண்றது, அடிக்கிற காத்துல பொறி வைக்க போனா பறந்து பறந்துருது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதே போல மாவு வைக்க போனாலும் மழை வந்துருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இப்படி நம்ம யோசிக்கலாம்,
0: எப்படி
1: ஏன் அப்படி இந்த அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ பொறி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் பொறியே இருக்கணும், கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு உருண்டி பொறி உருண்டியே வைக்க கத்துக்கணும். மாவு மழையில நினைதுன்னு ஃபீல் பண்ணாம
0: சரி
1: அப்படியே ஒரு
0: தண்ணியை கரைச்சு தோசை
1: ஊத்திடணும். கொஞ்சம் நீங்க உங்க பாணி, நான் என் பாணியில சொல்றேன். என்ன அப்படின்னா, மாவு உருண்டி போட்டு ஒரு போண்டா சுட்டு வித்து கத்துக்கணும் அப்படின்னு.
0: அப்ப வந்து அடுப்பெல்லாம் தூக்கிட்டு போகணும். நீங்க சொல்றதுக்கு சும்மா சைக்கிள்ல தள்ளிட்டு போகும்போது சைக்கிள்லயே அடுப்பு கிடுப்பு கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுக்கிட்டு போய் டக்குனு மழை வந்துட்டா உடனே நிப்பாட்டு உடனே மழை தண்ணியை கலைச்சு உப்பை போட்டு உடனே போண்டா சொல்லணும். நல்லா இருக்கு இது, பாட்டி சொன்ன பழமொழி.
1: எண்ணெய் ஊத்தணும், நாங்களும் சொல்லுவோம்ல. ஓகே, அடுத்து மாஸ்நகர் காரைக்கால்ல இருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாரு, 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு.
0: எங்க பாட்டி சொல்லுவாங்க, யார் சொல்லிருக்கா,
1: யாரு,
0: அண்ணில சுப்பிரமணிய, விருந்து மருந்து 3 நாளைக்கு.
1: ஆமா, உண்மைதான்,
0: உண்மைதானா?
1: ஆமா,
0: எங்க பேர் திருப்பி வந்தீங்களோ தெரியல.
1: இல்ல, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல மாப்பிள்ள முறுக்குன்னு ஒண்ணு இருக்கும்,
0: பண்ணீங்க
1: 1 வரைக்கும் நம்ம மாப்பிள்ளைய பண்ணா ஆடுவாங்க ஓடுவாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு
0: அப்படின்னு.
1: ஆமா, அப்புறம் போனோம்னு வச்சுங்களேன், மரியாதையே இருக்காது, வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி.
0: இப்ப இந்த இந்த பழமொழி பொருந்தது,
1: ஆமா,
0: ஞாபகத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு.
1: ஆமா,
0: அப்புறம் அவர் உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்த மேட்டுப்பாளையம் ரவி திருவாரூர், நீண்ட காலம் பேரும் புகழும் என்று வாழ்த்தும் இந்த பாட்டை அடிக்கடி சொல்லும் வார்த்தை.
1: ஓ, பனங்காட்டங்குடியிலேருந்து அனுசுயா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்கள் வீட்டு பாட்டி சொல்லி கேட்ட ஒரு பழமொழி, படிக்கிறது தேவாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பழமொழி. ஓகே, அடுத்தது
0: இடிக்கிறது கோயிலா.
1: ஆமாம்,
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்ல விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காதல், நல்ல மனச மட்டும் பாக்குமடா காதல்.
4: என்னத்தை சொல்ல வர்ற,

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: அடுத்த 10 மணிக்கு வர இருக்கிற சிந்தனை அரங்கம் உறவினில் இனிமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பகிரலாம். முகநூலிலும் உங்கள் கருத்துக்களை பதியலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம். பாயிண்ட் டு பாயிண்ட்ல பாட்டி சொன்ன பழமொழி அப்படின்னு கேட்டுட்டு பாட்டி திட்டினதெல்லாம் கூட சேர்த்து சொன்னீங்க.
6: ஆமா,
3: அப்புறம்
6: வாங்கினது மறக்குமா?
3: மறக்குமா?
6: கட்டுமன்னார் கோயில், ஆமா, கட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குலஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்காடிக்காரிய சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் கருவேப்பில என்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருளும் சொல்லியிருக்கிறாரு. எங்கு யாரிடம் என்ன திறமையை எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஞானம் இருக்க வேண்டும். தலைக்கு ஊசி முளையில் நுழைந்து ஒட்டகம் வெளியேறது போல பொருள் சிறியதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருக்காரு. தலைக்கு ஊசி முளையை தலைக்கு ஊசி மூலையில் நுழைந்து ஒட்டகம் வெளியேறது போல அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த பழமொழி சொல்லிட்டு சிறிதாக தொடங்கி பெரியதாக உருவெடுக்கும் சிகல்களை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
3: மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, இஞ்சி குடி மின்சார கண்ணன்.
6: ஓ, நெருவி கஜேந்திரன், துணிந்துட்டா துன்பம் இல்ல, சோந்துட்டா இன்பம் இல்ல அப்படின்னு இருக்காரு.
3: நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பர். பன்னீர்செல்வம் வடக்கு மருதூர்.
6: இது பழமொழியா?
3: பழமொழி மாதிரி வச்சுக்கோங்க. வாழ்த்து தானே.

0: ஓகே, அடுத்து தமிழ் அதம்பார், அதாவது அதாம்பார், வணக்கம் அதாம்பார் அப்படின்னு சொல்லி தமிழரசி ராமன் அதம்பார் தான் அப்படி சொல்லிருக்காங்களோ, அதம்பார் அதான் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் தமிழரசி ராமன்,
1: இது புதுமொழி.
0: ஆமா, ஐந்தில் விளையாடுறது ஐம்பதில் விளையுமா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. நன்றி, வணக்கம்.
1: குத்தாலம் தோப்புத்தூர் சிவ சுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு போட்டார். ஏனும் பழமொழிலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஏட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஓகே
1: அப்படின்னு அழிவலம் சக்தி முருகானந்தம், நாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்கள்.
0: நம்மளே ரெண்டு பேர் தாத்தா அப்படிங்கறதுனால நம்மளே பழமொழி சொல்ல சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல அவரு. ஓகே, அடுத்து திருப்பண்டி
1: அவர் ஏதாவது சொன்னாரா? சும்மா தானே போயிட்டு இருக்கு.
0: ஓகே, தாத்தானா நம்ம தாத்தா ஆயிட்டோம்னா 60 வயசுக்கு மேல இருந்தா தானே ரிட்டைர்மெண்ட் ஆகும். அதனால கண்டிப்பா தாத்தா இல்லைன்னு முடிவு பண்ணிடுவோம், பயப்படாதீங்க.
1: தைரியம் கொடுத்தாரு.
0: ஆமா, அடுத்து என்ன அப்படின்னா திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அடிக்கின்னு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படிதான் டக்கு டக்குன்னு சொல்றாங்கன்னு தோணும், ஆனா ஆறாவாரம் ஆவாரம் ஆவாட்டி சோமாரம்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு இதுக்கு அர்த்தம் சரியதே இல்லை, வாயில வர்றதையெல்லாம் அடிச்சு விட்டுருக்கு எங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதனால இப்ப இவங்க அடிச்சு விட்டாங்க.
0: ஆமா,
1: கடம்புடு வாழ்வு ஸ்ரீ நல்ல பெருமாள் தொடரட்டும் தங்கள் பணி அப்படின்னு போட்டாரு. பன்னாருடைய சசிகலா தயாரஜன் பாட்டி சொன்ன ஆழமான அர்த்தம் கொண்ட பழமொழி, ஒரு குருவி இறை தேட 9 குருவி வாய் திறக்க. பொருள் அப்பா சம்பாதிச்சு வருவாங்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. கடலூர் துறைமுகத்திலேயும் சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் கிளியே குருவி, கொஞ்சம் கிளியே குருவி, மைனாவே கூட்டமா இங்கே வராது, இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல, இதைத்தான் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கன்னு இருக்காங்க.
1: அரைப்பணம் கொடுத்து அடை சொன்னானாம், ஒரு பணம் கொடுத்து ஓய சொன்னானாம். ஒரு காரியத்தில் தொடங்குவது எளிது, அதனால் அதை செய்து முடித்து விட்டு வெளியே வருவதற்கு அதை விட அதிக செலவு செலவும் சிரமமும் பார்க்க வேண்டும். சங்கு 1000 கொண்டு வங்காளம் போனால் பொன்பாலம் வந்தாலும் வரும், மண்பாலம் வந்தாலும் வரும். வியாபாரத்தில் முயற்சி லாபம் வராலில் அல்லது நஷ்டம் ஏற்படலாம். ஒரு கிருவி இறை எடுக்க 9 குருவி வாய்ந்து இருக்கு. உழைப்பர் ஒரு நிமிடம் இருப்பார், அதை பயன்படுத்தி பலனா என்ன இருப்பார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே, நாகை தியாகு அவங்க சொன்ன பாட்டி சொன்ன பழமொழி சொல்லியிருக்காரு, காட்ட ஒரு பல்லு திங்க ஒரு பல்லு அப்படின்னு இருக்காரு.
1: பல்ல கட்டி இருந்திருப்பாங்களோ.
2: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பிய சதங்க மாளிகை காரைக்கால்.
0: பாட்டி மட்டும்தான் நம்ம சொன்ன பழமொழியை மட்டும் சொல்ல மாட்டோம், பாட்டி பாடின பாட்டும் நம்ம போடுவோம் இல்லையா. பழங்குடி கருப்பாயி வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அந்த வீட்டில் பேராண்டிகள் பேராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராண்டிகள்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, என்ன அட்டுழியம் பண்ணுவாங்கிறத பாட்டா சொல்லியிருக்காங்க. கேட்கலாம்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல பாட்டி சொன்ன பழமொழி, பாட்டி சொன்ன பாட்டு எல்லாம்
1: கொல்லங்குடி கருப்பாய் பண்ண பாட்டும் நிறைய பாத்தீங்கன்னா அவங்களே நிறைய அந்த பழமொழிகள் சொல்லி சொல்லி பேராண்டிக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க.
0: ஒரு உரிமை இருக்கும் அந்த மாதிரி பாட்டி தாத்தாவோட இருக்கிற
1: குழந்தைகளுக்கு
0: மேலையூர் கோவை செம்பியன் தனக்கு முச்சுதான் தானமும் தரும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போட்டு பல்லு போனா சொல்லு போச்சு.
1: அடுத்து புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்க்கோழி சிக்காமல் குஞ்சுகள் சாப்பிட முடியாது அப்படின்னு. என்ன அப்படின்னா பெற்றோரின் வழிகாட்டுதலுக்காக சொல்லுவாங்களாம், பிள்ளைகள் எல்லாம் தங்களாவே எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது, பெற்றோர் அல்லது பெரியவர்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டும் வேண்டும் அப்படின்னு முன்மாதிரி பெரியவர்கள் ஒரு செயலை செய்து காட்டினால் மட்டுமே சிறியவர்கள் அதை பார்த்து பின்தொடர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஓஹோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனது பாட்டி சொன்ன ஒரு பழமொழி, திண்ணையில் படுத்து இருந்தவருக்கு திடீரென்று கல்யாணமா. அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேலுமுருகன், இது அதிரடியால இருக்கு.
1: ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப திண்ணையே இல்ல,
0: திண்ணையே இல்ல,
1: பாட்டையும் இல்ல, திண்ணையும் இல்ல,
0: அதனால கவலைப்பட இந்த கல்யாணம்னா இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறது.
1: ஆமா, ஓகே. அடுத்து நளினி சங்க தேர்பண்ணத்துல இருந்து ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்து வந்து அமுதா சேகர் மேமாத்தூர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அசைந்து திங்கும் யானை அசையாமல் திங்கும் வீடு, நரிக்கு நாட்டாம பொறுப்பு கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடு கேட்குமா.
1: நன்னிலம் லக்ஷயா சொல்லிருக்காங்க, பகல்ல பார்த்து பேசு இரவுல அதையும் பேசாத அப்படின்னு.
0: அதம்பார் ஆர் பிரகாசம், ஆடிப்பட்டம் தேடி விதை பருவத்தை பேசை காலமறிந்து காரியத்தில் இருந்து எப்போதும் இதை கடைபிடிப்பேன்.
1: அடடா, நாகை பாபு எங்கேயும் கேள்விப்படாத சூப்பர் தலைப்பு.
0: என்னது
1: ஏரடி புரண்டாதான் வாய்க்கும் கரையும் பொருளும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உழைச்சா மட்டுமே வாழ்க்கையில உணவு மற்றும் வசதிகள் கிடைக்குமா அப்படின்னு நாகை பாபு சொல்லியிருக்கிறாரு.
0: பாட்டி சொன்ன பழமொழி எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு கீழே குடியிருப்பு சிங்காரவேலி.
1: திருவடை மருத்துவர் கௌசல்யா கதிரவன் என்ன சொல்லியிருக்காங்க, எனது பாட்டி சொன்ன பழமொழி பகல்ல பார்த்து பேசு ராத்திரியில அதுவும் பேசாதே, சுவருக்கும் காது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம நைட் ஷிப்ட் டியூட்டிக்கு வந்தா சிறுவனாக இருந்த பொழுது எங்க பாட்டி சொன்னது, இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: சரி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சின்ன தம்பிக்கும் பெரிய தம்பிக்கும் அன்பான காலை வணக்கம். கூறுவது கடைசி தம்பி, எனக்கு எப்படி கேட்டுட்டீங்க, இரும்பு பிடிச்சவங்க கையும் சிறங்க பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது.
1: மாமியார் சொல்லுவாங்க
0: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னார் கூட ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா.
1: கடலங்குடி பூங்கோதை என்ன சொல்லிருக்காங்கன்னா, புலி பசிச்சாலும் புள்ள திங்காது, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு
0: சொல்லிருக்காங்க. குமரன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடு.
1: ஓகே, அடுத்து செங்குந்தபுரம் நடராஜன், எரிகிறது போடு எரிகிறது போடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு என் பாட்டி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் காதல வாங்கி அப்படின்னு இருக்காங்க.
0: குண்டா சட்டியில குதிரை ஓட்டாதே சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டை சென்னை.
1: ஓகே,
0: பழைய வண்ணாரப்பேட்டை.
1: நெய்வேலிக்கு தூய்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ஆத்தா நான் சிறுவயதா இருக்கும்பொழுது ஏதாவது நான் செய்யாத வேலையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவேன், அதற்கு என் ஆத்தா முயல் பிடிக்கிற நாய்க்கு முகத்தை பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சரி அப்துல் ரஜா, காய்க்கும் மரம் தான் கல்லடிப்படும், காய்க்காத ஊதியன் மரம் கல்லடிப்படாது.
1: அடுத்து ஆரூர் கொடிக்கால் பழையன் ஜான்ஹாஜா நஜமுதீன் ரெண்டு பேரும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, காம்பினேஷன் சூப்பர் சாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் பண்ணுவோம் ரஜினிகரன்
1: இல்ல,
0: பாட்டி சொன்ன தர்மம் தலைக்காக்கும்.
1: ஓகே, அவரு ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காரு, குளத்தில் மீன் பிடிக்க தெரிந்தவன் தான் குக்கியில இருந்து தப்பிக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: மேல வாஞ்சூர் பாத்திமா, எங்க பாட்டி சொன்னது சிறுபிள்ளையை வெல்லாம

0: வீடு வந்து சேராது. சிறு பிள்ளையை வெல்லாமை வீடு சேராதா?
1: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, ஏன்னா கூழ் குடிச்சோன்னா மீசில ஒட்டும், அதுக்காக சொல்லி இருக்காங்க.
0: செப்ப குடத்துக்கு சொட்டு தண்ணீர் பொறுக்காது. கோயத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான்களி.
1: ஓகே, வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி. உதடு தேய்கிற நேரம் உள்ளங்கால் தேயலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
0: காரைக்கால் அருள் அடி உதவுற மாதிரி அண்ணதம்பி உதவ மாட்டார்.
1: நாகை பாபு, கலியபெருமாள் சாரா ஏதோ சொல்லியிருக்கிறாரு, ஊரா வீட்டு நெய்க்கு இதான் அர்த்தம்
0: அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா தெரியும், தனியாக கூப்பிட்டு கேட்டு
1: போகலாம்.
0: அப்புறம் வந்து நாய்க்கு வேலையில உட்கார நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதையும் சுரேஷ் ராஜன் கண்ணாரப்பள்ளி சொல்லியிருக்கிறாங்க.
1: மங்கநிலூர் ரேகி ராமதாஸ், ஒதியம் பொறுத்து ஒதியம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகாது அப்படின்னு.
0: பழனிவேலு, உலைவாயம் மூடினாலும் ஊர்வாயம் மூட முடியாது அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு.
1: எங்க ஆட்சி சொல்லுவாங்க அப்படின்னு தென்மொழி முத்தக்கரமசாமி விளம்பலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ட்டு நேர்கள் இதுவரை கேட்டது பேரலம் சி சங்கரா சரோ சிபிஎஸ்சி ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரலம் ஸ்ரீ சரோ சங்கரா சிபிஎஸ்சி ஸ்கூல். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது பேரலம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்சி ஸ்கூல்.
2: பேரலம் சரோ சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
3: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
2: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
3: மற்றும் நீட் அகாடமி,
2: பேரலம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேரம் 10 மணி. இது காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. தலைக்கவசம் உயிர்கவசம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நிரல நாம் அணிந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில் உங்களோட இரா சுந்தர பாண்டியன்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
6: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
5: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
6: மற்றும் நீட் அகாடமி,
5: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், நல்ல தகவலோடு உலா வரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு உறவினில் இனிமை. இந்த தலைப்பில் பேச நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணை அழைக்கலாம். அல்லது 2999480 இந்த எண்ணில் அழைக்கலாம். அல்லது 2999580 இந்த எண்ணோடும் நீங்கள் இணையலாம். 9566427231 என்ற அலைபேசியினிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, உறவினில் இனிமை. உறவு என்பது இயற்கையாகவே நமக்கு அமைக்கப்பட்ட ஒன்று. இந்த உறவு அப்படிங்கிறத நாம தேடி பிடிச்சு

0: கொன்று வருது அப்படின்னா நட்பை சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது பழக்க வழக்கம் இப்படி வரலாம். ஆனால் இயல்பாக நமக்கு அமைந்த உறவு இருக்குது பாருங்கள், இது ஒரு நல்ல கட்டமைப்பில் இருக்கும். ஆனால் அந்த உறவுக்குள்ளே தான் பிரிவு ஏற்படும், அந்த உறவுக்குள்ளே தான் கசப்பு ஏற்படும், அந்த உறவுக்குள்ளே தான் எதிர்ப்பும் ஏற்படும். இது ஏன் வருது? உறவு தானே, நம்ம மக்களோட கூடி வாழ தானே வந்திருக்கிறோம். ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட உறவாக இருக்கிறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட உறவு இல்லாமல் இருக்கிறோம். மரும நேரத்தில் யார்கிட்ட உறவாக இல்லாமல் இருந்தோமோ அவர்கள்ட்ட உறவாக இருப்போம், யார்கிட்ட உறவாக இருந்தோமோ அவர்கிட்ட உறவு இல்லாமல் இருப்போம். இப்படி மாறி மாறி வாழக்கூடியிருக்கு. சில இடங்களில் நெருங்கிய உறவு எப்பயும் நீடித்து கொண்டே இருக்கும், ஆனாலும் சில நேரங்களில் அந்த கசப்புகளும் வந்து வந்து போகும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு இனிமையான உறவாக இருக்கணும், உறவினில் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீண்ட விளக்கமாக சொல்லாமல் குறைந்த நேரத்தில் ஒரு செறிவான கருத்துக்கொள்ள திறம்படைத்த நேயர்களாக நீங்கள் இருப்பதால் நீங்கள் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தகவலில் சொல்லுங்கள். நிறைய நேரில் நம்ம கருத்துக்களை கேட்டு பார்ப்போம், என்னென்ன வழித்துறைகள் சொல்கிறாங்க அப்புறம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம்ல. ஏன்னா நமக்கு சரின்னு படுறது இன்னொரு இடத்துல அது இன்னொருத்தர் பயன்படுத்தி பார்த்தா அது சரியில்லாமல் இருக்கும். அதனால் நாம் இப்போ நேயர்கள் குறைந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செய்திகள் நிறைய நமக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நேயர்கள்ட்ட இணையலாம். வாருங்கள் நேயர்களே, வானொலியில் வளம் வருவோம். இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் சொல்வது?
1: உடையார் பாளையம் அஜின்.
0: பேசுங்க.
1: இப்ப ஏது சார் உறவுல இனிமை
0: இல்லையா?
1: எங்க இருக்கு? எப்படா இவன் போவான், அந்த சின்ன எப்ப காலி ஆகும், அங்க போய் உட்காரலான்னு தான் பாக்குறாங்க இப்ப.
0: சரி, அது அப்படி இல்லாம இருக்கணும்னா என்ன நினைக்கலாம்?
1: அதாவது அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம் சார்.
0: சரி,
1: அதுல உறவுகளுடைய இனிமை மேம்பட்டது.
0: சரி,
1: நம்ம பரம்பரை பரம்பரையா பாத்தீங்கன்னா அந்த உறவு முறை வளர்ந்துகிட்டே இருந்தது.
0: சரி,
1: இன்னைக்கு உன் தாத்தா பேர் என்னடான்னு கேட்டா தெரியாதுங்கிறான்.
0: ஓ,
1: இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் நாலஞ்சு தலைமுறைய சொல்லுவேன்.
0: சரி, இல்ல இந்த உறவு இனிமையா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
1: அதான் சொல்றேன், இந்த உறவு வந்து அவன் வந்து துயரப்படும் போது கஷ்டப்படும் போது நம்மளுடைய உள் மன
0: அழுகணும்.
1: ஊராம் பார்வைக்கு ஒப்பாரி வைக்க கூடாது. அவன் கஷ்டப்படும் போது நம்மளும் அந்த கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்.
0: தானாடா விட்டாலும் தசையாடணுங்கிறீங்க.
1: ஆமா, அவன் துவண்டான்னா தோல் கொடுக்கணும் சார், வாழ்ந்தான்னா தட்டி கொடுக்கணும் சார், வீழ்ந்தான்னா முட்டு கொடுக்கணும் சார்.
0: அருமை அருமை,
1: அதுதான் சார் உறவு.
0: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு
1: நன்றி சார்.
0: ரொம்ப அழகா சொன்னாரு, முட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்க கூடாது, ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் பங்காளின்னு பேர் வச்சுருக்குறோம் இல்லையா. அப்போ ஒரு நல்லதோ அல்லது துயரமாக நிகழ்ந்தால் போய் நிற்கணும்னு நினைப்பாங்க. என்னடா அது, அவன் ஒருத்தன் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாதுனா நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு எவ்வளோ பகையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க நின்று அதை வந்து செய்து கொடுப்பாங்க. மற்றவர்கள் வந்து செய்கிறத விட நாம் போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதற்கான செயல்பாடும் இருந்தது. அது ரொம்ப அழகாக நேயர் சுட்டி காட்டியிருக்காரு. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுவது?
2: சித்தில இருந்து செல்வி பேசுறேன்.
0: பேசுங்க.
2: ஒரு ரெண்டு வரி. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது.
0: ஏன்?
2: ஆமா, உண்மை இல்லனா அந்த இடத்துல நம்ம இருந்து பிரயோஜனம் இல்ல சார், அவங்க ஒன்னு நடிக்கதான் செய்வாங்க.
0: இல்ல, நம்ம உண்மையா இருக்கலாம்ல.
2: நம்ம உண்மையா இருப்போம், நம்ம எவ்வளவு நாள் தான் உண்மையா இருக்க முடியும் உங்கள்ட்ட நடிக்கிறவங்கள்ட்ட? சொல்லுங்க.
0: சரி, முள் இருந்தாலும் ரோஜான்னு ஒன்று
2: இருக்கும்ல. உங்கள்ட்ட யாரை கண்டுபிடிச்சி எப்படி அவங்களோட பேச்சிலே நமக்கு தெரியும்
0: இல்லம்மா,
2: நடிப்பாங்கல்ல.
0: இல்லை இல்லை, அப்படி நம்ம தேர்ந்து அப்படி பார்த்தா சுற்றம் பார்க்கின் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் போது யாரை நீங்க ஏத்துக்குவீங்க, யாரை தள்ள முடியும்?
2: கண்டிப்பா
0: முற்கள் நிறைய இருந்தாலும் அதுல தானே ரோஜா இருக்கிறது.
2: ஆமா சார்.
0: அதனால அதோட ஒதுங்கணும் அப்படிங்கிறத விட அவர்கள்ட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற தகவல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இப்படி சொன்னா அவங்க மாத்திக்கலாம், இல்ல நம்ம அதை சகிச்சுக்கலாம்.
2: நம்ம வந்து வேற வழி கிடையாது, நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுடைய பழக்கவழக்கத்தை பார்த்தா அவங்க திருந்தினாதான் உண்டு.
0: திருந்தினாதான். ரொம்ப நன்றிம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: யார் சொல்வது?
3: கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
3: அதாவது உறவுகள் வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா, நீடிச்சு இருக்கணும்னா விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை வேணும்.
0: எப்ப விட்டு கொடுக்கணும்?
3: அதாவது சில குடும்பத்திலே பாத்தீங்கன்னா உறவினர் மத்தியில சில பிரச்சனைகள் ஏற்படும், அதை வந்து சிம்பிளா எடுத்துக்கிட்டு அதை வந்து விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து அந்த பண பிரச்சனைகள வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பணம் வாங்கியிருப்போம், அதனாலயே கூட நட்பு வந்து முறிஞ்சிடும். ஆக நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கடனை வாங்கணும். முடியாது அப்படின்னாக்க வாங்க கூடாது. கடன் பிரச்சனையிலேயே பாத்தீங்கன்னா சில உறவுகள் வந்து

0: இன்னைக்கு பிரிந்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உறவு என்பது உறவு பாலமாகத்தான் இருக்க வேண்டும். நம்மளை இருவரை இருவரை, அதாவது நம்ம இரண்டு பேரையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கணும், அதுதான் சிறந்த உறவு என்று நான் சொல்லுகிறேன்.
1: நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயத்தை பேசலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
2: யோகி இனியின் நற்காலை வணக்கங்கள் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: பேசுங்க ஐயா.
2: அதாவது உறவுன்ட்டீங்க ஐயா, உறவுன்னு சொல்றதுன்னு தோல் கொடுப்பதுதான் ஐயா உறவு. தோல் கொடுக்கணும், ஆனா கொஞ்சம் விலகி இருக்கணும், தூரத்துல இருக்கணும்.
1: சரி, தோல் கொடுக்கலன்னா என்ன செய்யலாம்?
2: தோல் கொடுக்கறதுலாம் உறவும் நட்பும் கூட. அப்ப அப்ப ஐயா, உறவு உறவுங்கிறது அப்ப எதுக்கு?
1: இல்ல, இப்ப நம்ம நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து பாக்குறீங்க, நம்ம தோல் கொடுக்கணும். சரி,
2: ஆமா,
1: அவங்க தோல் கொடுக்காதவங்களா இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்?
2: கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஏன்னா நான் முதல்ல ஒழுங்கா இருந்தாலும் என் புள்ள ஒழுங்கா இருப்பான். அது நினைங்க, ஏன் நீங்க அவங்கள நினைக்கிறீங்க?
1: நம்ம செய்யறதே செய்வோம்.
2: நான் முதலில் சுத்தமாக இருக்கணும். நான் உறவுல வந்து என்னைக்கும் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், எல்லா இடத்துலயும் ஒரே நிலையில் இருக்கிறேன்னு வச்சுங்க.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: எல்லாம் இணைந்திருக்கிறோம். கரைகள் வன்பலின் உறுப்புள்ளி 3 சிந்தனை அரங்கம், உறவினில் இனிமை. இனிய உறவை எப்படி பேணலாம், எந்தெந்த இடத்துல சிக்கல் வரும், அப்போ எப்படி நம்ம அதை கடந்து போகலாம், அல்லது ஒருங்கிணைக்கலாம், அல்லது எப்படி அதை அந்த ஒற்றுமை குலையாமல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பொறுத்து நேரில் அழகாக கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய நேயர் யார்? வணக்கம். வணக்கம்
6: சார்.
1: யார் பேசுறது?
6: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
1: பேசுங்கம்மா.
6: உறவுகள் வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரம் சார். அதை வந்து நம்ம நல்ல முறையில நம்ம பயன்படுத்திக்கணுமா வந்து நம்ம அது வந்து குடும்பம், அதுவும் கூட்டு குடும்பம்னா நம்ம ரொம்ப அனுசரிச்சு போகணும். ஒத்தரை கொத்தரை விட்டு கொடுத்து போறதுலதான் சார் இருக்குது.
1: சில பேர் என்ன சொல்றாங்க, கடவுளே இவங்களை போய் எனக்கு உறவா படைச்சிட்டே அப்படின்னு வருத்தப்படுறாங்க.
6: அதனால
1: கிடைச்ச பிறவில நல்லா மகிழ்ச்சியா இருக்கிற உறவோட இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுவது? பேசுங்கம்மா.
7: இந்த உறவுகள் ரொம்ப மனக்கஷ்டத்திலையும் உதவி செய்யணும், அவங்களுக்கு பண உதவியும் செய்யணும். இந்த மாதிரி நல்ல மாதிரியா உறவர்கள் இருக்கணும் சார். சமீபத்துல என்னோட அண்ணன் ஒருவர் இறந்து விட்டார். எனக்கு என்ன ஆச்சுன்னா தெரியல, உடல் வேலை செய்யவே மறுத்து விட்டது சார். கையு காலு ரெண்டும் இயங்க மறுத்து விட்டது. அது என்ன ஆச்சு எனக்கு, ஏன்
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ.
1: வணக்கம்.

0: மக்கும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தை அன்பு அறிவிப்பட வேண்டும். பெங்களூர்ல இருந்து வராங்க நிச்சக்கலைங்க.
1: பேசுங்க.
0: உறவின் இனிமைன்னு சொல்லிருக்கீங்க. உறவுகள் இனிமையானது, அது போற்றுவதற்குரியது. அதாவது மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் போது சேமித்து வைப்பதில் பயம் இல்லை. அவ்வளவு உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும், அன்பை தெரிவிக்க வேண்டும். உறவு வந்து மேம்படும், கொடுத்தல் உறவு மேம்படும். அதாவது உறவு வந்து நன்றி சொல்வதும் பாராட்டுவதும் முக்கியம் மேடம்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

நேரலை நாளை மாலை 6:40 கரைக்கல் உங்கள் கடை கரைக்கல் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ என்ன வழங்குவோர் உங்கள் கடை தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில்

0: வங்க உங்கள் கிடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 27-25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக பகசுலையால் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேரலை நாளைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு உறவினில் இனிமை. அவ்வளவு அழகா அந்த உறவை பத்தி இனிமையா யார் சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: வணக்கம் சார், நான் கோவையில இருந்து ராஜேஷ்
0: பேசுங்க.
8: சார், உறவின் இனிமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்பாவா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து, முக்கியமா சகிப்புத்தன்மை சார். ஏன்னா சில சமயம் கடும் சொற்கள் வரத்தான் வரும், உறவுகள் இருந்தா பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு காலையில பிரச்சனை வந்தா சாயங்காலம் விட்டுட்டு போகணும். அப்போ அவங்க பக்கமும் நியாயம் இருக்கும். இப்ப நம்மள ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு பாக்கணும். நாம வந்து நம்ம மனசுக்குள்ளேந்தே பார்க்காம பிரத்தியாரோட மனசுல இருந்து பார்த்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்தா நிச்சயமா உறவுகள் என்றும் இனிமையான
0: ஒரு ராஜேஷ். நன்றி. காலையில நடந்த சண்டையை சாயந்தரம் மறந்துடணும் அப்படிங்கிற, காலையில் நடந்து திருப்பி எப்படி என்ன அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு போயிட்டே இருக்க கூடாது. எல்லாமே போற போக்குல ஒன்று சொல்லலாம் அப்படி சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு போயிட்டே இருக்கணும். திருப்பி மீண்டும் அந்த முகமலர்ச்சியோடு வரக்கூடிய அந்த உணர்வுகளை பழக்கிக்கொள்ளணும். நம்மள்கிட்ட இப்ப இல்லை அப்படின்னா பழக்கிக்கணும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டக்கூடாது. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம், வாங்க.
9: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
9: வாழ்க்கைய நம்ம வசதியா வாழ்வதற்கு பணம் வேணும், சந்தோஷப்படுத்தி வாழ்வதற்கு நல்ல உறவு வேணும் சார்.
0: ஒரு கால் உங்களுக்கு நாத்தனார்லாம் இருந்து அவங்க வந்து ஏதாவது உங்களை குறை சொல்றாங்க, தப்பா, நீங்க எப்படி அதை பிரதிபலிப்பீங்க?
9: சிக்கல் இருந்தாலும் சார், ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது சார், கஷ்டம் கூட நமக்கு இஷ்டம் ஆயிடும் சார்.
0: அப்பதான் அந்த உறவு, அதுக்கு பேர் தான் உறவே இல்லையா?
9: ஆறுதல்
0: சொல்றதுக்கான ஒரு உறவு இருந்தா வேற வாழ்க்கையில கஷ்டமே தேவையில்லைங்கிறாங்க. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
10: தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க.
10: உறவுகள் இனிமையா இருக்கன்னா விட்டு கொடுத்தல் அவசியம் சார். இவ்வளவுதான் உறவுகள் வந்து மனக்கசப்புகள் வரும், வராம இருக்கிறது வாய்ப்பு இல்ல. இது வந்தாலும் ஒருவருக்கு ஒரு வந்து நம்ம அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா வந்து உறவுகள் வந்து என்னைக்குமே
0: இனிமையா இருக்கு. நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: யார் பேசுவது?
11: அரியலூர் மாவட்டம் உதயநாதர் சுப்பிரமணியன்.
0: பேசுங்க.
11: உறவு சில நேரத்துல இடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தையில நல்லாதான் இருப்பாங்க. சொத்து கிட்ட போனோம்னா அது அக்கா, அண்ணனு, தம்பி, நான் 10 வருஷமா பயிரு அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொல்லி நமக்கு சேர வேண்டிய சொத்து அவங்க அபகரிப்பாங்க. ஆக உறவுங்கிறது நம்ம விட்டு கொடுத்து போனா குறவாதான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் எதுக்குற நேரம், எதுக்குற காலம் வரும்போது அவங்க வேலை.

0: பார்ப்பாங்க.
1: நன்றிங்க, நன்றி நன்றி. சரியான ஒரு உண்மையான நிலவரத்தை சொல்லியிருக்கிறேன், நன்றி. உறவுகள் பேசும்பொழுது ரொம்ப இணைக்க பேசுவாங்க, ஒன்றா இருக்கும் நினைப்பாங்க, ஆனால் சொத்து பணம் பொருள்னு வரும்பொழுது அவங்களோட உருவங்கள் அந்த ரூபங்கள் மாறிவிடுகிறது. எனக்கு இவ்வளவு வேணும் சார், அவங்க வச்சு நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சரிசமமாக எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை, அவருடைய உரிமையை எடுத்துக்கிறது தப்பு இல்லை, அதுக்காக விட்டு கொடுத்துட்டே போகணும்னு அதை சொல்கிறது நியாயமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதில் கொஞ்சம் கூடுதல் நம்ம எடுத்துக்கணுங்கிற சொத்தின் மீது தான் நமக்கு பற்று வருதே தவிர, உறவு ஒன்று நம்மோடு நம்மால் நல்லா இருக்கட்டும்ங்கிற உணர்வு வருந்தால் அதுதான் உறவில் இனிமையானது. ரொம்ப அழகாக நேயர் பதிவு பண்ணிருக்காரு, இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க?
2: அன்பான வணக்கம் சார்.
1: சொல்றது யார்?
2: குற்றால மாரியம்மன் கோயில், என்எஸ் மோகன்.
1: பேசுங்க.
2: உறவினில் இனிமை, வாஞ்சையோடு வருந்தால் வாசம் தரும், நெஞ்சோடு அணைத்துக் கொண்டால் நெருக்கம் வரும். பாருங்க, அதனால உறவுகள்ல விசில் விரிசல் உண்டாது. அதாவது அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு பண்ணி நம்ம அவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது அந்த விழாக்கள்ல எவ்வளவு இனிமை தரும் பாருங்களேன். ஆனா வந்து அது ஒரு சிலர் வந்து தவிக்கிறாங்க, அதுவே தவிர்க்க கூடாது. இன்னும் ஒண்ணு சொல்லியாங்க சார், சிறு வயதுல இருந்து பிள்ளைகளிடத்துல இருந்து இந்த உறவுகளின் இனிமையை நம்ம சொல்லி கொடுக்கணும் சார். அதாவது உறவுகள் உள்ள வந்ததுமே நீங்க போப்பா வெளில போய் படிக்கப்போ, இங்க போய் விளையாடப்போ அப்படின்னு குழந்தைகளை விரட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் பாருங்க. கூடாது அவங்க அந்த கூட்டுக்குள்ளே வச்சு
1: அவங்களையும் வைத்துக் கொண்டு உறவாடி மகிழணும்.
2: உறவாடி கொண்டிருந்தா உறவுகளுக்கு
1: நன்றி நன்றி நன்றி.
2: வருங்காலத்துல நலமா இருக்கணும் என்பதை கருத்தா பதிவு.
1: நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
1: பேசுங்க ரவி.
3: உறவுல இனிமை பாத்தீங்கன்னா, நம்ம கட்டி கொடுத்து நம்ம போய் இந்த வாழ்ற வீட்டுல போய் இந்த பொண்ணுங்கள்ட்ட போய் உள்ள போனோம்னா பாசான் போல கூப்பிடுவ பாருங்க, அது ரொம்ப மகத்தான உறவு இன்பம். பங்காளிங்களை பத்தி சுத்தமித்தி சொன்ன மாதிரி இந்த காசு இருக்கக்கூடிய நாங்கள் காசு, அவங்களோட காசு எந்த எந்த இடத்துல காசு இருக்கோ அந்த அளவு காஞ்சிடுறாங்க. என்ன கூட பிறந்தாலும் சரி, என்ன காசு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மட்டம், அதுக்கு ஒரு இது, அது உறவுல வந்து இனிமை.
1: உறவையெல்லாம் இந்த பணம் பின்னுக்கு தள்ளிடுதுங்கிறீங்க?
3: ஆமா, பின்னுக்கு தள்ளிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவுகள்ல வந்து பங்காளி பங்காளிகளாம் இருக்காங்க பாருங்க, அதான் காசு இருந்தாதான்.
1: ரொம்ப நன்றிங்க.
3: நம்மளோட தாய் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் போய் கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுல அன்போட கூப்பிடு போறேங்க, அந்த ஒரு உறவு உறவுதான் இன்பமா இருக்குன்னு.
1: நன்றி நன்றி. இணைப்புல வந்து ரொம்ப ஒரு இது நடப்பு நிலவரம் தான். எல்லாருமே மற்றவர்கள் யாராவது உறவை விட்டுவிட்டு பணத்தை பெரிதாக நினைக்கும் பொழுது பின்னாடி நின்று பேசக்கூடிய மக்கள் கூட, ஏன்னா பணம் தான் பெருசா, உறவு முக்கியமா இல்லையா அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் கூட தனக்கு என்று வருகின்ற பொழுது பணத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள், உறவை விட்டுடுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதை ரொம்ப அழகா நடப்பு நிலவரத்தை அவர் சொல்லியிருக்கார். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
4: வணக்கம். அலம்பா ராமன்.
1: பேசுங்க.
4: சொந்த பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை. கோடி கொடுத்தும் குடை பிறந்தார் தம்மோடுவது கூடானு கோடி பெறும். கூட பிறந்தவங்க ஒன்னா இருந்தாலே கோடி ரூபாய்க்கு
1: குடிப்பிறந்தார் குடிப்பிறந்தார் தம்மோடு
4: குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கூடானு கோடி பெறும்னு அவையார் சொல்லியிருக்காங்க. அது கூட பிறந்தவங்க ஒன்னா இருந்தாலே போதும் சார். வரைக்கும் அது சொல்லியிருக்காங்க, வரைக்கும் நெஞ்சினே அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானு பாட்டு போட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
4: யாரா இருந்தாலும் ஒரு ஆறுதல் சொன்னாலே அது ஒரு உறவு தான், அதே ஒரு ஆறுதல் தானே.
1: சிறப்பு சிறப்பு. நன்றி.
4: இறக்கம் விட்டு கொடுத்தல் வேண்டும் சார், உண்மையான புரிதல் வேண்டும்.
1: நன்றி நன்றி நன்றி.
4: அதுதான் உறவில் இனிமை.
1: ரொம்ப அழகா நேயர் சொல்லி காட்டிருக்காரு, கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கூடுகிறோம். அதாவது மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கூடுகிறோம், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கூடுகிறோம், கோடி கொடுப்பினும் தன் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி வரும், கோடானு கூடு கொடுப்பினும் தன்னுடைய நா கூடாமை கூடிடும்ங்கிற ஔவையாருடைய பாட்டு. மதிக்காத வீட்டில் போய் நம்ம வலியக்க போய் சாப்பிட்டு உறவு கொண்டாட முடியாது. நம்ம ஏன் மதிக்காமல் இருக்கிறாங்கன்னா மதிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த இந்த தலைப்பினுடைய நோக்கம் அதுதான். உறவுகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் எங்கே வெடிக்கிறது, அதை வெடிக்க விடாமல் நீத்து போய் அது நல்ல உறவாக மலரணும் அப்படிங்கிற கருத்தில் தான் அந்த தலைப்பை வச்சுருக்கணும். இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம். வணக்கம்.
5: அன்பு தான்.

0: நண்பர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துகளுடன் விழுப்புரத்திலிருந்து சங்கே பேசுறது. நன்றி.
1: எங்க எதுங்க?
0: விழுப்புரம்.
1: விழுப்புரம் விழுப்புரமா?
0: விழுப்புரம்
1: விழுப்புரம்.
0: ஆமா.
1: பேருங்க ஐயா?
0: சையத்.
1: பேசுங்க ஐயா.
0: அதாவது நம் உடலில் ஓடும் ரத்தம் நமக்கு என்ன எங்க ஓடுகிறது தேட்டியா நம்ம கண்ணுக்கு தெரியல தம்பி. அதே மாதிரிதான் உறவு. உறவு என்பது நம்மளுடைய எப்படின்னா அது பல தரப்பட்ட வகையானது. இப்ப நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் எந்த குரூப் நமக்கு தெரியுமா?
1: டெஸ்ட்
0: பண்ணி பார்த்தாலும். ஆகையினால உறவுகளை நம்ம மதிக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எந்த நிலையிலும் நம்ம வந்து அவங்களை விட்டுவிடக்கூடாது. அதனால ஏன்னா நம்மது ரத்த பாசம். புது ஒரு வார்த்தை ரத்த பாசம் பாருறா. நம்ம ரத்த பாசம் விடுதா அப்படின்னா சொல்லுவாங்க. நாடாட்டினாலும் ததா அழுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில வந்து நம்ம எப்படி விடாலும் பேசலாம். நாங்க நரம்பு இல்லை.
1: சரியா? சரி.
0: ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அத ரத்த உறவு வந்து சம்பந்தப்பட்டது. எது எப்படி பகையாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி.
1: சரிங்க. நன்றி.
0: நன்றி.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரம் 10:30 நிமிடம்.

0: புதிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்களுக்கு திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூலில் இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம். காற்றின் வழியோடி காதுகளுக்குள் பயணிக்கும் காரைக்கால் பண்பலையின் உறுப்புள்ளே மூன்றெல்லாம் இணைந்திருக்கும் அந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு உறவினில் இனிமை. இனிமையான உறவுக்கு அருமையான வழிகளை சொல்லிக்கிட்டே வராங்க. நேரில் இணையக்கூடிய இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம். நேருடைய இணைப்பு வந்தது என்னமோ தெரில, தொடர்பில் வரல. அதுக்கடையில் நம்ம வந்து நேயர்கள் வந்து முகநூல்லையும் கருத்துக்களை பதிஞ்சிட்டு வராங்க இல்லையா, அவங்க என்னென்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் வாழ்த்துக்களோட நிப்பாட்டாங்க. பாரி வல்லல் அமிர்தராயன் கோட்டை அவர் வந்து விழா சிறக்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். கடலூர் துறைமுகம் சுரேஷ் இனிய காலை வணக்கம்னு சொல்லி நிப்பாட்டார். உறவினில் இனிமை, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. 100க்கு 1 வாய்ப்பு கிடைப்பது அது. சுயநலம் இந்த உலகில் உறவுகளால் நல்லது நடக்கும் என்பதை சந்தேகம். பணத்திற்கு மதிப்பு அதிகம், பாசத்திற்கு மதிப்பு குறைவு. இது எனது வாழ்க்கை அனுபவம். குவாகம் இளங்கோவன் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாலாபுத்தூர் கடற்கும் பயங்கிருந்தார். உறவினால் அமைந்தது என் வாழ்க்கை, அமைத்திருந்த உறவின் இனிமை வணங்குகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அன்பு மக்களையும் விட்டு கொடுத்தாலும் சிறந்த உறவினர் நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு. மன்னார்குடி அண்ணாமலை, உண்மையான அன்பை வெளிப்படையாக காட்டுங்கள், சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னியுங்கள் அப்படின்னு இருக்காரு. வேளங்குடி குணசுந்தரிய செல்வநாதன், கேட்கும்போது கொண்டு இருந்தால் உறவினில் இனிமை, அன்பான வார்த்தையில் கேட்கும்போது உறவினில் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, அதெல்லாம் அந்த காலம் சார், இப்போ எல்லாம் பாசம், அதெல்லாம் தாண்டி பணம் தான் நினைக்கிது. எங்கள் அப்பா பாசமாக இருக்கணும்னு அன்பாக இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் நாங்கள் இருக்கோம். பாசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருச்சு. இப்போ எல்லோரும் வசதி இருந்தால் வராங்க, இல்லைனா வரமாட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டம் அதுதான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினில் இனிமை இருக்க வேண்டும் என்றால் குற்றம் பார்க்கக்கூடாது. குற்றம் பார்க்கும் சுற்றமில்லை என்பதற்கு ஏற்ப நாம் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து குற்றத்தை கண்டோம் என்றால் உறவுகளில் இனிமை இருப்பது வாய்ப்பில்லை. தலைக்கணமில்லாத குடும்பத் தலைவர் தலைவர்களுக்கு நடந்து கொண்டால் உறவுகள் இனிமை நீடிக்கணும். இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரின் குளிர் என்ற கனியின் பூங்குன்றனாரின் வரிகளுக்கு ஏற்ப மனித வாழ்க்கை என்பது பிறரோடு இணைந்து வாழ்வில் தான் முழுமையடைகிறது. மனிதன் ஒரு சமூக விலங்கு, அவனால் தனித்து வாழ இயலாது. நம்முடைய பிறப்பு முதல் இறப்போரை நம்மை சுற்றி பின்னப்பட்டிருக்க அன்பு வழிதான் உறவு. தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டிச்சிலர் அனுப்பியிருக்காரு. திருவனஞ்சேரி அனிதா தமிழாளன், கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைதான், உறவு எங்கே இனிக்கிறது. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் இருக்கிறாங்க. உறவு எப்போதும் மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்க வேண்டும். துணை பேசுவதை மொபைல் பார்க்காமல் முழுமையாக கவனிங்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த மாதிரி வாங்கி கொடுங்கள். அவர்கள் உடை சமையல் அல்லது உழைப்பை மனதார பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன்பேட்டை ஜோதி அனுப்பியிருக்கிறாரு. வளத்தாப்பட்டினம் ஏ இளையராஜா வினோதா, பணம் இருந்தால் தூரத்து உறவு கூட உறவு என்று சொல்லி கொண்டு வரும், பணம் இல்லை என்றால் நெருங்கிய உறவு விலகி போகுதான் தற்போதைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.

0: நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களை சிவகுமார் அனுப்பியிருக்காரு. அனுஷ்யா சங்கர் பனங்காடனுடைய உறவில் இனிமை, நம்ம எப்பவும் நல்லதாகவே நினைப்போம், நம்ம நல்ல உறவாக இருந்தோம் நம்மளை தெரிந்த நாளை உறவுகள் வரும். சீதா பெரியம்மா கலியபெருமாள், சீதா கலியபெருமாள் சேத்தூர்லேருந்து, எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து உறவினர் வீட்டில் தேவையில் சந்தித்து ஒருவருக்கு ஒரு நலம் விசாரிப்பதும், அதுபோல் உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு ஒரே படைகளாக போட்டு பகிர்ந்து உண்ணது, தெய்வத்தை வணங்கி அன்று ஒரு நாளாக ஒற்றுமை இருப்பதே அது கூட சிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னருடைய சசிகலா தேரையும் மனமெட்டி பேசுவது மனக்கசவுடன் பேசி தீர்த்துக்கொள்ளுது அப்படின்னு போட்டிருக்காங்க. உறவுகள் ரெண்டு வகை, அன்புக்காக வரும் உறவு, தேவைக்காக வரும் உறவுன்னு சொல்லி பாப்பாக்கள் ரவி அனுப்பியிருக்காரு. திருப்பூண்டி சுந்தரி பாசகன், கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் செவிமடுத்து நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற வார்த்தையில் வந்தால் உறவுகள் இனிமைதான். சில நேரங்கள் மனக்கசுகள் வந்தால் அப்படி வரும் வழியில் நீ யார் அண்ணா என யோசிக்காமல் யாராவது ஒருவர் பேசணும், விரிசல் விடாமல் பார்த்துக்கொள்ளணும், நாம் கொடுப்பது தான் நமக்கு திருப்பி கிடைக்கும், உறவினில் இனிமே உள்ளத்தின் அழிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களோடு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிறைய அமைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட உறவினில் இனிமை, இனிமையான உறவை யார் சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் பேசுறது?
3: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: பேசுங்க.
3: அதாவது வாழ்க்கை பயணங்கிறது நாம கடந்து சொல்ற பாதைகளை விட நம்மோட அந்த பாதையில பயணிக்கிற உறவுகளால தான் அழகாகுது.
0: சரி,
3: இந்த உறவுகள்ல கசப்புகள் விரிசல்கள் வந்து ஏற்பட்டு கிடைவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த சில குணங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு.
0: என்னது
3: இல்ல பாத்தீங்கன்னா, அந்த தவறான புரிதல். எந்த ஒரு உறவுக்குமே ஆணி வேறு எதுவாக இருக்குதுன்னு நம்பிக்கை தானே அது சார். ஆனா அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆராய்ஞ்சு பார்க்காம சந்தர்ப்ப சின்னங்களை மட்டுமே வச்சு ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அங்க நம்பிக்கை கேள்விக்குரியாதான் ஆகுது. நம்மை பற்றி இப்படியா நினைச்சு வச்சார்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல அவங்களுக்கும் வேறுன்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா மௌனமும் இடைவெளியும் மனக்கசப்பும் தான் ஏற்படுது இல்லைங்களா. அதே ஒருத்தவங்கள்ட்ட சந்தேகம் நம்ம உறவுகள்கிட்ட வரும்போது நம்ம வந்து அதை பற்றி சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நேரடியா வெளிப்படையா நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். மூன்றாம் நபர் அதுல வரக்கூடாது. மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு தவறா நம்ம நினைக்க கூடாது. நான் அதே மாதிரி எதிர்ப்பு உறவும் நான் யார் போய் விளக்கணும் அவங்களா புரிஞ்சுக்கிட்டேமே அப்படிங்கிற ஈகோவும் அங்க இருக்கக்கூடாது. அதாவது மலரின் வாசனை வந்து அதன் இயல்பு போல மனிதரின் இயல்பு அன்பா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இல்லாம நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற அந்த கீழல் ஆசைகள் நம்ம உறவுகள்ட்ட ஒருபோது எடுக்கக்கூடாது.
0: சரிம்மா, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: எனக்கு வணக்கமுங்க.
0: வணக்கமுங்க.
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து இந்த கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க.
4: அதாங்க இல்ல ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக, அதாவது ஒரு ஒரு தாய வந்து ஒரு பிள்ளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஒன்னா கடவுளை ஒன்னா வந்து அந்த எம்ஏ வந்து அந்த பிள்ளைய பிடிச்சு போறான். பிடிக்கும் போது அம்மா சொன்னாங்களா, என் பிள்ளைய விட்டுருக்க என்னைய பிடிச்சு போங்கன்னு
0: சொன்னாங்களா.
4: அந்த தாய் பேச கேட்ட அந்த எம்ஏ கேட்டாரா, என்னமா உடனே தாமா கொடுமைப்படுத்தினா அதனால பிடிச்சு போறே அப்படின்னு
0: சொன்னதுக்கு,
4: ஏன் உயிரை காட்டி என் பிள்ளை உயிரை காட்டி ஏன் உயிர் பெருசு இல்லக்கா, அதனால என்னை பிடிச்சு போங்க
0: அப்படின்னாங்களாம்.
4: இந்த உயர்ந்த உள்ள யாருக்கிட்ட இல்லைங்க, ரொம்ப குறுகிய உள்ளவன் போச்சு. உயர்ந்த உள்ள நம்மளை மாதிரியே நம்ம உயிர் அவங்க உயிர் ஒன்று அப்படின்னு உறவுக்குள்ள நினைச்சோம்னா அது பிரிவு அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
0: அருமை அருமையா சொல்லி, நன்றி. இணைப்புல வந்து நன்றி. அந்த உயிரும் நம்ம உயிரும் ஒண்ணுதான் நினைச்சிட்டோம் அப்படின்னா பிரிவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பார்வை, அது எல்லாருக்கும் வரணும். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: திருத்திருப்பூண்டி தேவி சார்.
0: பேசுங்க.
5: நீங்க ஒரு நேரத்தை கேட்டீங்களா சார், உங்க நாத்தனார் உங்களை ஏதாவது சொன்னா என்ன செய்வீங்கன்ட்டு? இங்க எனக்கு வந்து நாலு நாத்தனார் சார், எனக்கு கல்யாணம் 16 வயசு சார்.
0: உங்களுக்கா?
5: இது வரைக்கும், ஆமா சார், இது வரைக்கும் 30 வருஷம் ஆகுது சார் கல்யாணம். இது வரைக்கும் ஒண்ணுமே சொன்னது கிடையாது சார். அவங்க பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்தாலும் எனக்கும் சேர்த்து எடுத்துருவாங்க சார். பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு டெய்லி நாங்க போன்ல பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் சார்.
0: அது மாதிரி நாத்தனார்களா இருக்கணும்.
5: இணையக்கூடிய
0: அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
6: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
6: அதாவது

0: உறவுகளின் இனிமை. அதாவது சகிப்புத்தன்மை வேணுங்க. சகிப்புத்தன்மை இல்லைன்னா வந்து செட்டாவே ஆகாது.
1: செட்டாவது.
0: ஆமாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உறவுகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வீக்னஸ் இவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து அவங்க சொல்லிடுவாங்க, நான் இல்லைன்னா நீ அந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வரும் பாருங்க கோபம்.
1: சொல்லி கட்டிட்டாரு.
0: ஆமாம், அளவிட முடியாது இது. அதனால அது மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துட்டு நம்ம வந்து இயல்பா பழகணும். அதுல வந்து அந்த வந்து நான் தான் பெரியவங்கன்ற மாதிரி இருந்தா சரி வராது. அதாவது ரோஜா பூ இருக்குதுன்னாக்கா வந்து அது வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க, அதை போய் உடனே கையை வச்சு நம்ம பறிச்சிட முடியாது. அதுல வந்து முள்ளு நிறைய இருக்கும், அதனால அதை வந்து ரொம்ப பார்த்துதான் கையாளணும். அது மாதிரிதான் உறவுகள். இப்ப செம்பருத்தி பூன்னா உடனே பட்டுனு கையை வச்சு இழுத்தெல்லாம் வந்துடும்.
1: ஓஹோ, உறவுகள் ரோஜா மாதிரி.
0: ஆமா, பாக்கிறதுக்கு அழகா இருக்கும், ஆனா சுத்தி முள்ளு இருக்கும்.
1: எப்ப வேணாலும் கையை கிழிக்கும். அதனால ஜாக்கிரதையா கையாண்டா ரோஜாவும் மணக்கும்.
0: ஆமா,
1: சரி, ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க. நன்றி நன்றி, நல்ல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு நேர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: காற்றில் நிலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறோம். அடுத்து 11 மணிக்கு வணக்கம் தோழி அப்படின்னு தோழிகளுக்கு வணக்கம் சொல்லிட்டு வர்றாங்க லாவண்யா. 11 மணிக்கும் பொறுத்துருங்க, அதுக்குள்ளே நேயர்கள் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க, அந்த உறவுகளின் இனிமை அப்படிங்கிறத இனியா நேயர்கள்ட்ட இனிமையாக கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இணைப்பில் இருக்கிறீங்க? குரல் வரல. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பலவித போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் நம்பிக்கையோட இருந்தேன்,
4: கிடைச்சிருச்சா?
5: ராஜேஸ்வரிங்க அண்ணா.
4: உங்களை மாதிரி நேர்கள் தானே மற்றவங்களும் பேசிட்டு இருக்காங்க.
5: கட்டாயமா எல்லாரும் பேசணும்.
4: அந்த உறவு நினைச்சு மகிழ்ச்சி அடிச்சுக்கோ.
5: ஆமா, அத பேசுறத கேக்குறோம்ல, எத்தனை விஷயம் நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து உறவுகளோட எப்பவுமே இருக்கணும்னா அந்த வானம் நட்சத்திரம் நிலா மாதிரி இருக்கணும், இடைவெளி விடணும் உறவுகளோட. விலகியே இருக்கணும். அடிக்கடி சேர்ந்து ரொம்ப குழஞ்சு பேசும் போது அதிக உறவு கண்ணை கெடுக்கும்னு வயசானவங்க சொல்லுவாங்க. ஆமா, அதிக உறவு கண்ணை கெடுத்துருமா, கண்ணை மட்டும் இருக்காது கிடைக்காது, கருத்தையும் கெடுத்துரும்,
4: உறவுகளே அப்புறம் இல்லாம போயிடும். அதனால கொஞ்சம் விலகியே இருந்தா நல்லா இருக்கும்.
5: எதிர்பார்ப்பு இருக்க கூடாது உறவுகள்ட்ட, நம்மகிட்டயும் நம்மள்டையும் அவங்க இருக்க கூடாது, அவங்களும் நம்ம இருக்க கூடாது. அப்புறம் அந்த அவங்க வளர்ச்சியை பார்த்து போராமப்படக்கூடாது முக்கியமா. ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டுதான் 100% உறவுகள் பிரியுது.
4: இப்ப வந்து நம்ம போராமப்படக்கூடாது, சரி, நம்ம மேல அவங்க போராமப்பட்டா
5: அவங்க பட்டுட்டு போறாங்க,
4: என்ன பண்றது?
5: நம்ம கரெக்டா இருந்துட்டு போவமே,
4: பட்டுட்டு போட்டோம், அப்படிதானே இருப்பாங்க, இருந்துட்டு
5: போட்டோம். அவங்க போராமப்பட்டு நம்ம என்ன
4: பண்ண போறது? அறியாம இருக்கிறாங்க.
5: வளர்ச்சிய வந்து இறைவன் ஒருவளாலதான் அண்ணாங்க அண்ணா செய்ய முடியும். நம்ம அவர் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா யாருமே தடை செய்ய முடியாது. போராமப்பட்டா பட்டு போறாங்க, ஆனா நம்ம போராமப்படாம இருக்க

0: அதே மாதிரி உரிமையோட உள்ளுக்குள்ள வந்து புகுந்து மூக்க நுழைக்க கூடாது அவங்க பிரச்சனைகளை எல்லாம்
1: சும்மா எல்லாத்துக்கும்.
0: சாட்சிக்காரர்
1: சாதாரணமா

0: இவங்க ஏன் வந்தாங்க, நம்மளா நம்ம அதாவது சாட்சிக்கார காலில் விடுகலாம், சண்டைக்கார காலு உறவுகள் வந்து நல்லா சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சரி பண்ணால, அதாவது மேல்மட்டத்துல இருக்கிற உறவுகள் வந்து கொஞ்சம் கீழ்மட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மேனான் வெகுளி பெருங்குடையான் அவனின் மானான் வெகுளி மறுங்குடையான் மாநிலத்தில் இல்லைன்னு அடிக்கடி உதவி செய்யும் போது அவங்களே நம்மளுக்கு பாதுகாவலர் ஆயிடுவாங்க. சுத்த பாதுகாக்கணும், நம்மளுக்கு அடிக்கடி உதவி செய்யறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்த்தும் போது நம்ம மேலும் வளர்ச்சி அடைவோம். நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி. நல்ல செய்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யாருங்க?
2: வணக்கம் சார், தானிக்கோட்டம் திருச்சி முருகவேல் சார்.
1: பேசுங்க.
2: உறவுகள் இனிமே சார், முதல்ல எதிர்பார்ப்பு விதிக்க கூடாது சார்.
1: எது
2: எதிர்பார்ப்பு விதிக்க கூடாது சார். அப்புறம் வந்து சார், விருந்தும் மருத்துவம் மூன்று நாள் சொல்லுவாங்க சார்.
1: சரி,
2: அது மாரி நம்ம மூணு நாளைக்கு நம்ம முடிச்சு வந்துடணும் சார்.
1: சரி,
2: மேலே நல்லா சாப்பாடு கிடைக்கும், நம்ம டெண்டர் போட்டு தாங்க, நம்ம
1: அங்கேயே இருந்துடக்கூடாது,
2: பசையாயிடக்கூடாது சார். அது பசையானுக்குன்னா அப்புறம் இட்டுமே கிடைக்காது சார்.
1: சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நன்றி.
2: நன்றி சார்.
1: நேரிலே கருத்துக்களை வந்து முகநூல்லையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்கலாம். திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமிதராஜா. அன்பான வார்த்தைகள் இனிமை, அரவணைக்கு மனதில் இனிமை, புரிந்து கொள்ளும் பார்வையில் இனிமை, பிரிவிலும் நினைத்து கொள்ளும் உறவில் இனிமை. உறவு என்பது இரத்தத்தால் மட்டுமல்ல அன்பால் பிணைந்திருப்பதே உண்மையான உறவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜராஜும். உறவுகளில் இனிமை, குடும்பத்தில் ஒரு நாளாவது உறவுகளோடு சேர்ந்து உணவு உண்பது, மாதம் ஒரு முறையாக உறவினர்களை நேரில் சென்று பார்த்து வருவது கூட உறவில் இனிமையை தரும். உறவினர்கள் மத்தியில் பொருளாதார விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். பணத்தால் பிரிந்தவர்கள் நிறைய உண்டு. உறவுகளை அரவணைத்து அவருடைய இணக்கமாக இருந்து உயர்வான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலசனம் வீரசுந்தரி. சுமக்கும் போதெல்லாம் சுமையாய் தெரியாது, நம் இதயங்கள் இணைந்தவர்கள் அன்பு மட்டும்தான், வார்த்தைகள் தேவையில்லை, புன்னகையை போது நமக்கான ஆழமாக உணர்த்துவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரைக்கான வித்யாபீரம்னு உறவின் இனிமை, பரஸ்பர அன்பு, விட்டுக் கொடுத்து போவதில் மற்றவர்களுக்கு கருத்துக்கு மதிப்பு, இப்படி இருந்தால் உறவுகள் இனிமையாக இருக்கும். குற்றம் பார்க்கும் சுற்றமில்லை, நம்மால் முடிந்த உதவி செய்யணும், நம்மால் முடிந்த அளவு அன்போ பாசமோ பொருட்களோ பிறகு கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் ரமேஷ். உறவின் இனிமை நாணயத்தில் தான் இருக்கிறது, உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சொல் செயல் என அளவோடு அனைத்தையும் தான் கையாள வேண்டும். அப்படி இருந்தோம் மேலும் உறவின் இனிமை மேலும் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா. உறவுகளிடம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விட்டுக்குடி இல்லை என்றால் விட்டுவிடு, உறவுகள் முக்கியம் தான், அதை விட தன்மானம் முக்கியம். மங்கை நல்லூர் கடைவீதி தியாகராஜன் அனுப்பியிருக்கிறாரு. அடுத்தது ஆக்ரு மணப்புரம் நாச்சியா மன்சூர். விட்டு கொடுத்தல் எந்த உறவுகளும் கெட்டுப்போவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் தொலைபேசி மூலம் வரக்கூடிய நேரில் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார்? எந்த சேரி?
3: நன்றிங்க
1: இணைப்புல வந்ததுக்கு. நன்றி. ஆழம் விழுது போலும் மரம் போலும் இருக்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? காரை பண்பலை வந்தாலே அப்படின்னு சொல்லணும்.
4: இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யாரும் குறை சொல்ல, இருந்தாலும் ஒரு சுந்தரபாண்டிய வந்தாலும் அந்த அந்த அரங்கமே ஒரு ஒரு ஒரு கலகலப்பா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாரு பேசுறது? யார்?
4: நான் சீர்காழி மாணிக்கம் டெய்லர்
1: பேசுறேன்.
4: சொல்லுங்க. மாணிக்கம் டெய்லர்
1: சொல்லுங்க.
4: அதாவது ஒரு பாடல் போட்டி இல்ல சார், அண்ணன் என்ன தம்பி என்னன்னு, அதுல பிறந்திருக்க மாட்டேன் சார். அந்த பாடல வந்தப்ப அந்த பாடல் எந்த காலத்துலயும் எந்த காலத்துலயும் எல்லாருக்கும் எல்லாரையும் வந்து அழு வைக்கிற பாடல் சார். அந்த அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வரும்போது அந்த பாடல சார் ரொம்ப அர்த்தங்களா இருக்கு சார். அதான் சார், நைட்டு நானே எங்க அண்ணனும் சண்டை போட்டு கிடப்பான். காலையில தம்பி வர பாப்பாவுக்கு மாப்பிள்ள பாக்க போனோம்
1: அப்படின்னு கூப்பிடுவாரு. உறவுல இனிமையா இருக்கிறது எப்படி அப்படின்னு, எப்ப அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை போயிட்டு ஆய்வு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காரணம், அந்த உறவு வீணாக போய்விடக்கூடாது. இரண்டாவது, பிறகு நம்ம சேர்ந்துருவோம். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடிக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் வள்ளுவர் சொல்றார். பிறருக்கு உதவி செய்து இனிமையான சொற்களை பேசினால் உறவு நண்பர்கள் நம்மை சூழ்ந்த அன்புடன் இருப்பார்கள்

அப்படின்னு அதுக்கு பொருள். அதனால் இனிமையாக பேசுறது, எப்பொழுதுமே நிதானமாக இருப்பது, எந்த செயலும் சொல்லும் வந்தால் கூட அது குறித்து நிதானமாக யோசித்து பிறகு பார்த்துக்காம விட்டால் கூட நிறைய இது மாறி போயிடும். உறவுகள் அவசியமானது, அவர்கள் இருப்பது தான் நமக்கு பலமே, நாம் இருப்பது அவர்களுக்கு பலமே. அதனால் பலத்தில் ஒன்று குறைக்கிறத விட இனிமையின் மூலமாக இணைத்து கொண்டால் வாழ்வு எப்பொழுதும் இனிமையாகவே இருக்கும் என்ற செய்தியோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் தடம் பதித்து குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் பெண்களுக்காக குரலுக்காக ஒரு சிறப்பான நேரம் இது. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. ஒரு பெண் முன்னேறும் போது ஒரு குடும்பம் முன்னேறுகிறது, ஒரு குடும்பம் முன்னேறும் போது ஒரு சமூகம் முன்னேறுகிறது. இந்த சிந்தனையோடு இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். ஒவ்வொரு நாளும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஒவ்வொரு தலைப்பை பத்தி நம்ம தோழிகளோட கலந்துரையாடுவோம். அந்த வகையில இன்னைக்கு என்னன்னு பாக்குறீங்களா? ரொம்பவே முக்கியமான விஷயம்தான், ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு. அதாவது பெண்கள் வந்து நம்ம வீட்டுல எல்லாரோடைய நலன்லையும் ரொம்பவே அக்கறை செலுத்துவோம், ஆனா நம்ம நலனை நம்ம பாத்துக்கிறோமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறிதான் வரும். அதாவது நமக்காக நேரம் எடுத்து, நமக்காக ஒரு சிறிய நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறை, யோகா, தியானம் இந்த மாதிரியா செய்யறது, அத மாதிரி சரியான நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எழுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி நம்ம தினசரி வாழ்க்கையில வந்து மன அழுத்தம் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனா நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிலீஃப் பண்றதுக்கு என்ன மாதிரியான கேர்லாம் எடுத்துக்கிறோம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் கூட பேச போறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 43 6 8 என்ற முன்னிணைப்பினோடு 2 3 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். அறிமுக தோழிகளா நீங்க இருக்கீங்க, இன்னைக்காவது நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை குறிச்சுக்கோங்க, 9 5 6 6 4 2 7 2 3 1. என் மீண்டும், 9 5 6 6 4 2 7 2 3 1. இந்த அலைபேசி எண்ணில் வந்து அறிமுக நேயர்கள் அழைத்து வந்து நிகழ்ச்சியில் பங்கு எடுத்துக் கொள்ளலாம். இது காரைக்கால் பண்பலையின் 100.3. வணக்கம் தோழி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட்

0: விகாஸ் கசாரியா, சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்வல் ஸ்டாரிகால்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு ஆரோக்கியத்திற்கான உங்கள் முன்னெடுப்பு இதை பற்றி தான் நம்ம தோழிகள்கிட்ட கேள்வியே கேட்டிருக்கேன். இதே கேள்வியை வந்து நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் போஸ்டராகவும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக முதல் தோழி வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு
0: வந்து

0: பெண்கள் வந்து நம்மளோட ஆரோக்கியத்திற்காக ஒரு முன்னெடுப்பு, அதாவது நம்ம சின்ன 20-30களில் வந்து விட்டுடுவோம், ஒரு 40 வயசு ஆகும்போது உடம்புல வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஆரோக்கியன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுப்போம், ஆரோக்கியத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்வோம். அந்த மாதிரி திருமதி அம்மா என்னெல்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள்.
1: நான் வந்து மேடம் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவேன் மேடம். ஏஞ்சி வீட்டு வேலையை பார்த்துட்டு என்ன சிவன் ரெண்டு ஒரு 4 வச்சு முருங்கை இலையை பறப்பேன் மேடம். வேக போட்டு அது டீக்கு பதில ஒரு டம்பிள் சாப்பிட்டுருவேன் காலையிலேயே. எனக்குன்னா நான் 5 நிமிஷம்
0: ஒதுக்கிப்பேன். 5 நிமிஷம்
1: இல்ல பொதுவாவே நம்மளுக்குலாம் அது அது போக மேடம், 5 நிமிஷம் இருந்தாலே போதும் மேடம் நம்மளுக்கு. காய்கறிவோ அந்த தோட்டத்துல நம்மளுக்கு வீட்டுல கொஞ்சம் நாங்க போட்டுப்போம் மேடம், அந்த காய்கறில எடுத்து சமைச்சுப்போம்.
0: சரிங்க, இப்ப வந்து முன்னாடி எல்லாம் வந்து நம்ம சாதம் வந்து நிறைய இருக்கும், காய்கறிகள் வந்து தொட்டுக்கிண்ணம் வந்து சின்ன சின்னதா இருக்கும். இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட காய்கறி பவுல வந்து உங்களோட அரிசி பவுலா மாத்திக்கோங்க, அந்த பிளேட்டை வந்து உங்களோட காய்கறி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, அப்படிதான் நம்மளோட மீல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டு?
1: வந்து 2 கரண்டி சாதம் வச்சுக்கிட்டு கீரை காய்கறி இப்படி உபயோகப்படுத்து, இப்படி உபயோகப்படுத்துப்போம்.
0: அதாவது இந்த காய்கறி கீரைகள் பழங்கள் இதை வந்து தட்டு ஃபுல்லாகவும் அரிசியை வந்து கொஞ்சமாகவும் நம்ம பயன்படுத்துறது வந்து ஆரோக்கியத்துக்கான முதல் முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் ட்ரை பண்றேன்னு வர சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. உங்களுக்காக பாட்டு வரும் கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் இப்போ 11:17 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக நம்ம தோழிகள்கிட்ட ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: தொகுத்துறை சங்கரி.
3: சங்கரி சொல்லுங்க, என்ன பாட்டு?
4: படம் ராட்சசி. பாடல் வரக்கு நமக்கு முளைச்சிடுச்சு, வணக்கம் தோழி காரைப்பண்பலி வழியாக.
3: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும். ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு என்ன?
4: என்னோடது வந்து நான் ஆரோக்கியத்துல சிக்கனமா இருக்க மாட்டேன் தோழி. நேரத்திலயும் சரி, சாப்பாடு உணவு விஷயத்திலயும் சரி, கொஞ்சம் தாராளமாவே இருப்பேன் தோழி. கண்டிப்பா காலையிலயும் மாலையிலயும் 1/2 hour வாக்கிங் போயிடுவேன் தோழி. சாதாரண பொருள்லயுமே ஆரோக்கியம் அதிகமா இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப செலவு பண்ணணும் கூட அவசியம் இல்ல தோழி, கொஞ்சம் மெனக்கெட்டா போதும். நான் வந்துட்டு தானியம் எல்லாம் முளைக்கட்டி சாப்பிடுவேன், அப்புறம் கருவேப்பிலை, துளசி, வெந்தயம், மல்லி, புதினா, லெமனு, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துப்பேன் தோழி.
3: மூலிகை பொருட்களை வந்து, உணவு பொருளை வந்து, மூலிகைகளை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க?
4: ஆமா தோழி, இதெல்லாம் ரொம்ப செலவு கிடையாது, ஆரோக்கியமாவே நம்மளை பாத்துக்கும் தோழி.
3: நம்ம வீட்டு தோட்டத்துல உள்ள அந்த மூலிகைகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்க, அதே மாதிரி அஞ்சரை பொட்டியில உள்ள பொருட்களை பயன்படுத்திக்கிறீங்க.
4: ஆமா தோழி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது உண்மையிலேயே ரொம்ப சிறந்த பழமொழி தோழி.
3: ஆமா, எது வேணாலும் நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும், அந்த ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம சம்பாதிச்ச மொத்தத்தையும் கொண்டு போய் அதுல குடுக்கற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியத்தை வந்து இப்பல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சைட் பை சைடா எல்லா விஷயங்களும் நம்ம நல்ல விதமா இருக்கலாம். அந்த சம்பாதித்ததை அனுபவிக்கிறதுக்கும் அந்த இது ஆரோக்கியம் இருந்தா தானே அதை பண்ண முடியுது. சரிங்க, பாட்டு வரும், கேட்கலாம். நன்றிமா.
4: நன்றி தோழி.
0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்

0: பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்கள் அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் ஆர் வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மளிகை காரைக்கால்.
0: நேரம் இப்போ 11:25, 38 நொடியாகுது. காரைக்கால் பன்மலையின் 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேர்களை, காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கான ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு என்ன? அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் தோழிகள் அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சிக்காக நான் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா? அளவுக்கு மீறினா ஒரு அளவு இருக்கணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 3-4 லிட்டருக்குள்ள தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கான அந்த தண்ணீர் அளவை வந்து நம்ம அளந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சரியா இருக்கும். இத்தனை டம்ளர் குடிச்சா 3 லிட்டர் வருது. அப்போ அந்த பாட்டில நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை குடிக்கும் போதும் அது தெரியும். அதிகமா குடிச்சிட்டாலும் நமக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி குடிக்காமலே இருக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? சரிங்க. அப்புறம்
3: தண்ணி குடிப்பேன் மேடம், நிறைய தண்ணி குடிப்பேன். தொழிலாம் அரைச்சி சாப்பிடணும் மேடம். திரண்ட தொழில் இந்த காய்கறிக்கு எல்லாம் போட்டு நம்ம காய்கறிக்க சேர்த்துக்கணும் மேடம். கூட்டுக்கு, சாம்பாருக்கு,
0: உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது?
3: என்ன மேடம்?
0: நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது செய்றீங்களாமா?
3: வாக்கிங் பண்ணிட்டே இருப்பேன் மேடம். எனக்கு வேலையே அதிகமா நடந்துகிட்டே இருக்கிற வேலைதான்.
0: அதாவது நம்ம வேலையோட செய்யறது கிடையாது, நமக்காக ஒரு தனி டைம் ஒதுக்கி ஆரோக்கியத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல ஒரு 20 நிமிடமோ இல்ல 3/4 மணி நேரம் நமக்கு எப்படி அமையுதோ அதை வந்து அந்த வாக்கிங்காக மட்டுமே என்னோட ஹெல்த்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு. அப்பதான் அந்த மூளையும் வந்து நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை பத்தி மட்டுமே யோசிச்சு நம்மளோட அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம கவனிச்சு நடக்கும்போது தான் உங்களுக்கு அது அதுக்கான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு பயிற்சியா நம்ம மேற்கொள்ளும் போதுதான் அதுக்கான அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு வரும் கேட்கலாம். நன்றி
3: நன்றி மேடம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேரம் இப்போ 11:34 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்து கூட ஒரு தோழி வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்ப பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: மேடம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: சொல்லப்பாங்க.

0: சரிங்க, உங்களுக்காக பாட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துமா?
1: ஃபர்ஸ்ட் காலை நேரத்துல ஃபர்ஸ்ட் காலை உணவை கரெக்டா எடுத்துக்கிட்டாலே போதும் மேடம். அதுதான் மெயினானது. அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான அந்த கீரை வகை எல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும் மேடம்.
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, எல்லா கீரைகள் வந்து
1: எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். கீரை எந்த அளவுக்கு சாப்பிடமோ அந்த அளவுக்கு நல்லது மேடம். அதான் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது மேடம்.
0: அதிகமான
1: எந்த ஒரு இந்த மருந்து எதுவுமே கலக்காத பொருள்னா அது முருங்கைக்கீரை தான் மேடம்.
0: வீட்லயே இருக்கிறதுனால அதுல ஒண்ணுமே இது இருக்காது. சரி,
1: ஆமா மேடம்.
0: அப்போ நம்ம வீட்டில் சொல்லுவாங்களே, ஒரு முருங்கைக்கீரை முருங்கை மரம் நட்டு வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம வெளியில தேட வேண்டாம், அதில் உள்ள கீரை அந்த பூவு அந்த காய் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி முருங்கையை நட்டவன் வெறும் கையோட போவான் அப்படின்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அதாவது நம்ம அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளோட அந்த எலும்புலாம் வந்து நல்லா பலமா ஆகிறதுனால வயசானா கூட நமக்கு அந்த தடி இருக்கு இல்லையா, தடி இல்லாம நடக்கலாம். அதாவது வயசாகி முடியாது தள்ளாடுறது அப்படின்ற ஒரு நிலைமையே வராது அப்படின்றது தான் அதற்கான அந்த முழு கருத்தாகவும் இருக்கு. ஆனால் நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு அதை இது பண்ணுவோம். அந்த மாதிரி அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இயற்கையில் வந்து ஒரு தடவை மட்டும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா நிறைய பலன்கள் இருக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க உங்களோட கருத்துக்களையும். நன்றிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு.
1: நன்றிங்க மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய தென்றலில் இனிய இசைப்பயணம். இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்க. மகளிர் நலர்ந்து வந்து அவங்க உடம்பை கவனிச்சுக்கிறாங்களா, அவங்களுக்கான தேவைகளை அவங்க எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு நாளில், அவங்களுக்கே அவங்களுக்காக என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் நம்ம தோழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கூட ஒரு தோழி வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். வணக்கம்.
3: முற்பகல் வணக்கம் மேடம்.
2: முற்பகல் வணக்கம் சொல்றது யாருங்க?
3: காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்க மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு வந்து அலெக்சாண்டர் படத்துல இருந்து நதியோரம் வீசும் காற்று மலரோடு பேசுமா அந்த பாடல்.
2: பாட்டு கொடுத்துடலாம், நீங்க சொல்லுங்க.
3: ஆரோக்கியத்தை பத்தி கேட்டிருக்கீங்க, அது வந்து உணவு விஷயத்துல மேடம், சுத்தமான காய்கறிகள் எடுத்துப்பேன், பழம் கீரை வகைகள் அப்படி எடுத்துப்பேன். அடுத்து வந்து இந்த குளிர்சாதன தெட்டியில உள்ள பொருட்களை கொடுமான வரையும் பயன்படுத்த மாட்டேன். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பயன்படுத்த மாட்டேன். அப்புறம் வந்து ஆயில் எண்ணெய் விடயத்துல வந்து குறைந்த அளவே பயன்படுத்துவேன். அதிக அளவு இந்த பொரித்த உணவுகள் இந்த வகைகள்லாம் கொஞ்சம் கொடுமான வரையும் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் கடையில விற்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பொருட்களையும் குடும்பம் வரையும் பயன்படுத்த மாட்டேன் மேடம். இயற்கை தானிய வகைகள் அதை பயன்படுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டி அதை பயன்படுத்திப்பேன். அப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்தை வந்து குடும்பம் வரையும் சுத்தமா வச்சுக்கிறதுல நல்ல ஆர்வம் காட்டுவோம் மேடம்.
2: இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதன் மூலமா வந்து நிறைய கொசு வரும், அதன் மூலமா நிறைய நோய்கள் வரும். அதனால நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்ம ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு அடிஷனல் கருத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா.
3: ஆமா மேடம், இந்த தொலைக்காட்சியில எல்லாம் நேரத்தை செலவிட்டு இது பயன்படுத்த மாட்டேன் மேடம். குடும்பம் வரையும் நல்ல இது தேவையான பழக்கங்களை மேற்கொள்றதுல கவனம் செலுத்துவோம் மேடம். போதுமான உறக்கத்துல கவனம் செலுத்துவேன். நண்பர்களோட பேசி சிரிச்சு மகிழ்வேன். இதுதான் குடும்பம் வரையும் பாத்துப்பான்
2: மேடம். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த கவலையும் இல்லாம நம்ம லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா?
3: ஆமா மேடம், மற்றபடி தனியா எனக்குன்னு வந்து ஒரு நேரம் ஒதுக்கிக்கிறதுக்கு குடும்பத்துல நேரம் இருக்காது. அதனால இந்த இதுலயே ஆர்வம் காட்டி என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திடும் மேடம்.
2: ஏதாவது பயிற்சிகள் எடுத்துக்கிறீங்களா, அதாவது நடக்கிறது இல்ல யோகா பண்றது இந்த மாதிரி ஏதாவது?
3: யோகா வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்த மேடம், இப்ப வந்து ஒரு வருட இடைவெளியில எனக்கு கொஞ்சம் கூடுதல்

0: உடம்ப சுமை இருக்கிறதால இப்ப எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு 10 நிமிடம் தியானம் எடுத்துப்போம் மேடம்.
1: அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்த டைம் வந்து எப்படி அது நமக்கு நமக்கான நேரத்தை வந்து இன்னொரு வேலைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அப்ப அந்த வேலையை மத்தவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும்ல, உங்க ஆரோக்கியத்தையும் ரொம்ப முக்கியம் தானே.
0: ஆமா, டைம் கிடைக்கும், ஆனா வந்து அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப திருப்பி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே உடல் நலத்துல ஆரோக்கியங்கிறதுல இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கூடுமானவரை எனக்கு வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நடைபயிற்சி மேற்கொள்ள
1: நீங்க யோகா இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து பண்ற விஷயங்களை நீங்க பண்ணலாம் இல்லையா.
0: கூடுமானவரையும் அமைதியா இருக்கிறதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு.
1: இப்ப வந்து நம்ம நடந்து பயிற்சி செய்ய முடியாதவங்க, இல்ல நம்ம ஜிம்முக்கு போக முடியாதவங்க, இல்ல கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாதவங்க வந்து வயசானவங்க வந்து சேர் யோகா, சேர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் இப்ப புதுசா இது பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்.
0: மருத்துவரின் ஆலோசனைப்படி உட்கார்ந்துட்டு காலுக்கு வந்து சில பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க மேடம், அதை
1: எடுத்துக்கிறாங்க.
0: நடைபயிற்சி வந்து மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடைபயிற்சி சைக்கிளிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு
1: சொல்றது கேட்டுட்டு நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நம்ம செய்யும் போது ஆரோக்கியமா இருக்கலாம். நிறைய முன்னெடுப்புகள் நீங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுதான் உங்களோட பேசினதுல இருந்து தெரியுது. நன்றிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு வரும் கேட்கலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி.

0: காரைக்கால் பண்மலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 11:51 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழி வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
1: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் தேவி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் தேவிக்கு?
1: திருமூர்த்தி படத்துல செங்குருவி செங்குருவி. அந்த
0: சரிங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக வந்து ஆரோக்கியத்திற்கான உங்களது முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: விருதம் விருதம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் மேடம். காலையில இந்த ஏகாதசி பிரதோஷம் கார்த்திகை இப்படி விருதம் நிறைய இருந்துட்டு போய் எங்க பையன் இப்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணி 40 வயசுக்கு மேல ஆயிட்டு நீ இனிமே விருதத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு கண்டினியூவா காலை சாப்பாடு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அவன் ரொம்ப அட்வைஸ் பண்ணி இப்ப நான் ரெகுலரா சாப்பிடுறேன் மேடம். அதெல்லாம் பக்கத்துல கொள்ளையில இந்த முடக்க தங்கீரை எல்லாம் கிடக்கும் மேடம், அதை எடுத்து காலையிலேயே கொஞ்சம் சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது. முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை எப்ப தெருவில் வந்தாலும் வாங்கிடுவோம் மேடம். நான் எங்களுக்கு பக்கத்து தோட்டம் எல்லாம் இல்ல, தெருவுலதான் கொண்டு வருவாங்க. அத எப்ப வந்தாலும் வாங்கி நான் சமைச்சிடுவோம். இன்னைக்கு கூட முருங்கைக்கீரை சாம்பார் தான் மேடம்.
0: சரி, சாப்பிட வரலாமா?
1: பாட்டு
0: கேக்கலாமா? அதாவது பொதுவாக ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா முதல் விஷயமாக நம்ம வந்து அந்த எண்ணெயின்றதை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். அதிக உப்பு, அதிக எண்ணெய், அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்பு வகைகள் இதுங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமாக வந்து இந்த தானிய வகைகள் இருக்குல்ல, சிறுதானியங்கள், இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும். உணவு வந்து சுவையாக இருக்குதா அப்படின்னு பார்க்காம உடலுக்கு எது ஆரோக்கியம் அப்படின்றத தேடி எடுத்து நம்ம உணவை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். தினசரி ஒரு நடைப்பயிற்சி, அப்புறம் வந்து மாடிப்படி ஏறி இறங்குறது, வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம உடம்பை வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்காக நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. காரைக்கால் நளினி, நேர நேரத்துக்கு சாப்பிட்றது, வேலையை நாமே செய்து துணி துவைப்பது, ஆட்டுக்களில் மாவரைப்பது, அம்மியில் சட்னி அரைக்கிறது, இத்தனையும் செஞ்சாலே உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். நாங்கள் தினமும் செய்கிறோம். முக்கியமாக முகத்தில் புன்னகையோடு இருப்பது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் ஆரோக்கியம் மேம்பட தினமும் காலை உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் மற்றும் காய்கறி பழங்கள் அதிகம் உணவில் எடுத்துக்கொள்ளுதல், சரியான நேரத்தில் உணவருந்துதல் மற்றும் தண்ணீர் குடிப்பது என வழக்கங்களை மேற்கொண்டு வருகிறோம். அன்பு தோழியருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலத்திலிருந்து மகேஸ்வரி, சதீஷ், கலையரசி, இளந்திரையன், தீபா, ரவிச்சந்திரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து உடல் நலத்திற்காக நான் கையில் எடுத்திருக்கிறது என்னென்னா அப்படி எள்ளு, பூங்கார் அரிசி, திணை, ராகி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அனுஷியா சங்கர் பனங்காட்டங்குடியிலேருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைரோஸ் பானு கொடிக்கல் பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி, சத்தான உணவு, போதுமான தண்ணீர், நல்ல தூக்கம் இவற்றை பழக்கமாக்கி ஆரோக்கியத்தைக்காக நாள்தோறும் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் இவங்களும், உழைப்புக்கு தகுந்த ஓய்வு, வேளா வேலைக்கு சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறோமோ அது போல் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், அதுபோல் நாம் இருந்தால் தான் நம் குடும்பத்தை நிர்வகிக்கலாம்.

பிள்ளைகளை கவனிக்கலாம், வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, சீரான உணவு முறையான உடற்பயிற்சி, மன அமைதி, போதுமான தண்ணீர், முக்கியமாக அதிகாலையில் விழித்தெழுதல், துரித உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை தவிர்த்தல், மன அமைதிப்படுத்தி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜோதி அனப்பன்பேட்டையிலேருந்து, துளசி கற்பூரவல்லி இலைகள் எங்கள் வீட்டில் உள்ளது, அதை நாங்கள் பயன்படுத்துவோம். முளைக்கட்டிய பயிறு வாரத்தில் 2 நாட்கள் செய்வேன், நடைப்பயிற்சி செல்லும் வழக்கமும் உண்டு, நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டிமடம் சுபிதா சொல்லியிருக்காங்க, முக்கியமா இது போன்ற கோடை காலங்களில் நீர்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் வளத்திற்கும் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புராணி இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய பாடல்களை கேட்பது சுவையான சாப்பாடு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, ஆரோக்கியமான உணவிற்கு நான் எடுக்கும் முன்னெடுப்பு, வீட்டில் ஆரோக்கியமான உணவுகளை சமைப்பது சாப்பிடுவது, கடைகளில் உணவுகளை தவிர்ப்பது, காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் வகைகள் இது போல எல்லாம் அன்றாட உணவில் இருக்கும், முடிந்தவரை வெளி உணவுகளை வாங்காமல் இருந்தாலே போதுமானது.

கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து. ஆரோக்கியமான உணவிற்கு நான் எடுக்கும் முன்னெடுப்பு, வீட்டில் ஆரோக்கியமான உணவுகளை சமைப்பது சாப்பிடுவது, கடைகளில் உணவுகளை தவிர்ப்பது, காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் வகைகள் இது போல எல்லாம் அன்றாட உணவில் இருக்கும், முடிந்தவரை வெளி உணவுகளை வாங்காமல் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மன்சூர் அவங்க சொல்லியிருக்காங்க, மடப்புறம் நாச்சியல் மன்சூர், தினமும் அன்றாட வேலை செய்வது நல்ல உணவும் மனமகிழ்ச்சி நிம்மதியான உறக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறவாச்சேரி பிரியா கண்ணன், தினமும் 5 மணிக்கு எழுந்திருவேன், காலையில் வேலை முதல் வாசலில் சாணம் கரைத்து போடுதல் கோலம் போடுதல் இதை செய்யும்போது உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், வயிறு நிறைய சாப்பிட மாட்டேன், நல்லதாக கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர்லேருந்து தாமரை கண்ணன், மொட்டை மாடியில் 30 மணி நேரம் நடப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் இவங்களும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. நாகை சிக்கல் சரண்யாவும் அவங்களோட கருத்துக்காக சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இவங்களும் வந்து சரியான நேரத்துக்கு தூக்கம் உடற்பயிற்சி அளவான சாப்பாடு நன்றி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருப்பூண்டி கனக சுந்தரி பாஸ்கரன் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சத்யா அவங்களும் வந்து மணக்குடியிலேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மணக்குடி சசிகலா தியாகராஜன், இவங்களும் சமச்சீரான உறவு, காய்கறிகள் பழங்கள் கீரைகள் தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக வந்து நேயர் கேட்ட பாடலையும் நம்ம கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. இனி வருகிறது நேர்களே தடம் என் 100.3 இது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்

0: இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம்ல ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் என்று மயிலாடுதுறை வண்டிக்கார திரு மாரியம்மன் கோவில். இன்னைக்கு ஒழிக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்சி ஸ்கூல். பேரளம் ஸ்ரீ சரோ சங்கரா சிபிஎஸ்சி ஸ்கூலின் மனதில் நின்றவை ஒழிக்கும் 12:10 நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியாக ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன். இது 12:50.
1: எல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோ சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றாகை பொருளை நம்பி வாழக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறனை பெற்றிட வேண்டும்.
0: பன்னிசை ஒழிக்கும் 12:55 இதில் கரிய பெரிய என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வர கேட்கலாம். மெல்லிசை ஒழிக்கும் 1:55 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். இதில் ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4 மணிக்கு திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஊரும் உறவும். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடியான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து. 4:30 வைக்கிங் பணி நன்பிரீப்ஸின் ஊரும் உறவும் தொடரும். 5:15 அடிக்கும் அலையோசை. பன்னிசை ஒழிக்கும் 6 மணிக்கு இதில் சொன்ன விண்ணிரணி என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் அவர்கள். நாச்சியார்கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இது 6:20.
2: இயற்கையை பார்க்கிறோம், ஒரு பூ, அந்த பூ பார்த்தோன்னே அந்த பூ அழகா இருக்குது, நேராக மலரணும்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு கரும்பு பார்க்கிறோம், அந்த கரும்பு அப்படி குச்சி குச்சா நேரா இருக்கு, நேரா இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்க்கறோம். ஒரு
0: லைட் ஹவுஸ் உழைக்கும் 6:25 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் அலமாய்வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். திருச்சி மற்றும் சில மங்களன் மங்களின் இசைத்தூரிகை ஒழிக்கும் 6:45 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநில அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இன்றிரவு 7:30 இதில் நிலக்கடலை

0: விதை உற்பத்தி அனுபவங்கள் அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமம் ஜி வினோத் அவர்களுடன் நேர்முகம்.
1: விவசாயிகள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. பருப்பு நல்லா திரட்சியா இருக்கும், பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். வெயிட் வரும் நல்ல கல்லை வந்து பாத்தீங்கன்னா. ஒரு ஏக்கருக்கு மினிமம் 30 வரைக்கும் வரும், அதிகபட்சமா 50 வரைக்கும் கூட எடுக்கலாம். அது நம்ம பண்றதை பொறுத்து. அது அடி உரமா எல்லாம் நிறைய கொடுக்கணும். அடி உரம் வந்து தொழு உரம் வந்து ஒரு 6 வரைக்கும் நமக்கு வந்து மக்குன மாட்டு உறவு கொடுக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா
0: காய்ச்சல் வரும் காணம் உழைக்கும் 8 8:15 நாடாளுமன்றத்தில் 8:30 காரைக்கால் பேசா தங்க மாளிகை, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பில்ஸின் காற்றில் வரும் காணம். 9:15 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
2: அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன், அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள்.
0: இதுவரை வளம் வந்தது தடம் 800.3 இது FM எக்ஸ்பிரஸ். இனி தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha has been adjourned till 2 p.m. following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha assembled at 11 a.m., the Lok Sabha Speaker tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protests. The opposition members were demanding a statement from Union Home Minister Amit Shah in this regard. Mr. Birla said Parliamentary Affairs Minister Kiran Rijiju yesterday made it clear that Union Home Minister Amit Shah is ready to respond to the issues concerning students. He appealed to opposition members to cooperate in the smooth functioning of the House. The Speaker said question hour is the most important time as it ensures government accountability. He said bringing placards and banners into the House is not in accordance with parliamentary decorum.
4: सदन में चर्चा हो, प्रश्नकाल हो और महत्वपूर्ण विधेयकों पर चर्चा होना चाहिए। ये विधेयक देश और राष्ट्र के साथ बहुत बड़े परिवर्तन लाने के विधेयक होते हैं। इस पे अच्छी चर्चा संवाद होना चाहिए। लेकिन कल बीएससी की मीटिंग में भी आग्रह किया, आज फिर आग्रह कर रहा हूँ कि जिस विषय पर आप छात्रों के विषय पर मांग कर रहे थे, सरकार संसदीय कार्य मंत्री ने कल बीएससी की बैठक में स्पष्ट रूप से कहा कि गृह मंत्री इस बात पर जवाब देने को तैयार.
3: The Speaker expressed concern over repeated disruptions, saying that he is personally saddened over the continuous disruption in the House. As the pandemonium continued, the Speaker adjourned the House till 2 p.m. The proceedings of the Rajya Sabha have resumed after being adjourned till 12 p.m. The government has notified 11 more international ports enabling e-visa holder foreigners to enter India. The Home Ministry said it includes 9 land ports and 2 airports. This includes airports at Bhopal and Tirupati and land ports at Attari and Agartala. The Ministry said the addition of ports further enhances the attractiveness and utility of electronic visa. It noted that India provides approximately 95% e-visa applications in less than 72 hours. The Meteorological Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall in Rajasthan and West Madhya Pradesh for today. Meanwhile, rain has been occurring intermittently across most parts of Himachal Pradesh since last night. A report.
5: Continuous rainfall across Himachal Pradesh has affected normal life. As many as 106 roads remain blocked due to landslides at several places, while 66 transformers and 19 drinking water supply schemes have also been affected. Concerned departmental teams are working to restore these essential services at the earliest. Meanwhile, the Meteorological Center Shimla has issued an orange alert for rainfall in 3 districts, Kangra, Sirmaur and Mandi, during the next 24 hours. A yellow alert for heavy rainfall has also been issued for 6 other districts. The administration has urged people to exercise caution in view of the possibility of heavy rainfall. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
3: At least 132 people were killed after a powerful 7.4 magnitude earthquake hit western Colombia yesterday. More than 570 others have been injured, according to the U.S. Geological Survey. The epicenter of the quake was near San Jose del Palma.

0: in the Choco region, about 400 kilometers west of the capital, Bogota. The quake damaged hundreds of buildings and trapped several people under debris. We have news just in. The Rajya Sabha has been adjourned till 2 p.m. India has made a strong start at the Under-23 Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria, winning 17 medals, including 4 gold on the opening day. The Indian contingent has secured 4 gold, 4 silver and 9 bronze medals. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in forenoon trade today. The Sensex slipped 431 points to 78,111, while the Nifty dropped 135 points to 24,449 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Akashwani. தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:10. சிந்தனை துளி. மெதுவாக செல்வோம், வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நிர்லயிதமான இந்த நண்பர்கள் வேலையில் நம் இதயங்கள் வருடம் பாடல்களோடு இது பேரளம் ஸ்ரீ சரோசங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை விளங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும் பேரளம் ஸ்ரீ சரோசங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது பேரளம் ஸ்ரீ சரோசங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
2: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
1: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
2: மற்றும் நீட் அகாடமி,
1: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நிலை எங்கேயோ கேட்ட பாடல்கள் நம் மனதை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி மனதில் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நம்ம தனிமையில் இருக்கும் பொழுதோ அல்லது மகிழ்ந்து பயணத்தின் போதோ அல்லது வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வானொலியில் ஒலிக்கும் பொழுதோ இதமான பாடல்களை கேட்டு மனம் லயிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி மனதில் நினைவை நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்கள் கடிதம் வழியாக எழுதி பாடலை கேட்டிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கமான பாட்டை கேட்டிருக்கிறாங்க இந்த நேயர்கள் அலுவலம். ஜெயலட்சுமி கணேசன், தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, செமினார் கோயில் கண் ஸ்ரீராமலு, விநாயக லட்சுமணன், கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், சேதுராமன், ஜானகிராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம், அமுதா, வள்ளி, சதீஷ், சரவணன், திருக்கலாச்சேரி பூதனூர், உமா ஜெயசங்கர், அபினேஷ், பூம்புகார், சுந்தரவள்ளி சங்கரன், ரவிச்சந்திரன் இவர்களின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டு ஒலிக்க போகுதுங்க. அது சித்ரா மற்றும் குழுவினர் பாடி இருக்கிற பாட்டு தான் தங்கமான ராசா படத்திலிருந்து.

0: வானலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த

0: பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா எதுக்குங்க என்னங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு ஊராக தேடி நம்ம நேரில் சந்திக்க போவோம் இல்லையா. இன்னைக்கு நாம எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு உறவு நிகழ்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் தெரியுமா? நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.
0: இதமான பாடல்களோடு நினைஞ்சிருக்கீங்க, கேட்டும் ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது மனதில் நின்றவை நேர்களுடைய உங்களுடைய கடிதம் வழியாக தான் நீங்கள் விரும்பி கேட்டிருக்கீங்க. அந்த பாடலை தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜேமம் கலைப்பெருமாள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்களுக்கு பாட்டு வேணுங்க, அதுவும் இந்த பாட்டு அப்படின்னு மறுமலர்ச்சி படத்துலேருந்து வரப்போகிற பாட்டை கேட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, இருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன் நகுலன், பரசலூர் வேல்முருகன், மல்லிகா, ஜெயசுதா சங்கர், கிளியனூர் அம்பிகாபதி, முகமது ஷெரீப், கிழையூர் உத்தராபதி தேன்மொழி மகேந்திரன், கீழமுக்குட்டு செமினார் கோயில் அன்பழகன், வீரகடூர் கஜன், பாஸ்கர், ஸ்ரீராமுலு மூர்த்தி, இவர்களோடு நாகப்பட்டினம் அரியநாட்டுத்தர சிவபாரதி, வாழ்முடீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சுக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், திருமலை வாசல் ராஜா, தங்கமணி வேம்பு, பூபாலன், பூங்குழலி இவர்களுடைய விருப்பத்துக்காக தான் அடுத்த பாட்டும் ஒழிக்க போகுது. இதோ

0: வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை, உங்கள் இளங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் பிளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிறப்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூலின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல்.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
0: நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலையின் 1:30 இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்.
7: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே. இதமான பாடல்களோட இணைஞ்சிருக்கீங்க நம்ம நேர்கள் கடிதங்கள் வழியாக விரும்பி கேட்ட அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கீங்க இல்லையா. இப்போது 12:28 இந்த நேரத்தில் அடுத்த பாடல் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. காரைக்கால் கணபதி கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, தினேஷ், கருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்களோடு டிஆர்பட்டினம், பூங்குடி தேவா, லட்சுமி, அன்பரசு, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, கீதா கண்ணா, வேமரசி சுவாமிநாதன், விஜிதா பலமுருகன், வைஷ்ணவி பலமுருகன், சாரதா தட்சிணாமூர்த்தி, தர்ணீஸ்வர், கைலாஷ்வர் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. சிந்து மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற இந்த பாட்டு அது தமிழச்சி படத்திலிருந்து.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேர்களுக்கு உலகணிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: தங்க மாளிகையில் வைர திருவிடா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்களை அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைக்கி மனதில் உண்டவே நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்களை நம்ம நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. யாராரும் தெரிஞ்சுக்கலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, சேலம் மாவட்டம் சேலத்திலேருந்து சிவா, வளத்தான்பட்டினம் இளையராஜா வினோதா, காரைக்கால் நளினி, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து, திருபுவனம் நந்தினி சுரேஷ், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சத்யா மணக்குடி பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் சொல்லியிருக்கா டிஆர் பட்னா ரமேஷ், காட்டுமன்னார் கோயில் டீமடப்புறம் தோப்புதொரு வேல்முருகன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர், கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், நாகை பாபு, நனிலம் சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போதுங்க, வெற்றிக்குடி கட்டு படத்திலிருந்து ஒரு பாட்டு. இந்த பாட்டு வேணும்னு இருக்காங்க. நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், சங்கர், சிவா, மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, அழினி, சிவா, புவனா, தனுஷ்கா, விஜயா, லாவண்யா, கண்ணன் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க அந்த பாட்டும். இதோ

0: நேர்களே, இதுவரை நம் இதயங்களை வருடும் பாடல்களோடு உலா வந்த இது பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியினை வழங்கியூர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல்

0: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
1: 6th to 8th வரை நீட் ஐஐடி ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
0: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: மற்றும் நீட் அகாடமி,
0: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. என்றென்றும் உங்கள் மனதோடு தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள் மற்றும் நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு J.P. Nadda, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908 இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி

0: மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில்

0: ஏஎஸ் எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி எஃப்சி ஒன் அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 12:50.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்லேயினி பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்க இருப்பது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? தினமும் பள்ளிக்கு போற ஒரு சிறுவன் தினமும் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊத்தி வந்தானா. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அவங்க மாணவங்க கிட்ட ஒரு பென்சிலை காட்டி, இதன் வெளிப்புறம் அல்ல உள்ளே இருக்கிற கரிதான் எழுத பயன்படுது அப்படின்னாங்களாம். அது போல மனிதனின் மதிப்பு கூட அவன் குணத்துலதான் இருக்குது அப்படின்னாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அழகை கூட குணமே உயர்ந்தது என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம் மேடம்.
6: உங்க பேர் என்ன?
7: எம் பாலபத்ரன்.
6: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
7: இந்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
6: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: துன்பத்தை வெல்லும் கல்வி.
6: எங்க சொல்லுங்களா?
7: துன்பத்தை வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோ சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றாகை பொருளை நம்பி வாழக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறனை பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விரு வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும். இப்பாடலை எழுதியவர் திருப்பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போட்டியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். நன்றி, வணக்கம்.
6: சூப்பரா பாடல் பண்ணீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: ராணுவ அதிகாரியா ஆகணும் ஆசைப்படுறேன் மேடம்.
6: ராணுவ அதிகாரியா? நீங்க என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு?
7: மக்களை பாதுகாக்க போறோம்.
6: சரிப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
7: நன்றி மேடம்.
5: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: இதுவரை பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்டது

0: ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு, நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களை, காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி காற்றின் மொழி, உங்கள் செவியின் வழி. இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. இதில் கரிய பெரிய என தொடங்கும் பாடல் பாடியிருக்கிறார் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

0: நேரம் ஒரு மணி. சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின்மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
5: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு பவுண்டேஷன் பயிற்சியும்.

0: மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
1: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
0: மற்றும் நீட் அகாடமி,
1: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: மழை துளிகள் மண்ணை நனைப்பது போல, மெல்லிய தென்றல் மனதை வருடுவது போல, இனிய இசை துளிகள் உங்கள் இதயத்தை நனைக்க வருகிறது. காரைக்கால் பண்பலையின் 100.3 இது தேன் மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது. நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி குரல்களில் பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: காரைக்கால் வன்மலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழை நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது தேன்மழை.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும்புறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையில் இருந்து நேரலையாக உலாவரும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை நிகழ்ச்சியில் இனி உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக வாணி ஜெயராம், KJ யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
5: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: ஒரு மணி 22 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இது தேன் மழை. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் வாழ்க்கை படத்திற்காக ராஜ் சீதாராமன் மற்றும் பி. சுசிலா பாடிய பாடல்.

கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சிக்காக இனி தங்கமகன் படத்திற்காக வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது தேன் மழை. காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி பற்றி குறிப்புகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரைக்காடு வித்யா வீரமணி, நன்னிலம் சுப்பிரமணியன் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்களும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னவராதி கா புதுப்பட்டியிலிருந்து மஹி இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவபுரி சோமசுந்தரம் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பவித்ர மாணிக்கம் ரகுபதி இவங்களும் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் இவங்களும் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் தோப்புத்தெரு வேல்முருகன், அடுத்து பனங்காட்டக்குடி அனுஷ்யா சங்கர், அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ், டிஆர் பட்டினம் ரமேஷ், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அடுத்து ஜெயஸ்ரீன்றவங்களும் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாகையிலேருந்து பாபு கொடுத்துருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது தேன் மழை.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மழை நிகழ்ச்சிக்காக இன்னும் கூட சில நேயர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, அடுத்து காரைக்கால் நளினி, நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி இவங்களும் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் புதுத்துறை இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைவாக ஒழிக்க வருகிறது தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சம்

0: லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ந
0: நேயர்களே, சுதந்திர தின

0: தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் TNGASA.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம்

நேர்களை மெல்லி செய்கிறீர்கள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல தொடக்கமா
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை, அது பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம உடம்பு கொண்டு போய் சேர்த்துறோம். இதை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு யாரை பார்த்தாலும் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, உடம்புல வந்துட்டு சின்ன சின்ன பிழைகள் எல்லாருக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு மூஞ்சியில் வந்துட்டு யாருக்காவது முகப்பருவம் இருக்கும், இல்லைனா ஒரு ஒரு சின்ன பிளாக் பர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலரில் ஏதாவது ஒரு பொட்டு

0: மாதிரி எங்கேயாவது இருக்கும் உடம்புல, கையில் இருக்கும், காலில் இருக்கும், தோல் கடியில் சில பேருக்கு கட்டிகள் இருக்கும், நெறிக்கட்டிகள் இருக்கும், ஜாயின்ட்ஸ் அதாவது நம்ம முட்டி எந்தெந்த பகுதியில் உடம்புல முட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜாயின்ட்ஸ் இருக்கும். அப்புறம் கண் பார்வை பார்க்குறதுல ஏதாவது போகிற மாதிரி ஏதாவது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். பட் நம்ம அது அடிக்குவட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நமக்கு பெரிய ஆழத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த மருவெலாம் இருக்கு இல்லையா, மருவு வந்துட்டு சப்போஸ் உடம்புக்குள்ளே நம்ம சூரியன் படுற பகுதியில் வந்துட்டு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிற வாய்ப்பு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருந்துச்சு இல்லை ஏதாவது அரிப்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஸ்கின் டாக்டர் போய் பாருங்கள் இல்லை ரெகுலர் டாக்டர் போய் பாருங்கள், அவங்க வந்துட்டு அதுக்கான ஆலோசனையை சொல்லுவாங்க. இந்த சின்ன மருவு வந்துட்டு சம்டைம்ஸ் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி மருவுகளை வந்து செக் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் இல்லை கையில் ஒரு டிவைஸ், அது அந்த டிவைஸில் அந்த ஒரு ஒரு மருவையும் நம்ம பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு ஏதாவது கெட்ட டைப் ஆஃப் மருவா இல்லை நல்ல டைப் ஆஃப் மருவான்னு. மோஸ்ட்லி மக்கள் வந்து தளர விடுறது என்னென்னா அல்சர், வாய்ப்பகுதியில் அல்சர் யாராவதுக்கு வந்துச்சுன்னா அந்த அல்சரை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தயிரோ மோரோ இல்லை வெண்ணையோ தடவிக்கிட்டு ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சரியாகலைன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாத்திரை வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாத்திரை வாங்குவாங்க. பட் மூணே வாரத்தில் என்ன ஆகிடும், அந்த ஸ்டேஜ் ஒன்ல இருக்கிற கட்டி ரெண்டாவது ஸ்டேஜுக்கு மாறிடும் மூணே வாரத்தில். ஸோ அதனால் மூணு வாரத்துக்கு மேலே யாருக்காவது வாயில் அல்சர் நெருங்கிட்டு இருக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இது இல்லாமல் உதிரம் பிளட் வந்துட்டு நம்ம லெட்ரின் போகிற பாதையிலையோ இல்லை இருமல் பண்ணும் போதோ இல்லை வாந்தி வரும்போதோ பல் விளக்கும் போதோ ஏதாவது ஒரு சின்ன பிளட்டு நமக்கு தெரியுதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். இது நார்மலாக கூட இருக்கலாம், பட் டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று மாலை 6 நாற்பதற்கு நலமை வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.

ஆகாஷ்வாணி நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:05. நேர்களை சிந்தனை துளி.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்ப நீங்க கேட்க போறீங்க அனுபவம் அற்புதம். இன்றைக்கி அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நேரலை ஒளிபரப்பு கொடுத்துக்க வந்திருக்கிறாங்க ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள். அவரை நம்ம சந்திக்கலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். பொதுவாக வந்து மக்களுடைய ஒரு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்னா அந்த இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்ற ஒரு பணி இல்லையா? பெரும்பாலும் சவால் நிறைந்த பணிகள் தான் அதிகமாக இருக்கும். அது மழை நேரங்களாகட்டும், இக்கட்டான பல நேரங்களாகட்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளுமே செய்யக்கூடிய ஒரு பணியாக தான் உங்களுடைய பணி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பணியில் ஆரம்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்குமே நிறைய மக்களை தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கும். மக்கள் உங்களுடைய பணிகளுக்கு, நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சார்?
2: நிச்சயமாக மக்கள் வந்து நம்மளுடைய வேலை என்ன மாதிரி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். அணுகுமுறைங்கிறது வந்து மக்களோட நம்ம வந்து நண்பனாக பழகணும். ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து நம்ம விட கீழே உள்ளவங்க நினைக்கக்கூடாது. பொதுவாகவே அரசாங்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை விட மேலானவங்களை நினைக்கணும், நம்மளோட எஜமானர்கள் நினைக்கணுங்கிறாங்க. அதன் அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம அவங்கள வந்து எஜமானராக நினச்சி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சோம்னா அவங்க நம்மளை கடவுளாகவே நினைப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அவங்களை நேரடியாக போய் சேருதுனாவே அவங்க நம்மளை வந்து நிச்சயமாக நம்மளை வந்து மறக்கவே மாட்டாங்க. மறக்க மாட்டாங்க. அது மாதிரி அவங்களுடைய இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒன்று ஒரு பண சொத்துக்கு ஒரு பதங்கிற கதையில ஒன்னே ஒன்று செஞ்சிட்டோம்னாவே அந்த ஊர் பூரா பரவிடும். இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த சார் பண்ணாரு, இதை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கும் போது நம்ம செஞ்ச வேலையோட அர்த்தம் வந்து கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். அதில் ஒன்றும் மாட்டு கருத்தே கிடையாது. மக்களோட பொறுத்தால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்காக நம்ம உழைக்கிறோமோ அதற்கான பின்பலங்க வந்து நிறைய கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக அனுபவிச்சாலு அதில் வந்து எந்த மாட்டு கருத்தும் இல்லை சார்.
1: சரிங்க. இப்போ அதே போல் வந்து இப்போ நிறைய இருக்குது சமூக ஊடகங்களாக ஆகட்டும், இல்லை வானொலி மாதிரி தொலைக்காட்சி மாதிரியான ஊடகங்களில் அரசாங்கத்துடைய திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் மக்கள் தெரியாமே இருந்திருப்பாங்க திட்டங்கள் பற்றி. அதை பற்றிலாம் உங்களுடைய பணிக்காலத்தில் மக்கள்கிட்ட நேரடியாக போய் எடுத்து உரைச்சது உண்டா, இல்லை உங்கள் அலுவலகத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது உண்டா சார்?
2: இப்போ இந்த எங்கள் துறையை பொறுத்தல முக்கியமாக வந்து ஃபீல்டு பப்ளிசிட்டி தான், களப்பணி தான் அதிகம். ஒவ்வொரு முறையும் நிறைய திட்டங்களை வந்து என்ன செய்யணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். பொதுவாக என்னன்னா அந்த இதுக்கு இந்த ஒரு டைம் ஷெடியூல் போட்டு ஒரு இது போட்டு செய்வாங்க. காலையில் என்ன செய்யணும், மத்தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து எந்த நேரத்தில் அவங்கள வந்து நம்ம வந்து அணுக முடியுமோ, காலையில் போனால் ஏழியராக, சாயந்தரம் போனால் 6 மணிக்கு மேலே, நம்ம எப்போல்லாம் அவங்கள அணுக முடியுமோ அந்த மாதிரி டைமில் வந்து அணுகினோம்னா நம்ம ஒரு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நினைக்க வேண்டிய என்னெல்லாம் நினச்சி போகிறோமோ அதை நம்ம சாதிச்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸை பற்றி சொல்லணும். நான் செஞ்ச வேலை செஞ்ச வந்து ஊரக வளர்ச்சித்துறையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம். வட்டார வளர்ச்சி அலுவலகனாவே மக்களுக்கு வந்து அவ்வளவு அளவுக்கு அதிகமான திட்டங்களை கொண்டு சேர்க்கறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழ்மையில் நிலையில் இருக்கிறவங்களை எங்கள் திட்டத்தைப்படி சொன்னோம்னா இலக்கு மக்கள் படி, இலக்கு மக்கள்னா மிகவும் ஏழை ஏழை, இவங்களை முன்னிறுத்தி இவங்களுக்கு என்னவெல்லாம் திட்டம் இருக்கோ, எங்களோட அரசாங்க திட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திட்டம் மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக என்ன வந்திருக்கோ, மாவட்டத்தில் ஏதாவது ஒரு செய்திகள் வேணா உன்னை வட்டார வளர்ச்சியில் சொல்லுவாங்க. உடனே அவங்க அந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி அவருக்கு என்ன செய்வாங்கன்னா கீழே உள்ள எங்கள்கிட்ட கிராம சேவக்குன்னு இருக்கிறாங்க. இப்போ தற்போது வந்து நம்ம கிராம சேவக்கெல்லாம் குறைஞ்சி போனதுனால ஒரு சமூக வல்லுநர்னு பண்ணுறாங்க, சமூக வல்லுநர்னு பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எங்களுக்கு இப்போ நிறைய திட்டங்கள் மாறி போச்சு. திட்டங்கள் மாறி போது அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா த்ரீ டயர் செட்டப்னு சொல்லுவாங்க. ஒன்று மகளிர் சுய உதவி குழுக்கள், அடுத்தது பஞ்சாயத்து தலைவர் மகளிர் கூட்டமைப்பு, அப்புறம் வட்டார வளர்ச்சி கூட்டமைப்பு. இப்போ எந்த திட்டம் வந்தாலும் வந்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அதிகாரிகிட்ட வர திட்டங்கள் வந்து வட்டார வளர்ச்சி அளவிலான கூட்டமைப்பு போவோம், அவங்க மூலியமா பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டமைப்பு போவோம், அவங்க மூலியமா சுய உதவி குழு. சுய உதவி குழுனா ஊருக்கு எடுத்துட ஒரு 20 குழுக்கள் 30 குழு, ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டா நம்மகிட்ட காரைக்காலில் எடுத்துக்கிட்டா 27 பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துலையுமே நம்ம வந்து எல்லா விதமான செய்திகள் பண்ணுவாங்க. இப்போ குறிப்பிட்ட காலமாக பார்த்தீங்கன்னா அரசு திட்டம் எது வந்தாலும் எதையாவது மக்களோட கொண்டு சேர்க்கணும்னாக்கா உடனே வட்டார வளர்ச்சி சொன்னாக்கா உடனே போய் சேர்ந்துருவோம், அப்போ அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகள் இப்போ இருக்குது. இந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அரசு திட்டங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் உடனே வட்டார வளர்ச்சி சொன்னாக்கா கீழ் லெவலில் போயிட்டு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகாரி மாவட்டத்தில் பரவலாக

0: இருக்குது. அது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது.
1: ஓகே ஓகே. அதே மாதிரி சார், இப்போ வந்து நீங்கள் இணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போ அது வந்து ஜாயின்ட் பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பிடிஓக்கும் ஜாயின்ட் பிடிஓக்கும் உள்ள அந்த வேலை, அந்த உங்களுடைய வேலை பணியை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ பிடிஓங்கிறது வந்து அவர் பெரிய அதிகாரி. எப்படின்னா அவங்க வந்து பிசிஎஸ் சொல்லுவாங்க, பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகள். அவங்க டெப்டி கலெக்டர்ல போகிறவங்க, வட்டார வளர்ச்சியில் வந்து வரவங்க வந்து ஆர்வமாக வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, நான் இங்கே வந்து எனக்கு அதிர்ஷ்டம் செஞ்ச மாதிரி அப்படின்னே சில அதிகாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக ஏழைக்கு உதவி செய்யறது, வேற யாரு கண்ணில் பட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறான இடம். இப்போ அரசாங்க திட்டத்தில் வந்து நம்ம வட்டாரத்தில் ரெண்டு மூணு டிவிஷன் இருக்குது, அதில் வந்து ரெண்டு மூணு அதிகாரிகளுக்கு உயர்ந்த அதிகாரி நம்ம வட்டார வளர்ச்சி அதிகாரி. இப்போ என்ன எடுத்து தான் ஜாயின் பிடிவோம். என்னுடைய கட்டுப்பாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள், வட்ட பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பு, வட்டார வளர்ச்சி கூட்டமைப்பு, அவங்களுக்கு வேண்டிய கடன் வசதிகள், அவங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் தேவை அப்படி செய்கிறது இருக்கு. அப்புறம் இப்போ வந்து பிபிஜி ராம்ஜின்னு ஒரு புது திட்டம் வந்துருக்கு, நூறு நாள் வேலை திட்டம், 120 நாள். அந்த திட்டத்துக்கு ஒரு உதவி பொறியாளர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம வந்து பண்ணுறது வட்டார வளர்ச்சி அதிகாரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம் மாநிலத்தில் சொல்ற அறிவுறுத்தல்கள், மாவட்டத்தில் சொல்ற அறிவுறுத்தல்கள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரிகள் வழியா ஒன்று செய்வாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டா ஜாயின் பிடிவோம், ஜாயின் பிடிவோம் கீழே விரிவாக்க அலுவலர் இருக்காங்க, அதுக்கு இங்கே கிராம சேவகர் இருக்காங்க, அப்புறம் சேவகர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே பஞ்சாயத்து தலைவரான ஊழியர்கள்லாம் இருக்காங்க, சமூக வல்லுநர், அப்புறம் கணக்காளர்கள், அப்புறம் வந்து சமூக வள பயிற்றுநர்கள், ஒவ்வொரு ஒரு திட்டம் வாரியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ, மக்களுக்கான தேவை ஃபெல்ட் நீட், ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம அடிப்படையே என்ன தேவை அப்படின்னு பகுத்தறிஞ்சு அதை வந்து நம்மள்ட்ட உள்ள ஊழியர்கள் வழியாக நம்ம சொன்னோம்னாவே அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக நடக்கும்.
1: ஓகே.
0: ஒரு குறிப்பிட்ட காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம்னா நல்ல பேர் இருந்திருக்கு. நல்லா எந்த விதமாக செய்தியாக இருந்தாலும் உடனே பண்ணுவாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலில் வந்து வட்டார கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு.
1: ஓகே.
0: அதில் உள்ள உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் பொருளால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக மக்களுக்கு கொண்டு சேர்ந்தா அவங்க ஆக்சுவலாக எந்த வித ஆணவரியும் கிடையாது, வந்து அவங்கள வாலண்டியராக வரவங்க தான், வருஷத்து 2 வருஷத்தோடு அவங்க இருக்கணும். அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஆக்டிவாக பண்ணுறாங்க. கிராமத்தில் போய் அவங்கள சார்ந்த ஊராக இருந்தாலும் சரி, பக்கத்து பக்கத்து சேர்ந்தாலும் சரி, எங்கே என்ன இல்லை உடனே போய் அங்கே நிற்கணும் அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அரசாங்க திட்டங்கள் வந்து செம்மையாக செய்யறதுக்கு அவங்க ஒரு வழியாக இருக்கிறாங்க.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரில் இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் கேட்டுட்டு இருக்கீங்க அனுபவம் மறுப்பதும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பணி அனுபவங்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பணிக்காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு, அவங்களுடைய பணி சிறக்க எப்படிலாம் அவங்க மக்களுக்கு பணியாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தொடக்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து தான் நிறைய பாடல்களும் ஒளிபர இருக்கிறது. இந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம மீண்டும் பேசலாம்னு இருக்கு. இது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் மறுப்பதும்.

0: நிகழ்ச்சி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நீங்களே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அனுபவம் அற்புதம். இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில நம்ம கூட நம்ம நேரலை ஒளிபரப்பு கூட்டத்தில் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள். அவங்கள நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க சார், இப்போ இந்த 100 வேலை திட்டம் 125 நாட்களாக இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு பிபிஜே ராம்ஜி அப்படின்ற திட்டத்தின் மூலமா. இப்போ மக்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய ஊரே அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பகுதியில் முக்கியமாக வந்து அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்படுவது நீர்நிலைகளை அதே அருகில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து உங்களுடைய பணியாக சார் அது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு?
7: அது வந்து அதுக்கான ஒரு ஊழியர் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஜிஆர்எஸ்

0: சொல்லுவாங்க. கிராமர் ஹவுஸ்கார சேவகன்னு ஒரு ஊழியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே இளநிலை பொறியாளர்கள், உதவி பொறியாளர், அவங்களுக்கு மேலே அந்த டெக்னிக் அசிஸ்டன்ட்லாம் இருக்கிறாங்க.
1: ஓகே.
0: அவங்க வந்து கிராம சபை மூலியமாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நாலு விதமாக பண்ணுவாங்க. January 26, May 1, August 15, October 2, இது ஸ்பெஷலி October 2, ஏன்னா காந்தி பிறந்ததான ஜெயந்தி இல்லையா. வட்டார வளர்ச்சியாளர்களாகவே காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல். பல்லெண்டு காலமாக நாங்கள் வந்து காந்தி ஜெயந்தி நல்லா கொண்டாடுவோம். அதன் அடிப்படையில் கிராம சபா மீட்டிங் நடத்துவோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்காக மீட்டிங் நடத்தி அவங்களுடைய தேவைகள் என்னென்ன என்னென்ன செய்யணும், வாக்கையில் தூர்வாரணுமா, குளத்தை தூர்வாரணுமா, சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது வேணுமானு சொல்லிட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய மக்களுடைய தேவைகள் அடிப்படையில் தான் தேர்வு. அதுக்கான வேலைகளை வந்து நம்ம ஊழியர்கள் செய்வாங்க. மத்திய இது மாநில அரசாங்கத்துக்கு போய் மத்திய அரசாங்கத்தை ஒப்புதலோட நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம காரைக்காலை பொறுத்தல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு போடுறோம் வருஷத்தில், நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஊழியர்கள் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கணுங்கிற இதில் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க முடியல. ஏன் காரணம், நம்ம ஊரில் அதற்கான இடவசதிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால.
1: ஓகே.
0: இந்த இப்ப கூட சமீபத்துல என்ன இந்த விபிஜி ராம்ஜியில வந்து அதர் தன் ஒர்க் கிட்டத்தட்ட 230 கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம இடத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் குறையுங்கிறதுனால அதெல்லாம் நடக்க முடியல. இப்போ அதற்கான ஏற்பாடுலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் வந்து எப்படிலாம் செவ்வனே செய்யலாம், மக்களுடைய தேவைகள் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம வந்து பண்ணணும். என்ன சொல்ல போனால் ரொம்ப அதீத விழிப்புணர்ச்சியாக இருக்கான் மக்கள். இந்த திட்டத்தில் ஏன் இவ்வளவு இருக்கு, ஏன் செய்யலை, எங்களுக்கு இவ்வளோ நாளில் பணம் கொடுக்கணுமே ஏன் கொடுக்கல, அந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறதுனால.
1: ஓகே.
0: ஊழியர்கள் வந்து ரொம்ப வேலை செய்யும்போது கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டியா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த வேலையில கொடுக்கும்போது பண்றாங்க. இது மத்திய அரசாங்கத்தின் திட்டம். இது வட்டார வளர்ச்சியா முழுமையா மத்திய அரசாங்க திட்டம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ இந்த விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்தின் கீழே வந்து 125 நாட்கள் அந்த வேலை மக்கள் கிராமப்புறங்களில் செஞ்சிட்டு இருக்கும்பொழுது, நகர்ப்புறங்களில் செஞ்சிட்டு இருக்கும்பொழுது இணை வட்டார வளர்ச்சி அலுவலராக உங்களுடைய களப்பணி எப்படி இருக்கும் சார்?
0: இப்போ என்னுடைய வேலை என்ன, நம்முடைய அப்பப்போ எங்களுடைய வட்டார வளர்ச்சி அதிகாரி என்ன சொல்கிறாரோ பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு இந்த ஊழியர் வேலை செய்கிறாங்க இல்லையா, நமக்கு கிராமத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கான அட்டையை வந்து நாங்கள் வந்து வீடியோவுக்கு சார்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க எனக்கு அறிவுறுத்துதா கொடுத்தா கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுப்போம். அப்படி பண்ணும்போது வேலை நடக்கும்போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி வேலை செய்வனே நடக்குதா என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஏஐ கூட சேர்ந்து போவோம். நம்ம வந்து அது மாதிரி எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும்போது இணை வட்டாளர் அலுவலருங்கிற முறையில் எனக்கு கூப்பிடுவாங்க. போகும்போது நம்ம வந்து இப்போ பல 12 காலமாக ஒரு 36 வருஷம் கிட்டத்தில் அந்த இதில் ஊழியராக இருந்ததுனால ஒவ்வொரு ஊர்லேயும் யாரெல்லாம் எப்படிலாம் இருப்பாங்க, மக்களுடைய மனநிலை தெரியும். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி அவங்க கூடயே போய் அப்படி பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகாம இருக்கும். ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் நம்மளை நம்பி இருப்பாங்க. அவங்க நம்பும் போது அவங்களுக்கு நம்பிக்கையை பார்த்தோமா நம்ம நடக்கணும். அவங்கள போய் நம்ம அவங்க நமக்கு நம்ம பெரிய அதிகாரி அவங்க ஒண்ணுமே தெரியாது நினைச்சோம்னா அவங்க நம்மளை விட அதிகமா அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்து அவங்க சொல்லும் போது, இப்ப பொதுவான எங்க அதிகாரிகள்லாம் சொல்லி கொடுத்தது நான் படிக்கிற காலத்தையே என்ன
1: சொல்றேன்,
0: அவாய்டு ஆர்கியூமெண்ட் சொல்லிருக்காங்க. மக்கள்கிட்ட குதர்க்கமா பேசக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும் எங்களுடைய அதிகாரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: சரிங்க சரிங்க.
0: அதை கடைபிடிச்சோம்னாவே மக்களுக்கு சேர வேண்டிய எல்லா நலத்திட்டங்களும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் இது நம்ம ஊர்ல என்னதான் இருக்கு, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதான் எப்படி இன்னும் நல்லா செய்யறதுக்கு வேணுமோ அவங்களே ஆலோசனை சொல்லுவாங்க. நல்ல சில இதெல்லாம் இருக்கிறாங்க. சில ஒரு சில இடங்கள்ல விவரம் புரியாம பேசுவாங்க. அவங்களை நம்ம பேசுற விதத்துல பேசணும்னா ரொம்ப நன்றி சார் அப்படின்னு போறதெல்லாம் இருக்குது.
1: சரி சரி சரிங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி களப்பணியோட சேர்ந்து மக்களோட மக்களா இருந்தா தான் நம்மளுடைய பணியும் சிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய பணி நேரங்களும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் சார்ந்த அது மத்திய அரசாங்களுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை பயனாளியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு விஷயம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருந்திருக்கும். இப்போ ஒரு அது வந்து பயனாளியை வந்து நீங்களா போய் தேட முடியாது. மக்கள் வந்து அதுக்கான விண்ணப்ப மனுக்களை கொடுத்தா தான் நீங்கள் அதை தேர்ந்தெடுக்க முடியும். உண்மையிலேயே அவர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவரா என்னங்கிறத நீங்கள் ஆராய்ந்து தான் செய்ய முடியும். அப்படி நீங்கள் வந்து களத்துக்கே அந்த பயனாளியுடைய வீட்டுக்கே போய் அவரை தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை அலுவலகத்துக்கு வர சொல்லி அவங்களுடைய முறைகளை தெரிஞ்சுப்பீங்களா சார்?
0: அதை நான் முன்னே சொன்னேன் இல்லையா, எங்கள்கிட்ட பணியாளர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுடைய வேலையே டோர் பை டோர் போகிறதான். வீட்டுக்கு போய் யாரும் வந்து மக்களை வந்து மக்களை தேடி தான் இவங்க போகணும் மொழிய மக்களை யாரும் தேடி வரக்கூடாது. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சில விஷயம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், அவங்களை வர வயசு தான் பண்ணணுங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அப்ளிகேஷன் வாங்க போகும்போது மக்களை தேடி தான் நம்ம வந்து பண்ணுறோம். பயனாளியை செலக்ட் பண்ணும்போது அதான் சொன்னால கிராம சபான்னு ஒன்று வந்துருக்கும்போது கிராம சபா பேசிஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன நம்ம ஆல்ரெடி அந்த இலக்கு மக்கள்னு சொன்னோம் இல்லையா, இலக்கு மக்கள்ங்கிற லிஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்கும். அதை ப்ரியாரிட்டி பேஸில் நம்ம வந்து யாருக்கு என்ன தேவை அப்படி இருப்போம். இல்லை வந்து

0: ஒரு சில பேர் பல் தொழில்நுட்ப அலுவலாக இருப்பாங்க.
1: ஓகே,
0: இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 5 ஆட்டோ கொடுத்தோம். ஆஜீவிகா கிராமீன் எக்ஸ்பிரஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது.
1: ஓகே,
0: அது ஒரு படித்த ஒரு 8வதுக்கு மேலே படித்த பிள்ளைங்களாக இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் படித்து ஆட்டோ ஓட்ட திறமை உள்ளவங்களாக இருந்தால் அவங்க நம்ம ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். 5 பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓகே ஓகே,
0: அது அதையும் போய் எங்கள் வட்டார வளர்ச்சி அதிகம் எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா ஈஸியாலாம் பண்ணி கொடுத்த மாட்டாங்க. கம்பெனியில் பேசுவாங்க, படி நான் ஏழைக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இறங்கி போயிட்டு அங்கே அதிகாரின்னு பெருசாக பண்ணாமல் மக்களோட அந்த பிள்ளைங்களோட நிலைமையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எவ்வளவு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து வட்டியெல்லாம் கடன். நான் சொன்னாலே வட்டார கூட்டமைப்பு பஞ்சாயத்து கூட்டமைப்பு அந்த உறுப்பினர் சுயோதி உறுப்பினராக இருக்கணும், அவங்க திரும்ப பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கணும், அது பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பு வட்டார தலைவர் கூட்டமைப்பில் இருக்கணும். வட்டார தலைவர் கூட்டமைப்பு ஆனது என்ன செய்யும் கேட்டால் ஒரு 4 லட்சம் ரூபா இப்போ கூட அதிகப்படுத்த போறாங்கன்னு சொன்னாங்க. 4 லட்சம் ரூபாயை பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பு மூலமா எஸ்எஜி கொடுத்து இந்த உறுப்பினர் போய் சேரும். முறையான உனக்கு உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கு வழக்கங்களும் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய பதிவேடுகள் என்னெல்லாம் பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரம திட்டமான ஒவ்வொரு மக்களும் லட்சாதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு லட்சாதிபதி தொழில்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லட்சாதிபதி இப்ப இருக்காங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்காங்க. குறிப்பா நம்மள்ட்ட உள்ள சமூக இது என்ன கேட்டா ஏழையா இருக்கிறவங்க ஏழையா இருக்காங்க, பணக்காரவங்க பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதா இருக்கும். ஆனா ஏழையா இருக்கிறவங்களை வந்து அவங்கள பணக்கார அளவுக்கு கொண்டு போற திறமை நம்மள்ட்ட இருக்கணும். அவங்கள அப்படியே கொண்டு அந்த வகையில் அவங்கள லட்சாதிபதி தொழில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மேற்கொண்டு கடன் கொடுத்து அவங்கள திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இது நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கி நாங்கள் அவங்களெல்லாம் ஒவ்வொரு லட்சாதிபதி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி பாண்டிச்சேரியில் 5 பேர் டெல்லி அழைச்சி போகிறோம்.
1: ஓ,
0: சுதந்திர தினத்தில் கலந்துக்கிறதுக்கு அது குடியரசு தினத்தில் கலந்துக்கிறதுக்கு அவங்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போகிறாங்க வட்டார வளர்ச்சி மூலமா.
1: ஓகே,
0: இதெல்லாமே திட்டங்கள் இருக்கு.
1: ஓகே ஓகே, அதே மாதிரி மாநில அரசு சார்ந்தோ அல்லது மத்திய அரசு சார்ந்தோ இருக்கக்கூடிய பல திட்டங்களில் முக்கியமானது அந்த வீடு கட்டுறது அப்படின்றது ஒன்று. இப்போ அந்த பயனாளியை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கான இருப்பிடம், அவருக்கான இந்த சதுரடிக்குள்ளே தான் நம்ம இந்த வீடுகளை கட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு இந்த வீடு கொடுக்குற சம்மந்தமாக எப்படி உங்களுடைய ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்குது?
0: இது இந்த திட்டமானது எங்கள்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இந்திரா குடியிருப்பு திட்டம், அடுத்தது பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், கிராமிய குடியிருப்பு திட்டம் இருந்துச்சு.
1: ஓகே,
0: இப்போ வந்து நம்ம மாநிலத்தில் வந்து குடசி மாட்டு வாரியத்தில் கொடுத்து நல்ல செவனையை செஞ்சிட்டு இருக்காங்க. பொதுவான விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கூரை வீட்டில் ஏழ்மையில் இருக்கிறாங்க, எடுத்தோன்னே பெருசா பண்ணாங்கன்னா அவங்களாம் முடியாது. சர்வீஸா ஒரு குறைச்ச அளவுக்கு 240 ஸ்கொயர் ஃபீட் தான் அளவு. அது வந்து நம்ம மக்கள் ஒரு சமயத்தில் என்ன பண்ணா அவங்களோட வாழ்விட வசதியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக கட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குறோம். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குடிசை மாட்டு வரையும் 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, 2000 ஸ்கொயர் ஃபீட் போய் 2500 ரூபா போயிட்டு
1: இருக்கு.
0: அப்போ என்ன 2500 ரூபா கரெக்டு தானே, அப்போ 240 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் மக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா எங்களுக்கு இந்த இடம் போதுமா அப்படிங்கிற கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கையில் சேவிங்ஸோ இல்லை வேற எதுலையா கடன் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாம். இப்போ அரசாங்கத்தோட திட்டம் குறைந்த அளவில் மினிமமாக வரணும். என்னன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம கூரை வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள மாடி வீட்டுல இருக்கணும், அப்படிதான் திட்டம். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வு வசதியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணுறது அவங்களுடைய.
1: ஓகே, இப்போ அந்த நேரங்களில் களப்பணிக்கு நீங்கள் போகும்பொழுது மக்கள் இடத்துல இது மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க, நீங்கள் செஞ்சு கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி கடனை வாங்கி கஷ்டப்படுறீங்க, இதுக்குள்ளாரையும் நீங்கள் செஞ்சிக்கலாம், இருக்கிறது குடும்பத்தில் ரெண்டு பேர் தாய் தந்தை நீங்கள் இருக்கீங்க, பெற்றோர்கள் இருக்கீங்க, ஒரு குழந்தை தானே, நீங்கள் இந்தளவுக்கு செஞ்சிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா சார்?
0: நிச்சயமாக நிறைய நேரம் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி பண்ணி நிறைய பேரை நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வச்சிருக்கோம், சின்ன சின்ன வீடுகளை கட்ட வச்சு அதுக்கப்புறம் அவங்க பெருசாக ஆகி இன்னைக்கெல்லாம் பெருசாக இருக்கிறாங்க. அதை மாதிரி இருக்கிறவங்க வந்து மீகரா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அது சொல்லாமான்னு தெரியல, அரசாங்க வேலையை பொறுத்தவரை நம்ம சொல்றதை விட இந்த இடைத்தரசலும் ஒருத்தவங்க யாராவது வந்துருவாங்க குறிப்பிட்ட அளவில், அவங்க பூந்துட்டு மக்களை பூந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன் எதையா சொல்லி அவங்கள இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம சொல்றத கேட்கறவங்களும் ஒருத்தர் இருப்பாங்க, அது வந்து ஒரு 80% கிட்ட வரும். 20% தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க பார்த்தாலும் வீட்டை கட்டிக்கிட்டு படாதப்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம சொல்றத அரசாங்கத்தால சொல்றாங்க, அரசாங்க திட்டம் இப்படி. ஏன்னா நிறைய நம்ம வந்து தொடர்பா நிறைய டிவி விளம்பரங்கள் நம்ம ஒவ்வொரு மாச கணக்கா விளம்பரங்கள் பண்றோம், நிறைய நோட்டீஸ் கொடுக்கறோம், சின்ன சின்ன புக்லெட் கொடுக்கறோம், திட்டத்தில் அறிக்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் பண்றதுனால மக்களும் கொஞ்சம் அவேர்னஸ் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்கு ஆசை தானே கொஞ்சம் பெருசா கட்டினா நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் போவாங்க.
1: சரி, ஆசைப்படாதவர்கள் யார் இருக்கா?
0: ஆமா, நிச்சயமா.
1: இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல அனுபவம் மறுப்பதும் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம நேரலை ஒளிபரப்பு கூட்டத்துல அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கிட்ட

பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள். தொடர்ந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலையில் லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும்

0: தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களின் இதயங்களில் எது அசைக்க முடியாத தூணு. நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: செங்கல் சுளை மற்றும் விதிரில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: BPN கண் மருத்துவமனையும்
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமத.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நேர்லி, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க இது அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து அரசாங்கத்துடைய ஸ்கீம்லையும் சரி, உங்களுடைய பணிகால அனுபவங்கள்லையும் எப்படி மக்கள்கிட்டலாம் அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க, உங்களுடைய ஃபீல்ட் ஒர்க் எப்படி இருக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம நேர்களுக்கு அவங்களுடைய பணி அனுபவங்களை சொல்லிட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். தொடர்ந்து நம்ம அதே மாதிரி உங்களுடைய ஹையர் அபிசிஸ் இருப்பாங்க அவங்கள்ட்டலாம் உங்களுடைய அந்த பணி நிமித்தமாகவோ உங்களுடைய அந்த சந்திப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கும் சார்?
12: இப்போ பெருமையாக சொல்லிக்கினா ஒரு சில அதிகாரிகளை தவிர்த்து நான் எல்லாத்தையுமே எக்ஸலண்ட்டு தான் நிறையா வாங்கியிருக்கிறேன்.
1: சரி,
12: முடிஞ்ச மட்டும் ஏன்னு இது வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரிக்கே மற்ற விஷயத்தால் இல்லை, உழைப்பாலேயே என்னுடைய உழைப்பால்.
1: ஓகே,
12: எங்கே போகிறனோ அதை கொடுக்குற வேலையை அதை விட அதிகமாக ஒரு டார்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 10 டார்கெட் கொடுத்தாங்கன்னா எங்கிட்டேருந்து 12 or 11 வரும். அப்படி தான் என்னுடைய வேலையில் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் இருக்கிறோனோ நான் கொஞ்சம் சமயத்தில் கூட கடுமையாக பேசுகிற வாய்ப்பு இருக்கும். அப்போ கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் நல்லவங்க தான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்க மொழியை, அந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக இப்போ எங்கள் துறையை பொறுத்தல எல்லாம் ஃபுல்லாக மகளிர், நாங்கள் செய்கிற திட்டங்கள் பூரா மகளிருக்கான திட்டமாக போச்சு.
1: ஓகே,
12: பொதுப்படையாக பண்ணால் கூட ஸ்பெஷலாக பண்ணா மகளிருக்கு. அப்போ மகளிர் வராங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளையோ எதையோ நம்ம தடுக்கக்கூடாது, ப்ளஸ் அவங்களுக்கான கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்கணும்.
1: ஓகே,
12: என்கிட்ட வந்தாங்கன்னா உட்கார வச்சு தான் பேசுவேன், எனக்கு நேரம் நிற்க முடியாது, உட்கார வச்சு தான் பேசுவேன். இன்னொரு எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க, யாரையுமே பேர் சொல்லி டைரக்டாக பேரை சொல்லி நான் கூப்பிட மாட்டேன், பேரை சொல்லி அம்மான்னு சொல்லுவேன். யாராக இருந்தாலும் அதுவே நான் இப்போ ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு ஒரு சில என்னுடைய ஊழியர்கள்லாம் சொன்னாங்க சார் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருமையாக இருந்துச்சு.
1: ஓகே,
12: என்னுடைய நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பமே சொன்னேன் நான் செஞ்ச வேலையோடைய அனுபவத்தோட இது என்னுடைய ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு பிரதிபலிச்சுது. கூட்டமும் நிறையா இருந்தது, ஒருத்தரும் என்னை பற்றி பெருமையாக பேசும்போது நான் குறிப்பா சொல்லப்போனா எங்களை வட்டார வளர்ச்சி அதிகாரியே என்னை வந்து பயமா பொழுந்து பேசுற அளவுக்கு வீட்டு வரைக்கும் வந்து பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம விளைஞ்சிருக்கோம். இன்னும் சொல்ல குறிப்பா சொல்ல போனா முன்னாள் நம்முடைய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், இப்போ வந்து நம்ம தலைமை தேர்தல் அதிகாரியாக மையக்குரிய ரவி பிரகாஷ், அவங்கள்ட்ட எல்லாம் எங்களெல்லாம் அப்படியே வரவிடம்பா வச்சிருப்பாங்க. என்ன சொல்றாங்களோ நாங்கள் சொல்ற மாதிரி எள்ளுன்னா என்னைய கொண்டு நிறுத்திடுவோம். அவங்க எங்கள்கிட்ட திட்ட இயக்குனராக இருந்தாங்க, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருந்தாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியராக வந்த பிறகு எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. சில வேலையெல்லாம் நம்ம நான் ஆரம்பமே சொன்னேன் இல்லையா, ஏதாவது வேலைனாக்கா எங்கள் பிடி ஆஃபீஸர் சொல்லுவாங்க.
1: ஓகே,
12: அதன் அடிப்படையில் நிறைய வேலையை சொன்னாங்க. அதனால அதிகாரி மட்டத்தில் எனக்கு வந்து கெட்ட பேர் கிடையாது. ஒரு சில அதிகாரிகிட்ட கெட்ட பேர் வாங்கன்னா அப்போ உள்ள சூழ்நிலையை கருதி தான், யாராவது எனக்கு கீழே வேலை செய்யறவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்லை அதிகாரி மனசில் உதிக்கிற அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சிருக்க மாட்டேன்.
1: ஓகே,
12: அதுவுமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு கெட்ட பேர. ஒழிய 80% எனக்கு
1: நல்ல பேர் தான்,
12: நல்ல பேர் தான்.
1: ஓகே,
12: சொல்ல போனால் குட்டுங்கிறத விட எக்ஸலண்டே நிறைய பேர்ட்ட வாங்கியிருக்கிறேன்.
1: ஓகே ஓகே, அதாவது குட்டுப்பட்டாலும் கூட மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி உங்களுடைய உயர் அதிகாரிகள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல தான் இப்போ நீங்கள் முன்னாடி கிராம சபை கூட்டத்துக்கும்

0: சரி, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் சரி, உங்களுக்கும் அழைப்பு இருக்கும், அங்கேயும் நீங்கள் போயிருப்பீங்க, மக்களோடையும் சரி ஆட்சித்தலைவரோடையும் சேர்ந்து அந்த திட்டங்கள் குறித்தும் விவாதிச்சிருப்பீங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிற வகையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க சார்?
1: ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மேலதிகாரிகள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பேசும்போதே பார்த்து தான் பேசணும். ஏன்னா நம்ம பேசுறது வந்து அதிகாரிக்கும் கவனத்தில் போகணும், அதே மக்களும் புரிகிற வைக்கும். அது எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: ஓகே ஓகே.
1: நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு முகாம் நிறைய பண்ணுவோன்னு சொன்னேன், அதில் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு சில இடத்துல வந்துருவாங்க, நம்ம அறிஞ்சும் வருவாங்க அறியாமலும் வந்துருவாங்க. வந்து இருக்கும்போது நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம சொல்ற விஷயங்கள் மக்களோட போய் சேருதா, நல்லா சொல்றோமான்னு கவனிப்பாங்க.
0: ஓகே ஓகே.
1: அதோட பிரதிபலன் எப்போ வரும்னா, அடுத்த மீட்டிங் போகும்போது, அந்த நம்ம ஒரு மீட்டிங் போவோம் இல்லையா, பொதுவாகவே நாங்கள் தனியாக போக முடியும், எனக்கு எங்களுக்கு மேலே வட்டார வழக்கு அதிகம் அதிகம் இருக்கிறதுனால அவங்க அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய அவசர வேலை நிமித்தமாகவோ ஒரு சில காலகட்டங்களையோ எனக்கு அது நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு நான் பெருமையாக சொல்லணும்னா, என்னுடைய அதிகாரிகள் வந்து என்னை வந்து அனுப்பி வச்சு நிறைய வேலைகள் வந்து நல்லா அதுமா செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்கிறேன். நிறைய பேரணிகள் மாவட்ட நிர்வாக சார்பாக என்னெல்லாம் பேரணி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வைக்க முடியல, நான் சொன்ன காந்தி ஜெயந்தி இந்த மாதிரிலாம் வந்து விடவே மாட்டோம், நல்லா கிராண்டாக பண்ணுவோம். அந்த வகையிலலாம் நல்லா இருக்கும். அந்த வகையில் அதிகாரிகள் வந்து பாராட்டுவாங்க. நிச்சயமாக நம்ம வேலை செஞ்சால் அதிகாரி பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க.
0: ஓகே.
1: அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கிறாங்க, என்னுடைய இதில் பண்ணியிருக்கிறேன்.
0: சரிங்க சார். இப்போ அதேமாதிரி நம்ம சாதாரண வீடுகள்லேயே நம்ம வந்து சொல்லிட்டு போனால் அதுக்கு ஒரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு ஒரு இது இருக்காது வீடுகளில். அதே சொல்லாமல் ஒரு கறந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம்னா, வாங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, பாத்ரூம் நாளாச்சு அப்படி இப்படின்லாம் ரொம்ப அது பண்ணி நம்மளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவாங்க. அதே மாதிரி தான் இப்போ திட்டங்களுக்கு சார்ந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து சொல்லாமல் போகும்பொழுது, இப்போ விபிஜி ராம்ஜி மாதிரியான திட்டங்கள், 125 நாள் வேலை திட்டத்துக்கு போதும் சரி, வேறு பணிகளுக்கும் நீங்கள் திடீர்னு போகும்பொழுது அங்கே மக்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? இந்த பரவாயில்லைங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது, இது மாதிரிலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா?
1: இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இப்போ எப்படி விபிஜி ராமஜிங்க மாதிரி நம்ம வந்து புதிய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம்னு சொல்லிட்டு இருக்கு நாங்கள் பார்க்குற இயக்கம் திட்டங்கள்.
0: ஓகே.
1: அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஏதாவது கடன் கிடைக்குமா? கடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் மூலயமா கந்து வட்டி கடனை ஒழிச்சிருக்கோம். மேக்சிமம் கந்து வட்டி கடனே இல்லாத அளவுக்கு ஆகியிருக்கும். அதே மாரி பண்ணிட்டாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது சில விஷயங்கள்
0: சரி.
1: அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லாமல் போயிட்டோம்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் போன ரொம்ப அளவுக்கு மேலே வரவேற்பு இருக்கும். அவங்களுடைய தேவைகளை முன்னாடி சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன செய்வோம், அவங்கள்ட்ட இருந்து குறைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்மளை சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்மள்ட்ட வேலை செய்கிற ஊழியரை சரி பண்ண முடியும். அந்த அளவில் என்ன பண்ணுவோம்னா, நல்லது மட்டும் சொல்கிற மாதிரி வெரி குட் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், என்னம்மா வேற என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்ம்பாங்க, இல்லைம்மா அவங்கள்ட்ட வெளிக்கொண்டு வந்துடுவோம், என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம ஊழியரோட கூட்டத்தை நடத்தி, இல்லை மேலதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டு இந்த மேலாம் இருக்குது சார் என்ன சார் செய்யலாம்னு சொல்லி அதுமே பண்ணுவோம். அதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. மக்களை வந்து நம்ம உழைக்கிறதுக்கு அன்பாக கிடைக்கும். உழைச்சோம்னா அன்பு கிடைக்கும், உழைக்கலன்னா திரும்ப தரட்டியும் கிடைக்கும். அதில் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, மறுப்பே கிடையாது. முடிஞ்ச மட்டும் நம்ம சில இடத்துல நம்ம போகும்போது ஒரு சில ஊழியர்கள் சரியில்லைன்னா முடிஞ்ச மட்டும் திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க, இந்த மாதிரி செய்யல சா போல வரலாம் வாங்கினா அப்போ அதையும் சாந்தப்படுத்தி இல்லாமல் அவரோட சூழ்நிலை அப்படின்னு அவங்கள வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்கள போட்டு ஒரு பிரச்சனையாக வாய்ப்பு விடாமல் அப்புறம் அடுத்தபடியே வேலை செய்யணும் இல்லையா, அவங்க கூட இருந்து இல்லைம்மா அவருக்கு சூழ்நிலை அப்படிமா ஏதாவது சொல்லி அவங்கள மனசு மக்களோட சொல்லி, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை 100% கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கில் நிச்சயமாக இருக்கணும்.
0: ஓகே ஓகே சார். உண்மையிலே சின்ன அழுகிற குழந்தைகளுக்கு, குழந்தைக்கு எப்படி நம்ம முட்டாயை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துவோமே, அதே மாதிரி தான் மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க இடத்துக்கே போய் அவங்களுடைய பாணியிலேயே அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது, மற்றவங்களுடைய கீழே இருக்கிற அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாகவோ அந்த பணியில் ஏதாவது சுணக்கம் இருந்ததாலும் கூட அதை கூட அழகாக எடுத்து உரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம், நம்ம காத்திருக்கலாம் நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ரசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி.

அவங்களுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி

0: நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நேரலை ஒலிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் நான் போட்டிருக்கிறேன். அதில் நேர்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. யாராலும் தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ், ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து ரவிச்சந்திரன் என்ன ஊர்னு அவர் குறிப்பிடலை, காரைக்கால் பொதுத்துறையிலிருந்து செல்வகுமார், ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், அதுபோலவே அசோக் ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலிருந்து, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், காட்டுமன்னார் கோயில் தே மடப்புறம் வேலுமுருகன், மேலு ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் கா புதுப்பட்டியிலிருந்து ஹைதா மஹி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜான்ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால் பாளையத்திலிருந்து. நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நம்ம நிறைவு பகுதியில் இருக்கோம், இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்குது. மகிழ்ச்சி, நிறைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் முதல் முதல்ல ஜாயின் பண்ணது எங்கே சார்?
1: நான் வந்து 1984-85 வந்து நம்ம விவசாய பண்ணையில் வந்து நம்ம மாதூரில் உள்ளதில் விவசாய ட்ரைனிங் முடித்தேன். அடுத்தது நம்ம வந்து 1988 பயிற்சி கிராம நல ஊழியராக காரைக்காலை ஜாயின் பண்ணேன். அப்படியே படிப்படியாக வந்து 89 கிராம நல ஊழியராகி பாண்டிச்சேரியில் ஒரு ஒவ்வொரு வில்லியன் ஒரு அரியாங்குப்பம் உழவுக்கரை காரைக்கால் இப்படி எல்லா வட்டாரத்திலையும் கிராம சுகாக்க பணி பண்ணுங்க. ரீசெண்டாக நம்ம வந்து விரிவாக்காளர்களாக வில்லியன் ஊரில் வேலை செஞ்சேன். எங்கே விளைஞ்சாலும் என்னுடைய பணி சிறப்பாக இருந்துச்சு.
0: ஓகே, ரிட்டைர்மெண்ட் எப்போ நீங்கள் சார்?
1: இந்த வருஷம் நம்ம 28 அன்னைக்கு நம்ம காரைக்கால் வட்டார உத்தியோகத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆனது சார்.
0: ஓகே, இந்த 2026 28 அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனீங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க. மக்களுடைய துறை, மக்களோட நேரடி துறை சார்ந்த ஒரு பணியில் அதுவும் ஓய்வு பெற்று இணை வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்து பணி புரிஞ்சிருக்கீங்க. மக்களுக்கும் பலவிதமான திட்டங்களையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்களே வாலண்டரியாக செஞ்சு கொடுத்ததாகவும் இதில் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். நிலையத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பணி அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.
1: நன்றி.
0: நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல கேட்டீங்க இது அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்தார் ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் கே ரங்கநாதன் அவர்கள். நிறைவு பெறுகிறது இது லஞ்ச் பிரேக் அனுபவம் அற்புதம். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றுமோர் சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் RJMM கலைபெருமாள். மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் இதயம் கவர்ந்த நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் அரியலூர் மாவட்டம் சேந்துறை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம், திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி, ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம்,

வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகபூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை,

0: ஹைதராபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எறையூர், மீமாத்தூர், சென்னை ஐஸ்ஹவுஸ், நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பொழிவும் இருக்கும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை துளி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: எம்ஜிஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்காத நேயர்களுக்காக சொல்கிறேன், சம்பளம் வந்ததும் செய்கிற முதல் செலவு என்ன? அதாவது மாத சம்பளமோ இல்லை வார சம்பளமோ ஏதாவது ஒன்று நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து செய்யக்கூடிய முதல் செலவு என்னவா இருக்குது? சிலர் வந்து சென்டிமெண்டலாக இதுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வேறு மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் வந்து தெரிவிக்கலாம். அதே மாதிரியே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: கண்ணுக்கு தெரியாத காற்றின் பாதையில் கானங்களை சுமந்து வரும் இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் சலுகை. இச்சலுகை August 18 வரை மட்டுமே. காரைக்கால் PSR தங்க மாளிகை.
1: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் இப்போ 3:09 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக கேள்வி, நமக்கு சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் நமக்கு சம்பளம் வரும்போது ஏதாவது பர்டிகுலராக இப்படி தான் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நேர்கிட்ட கேட்டிருந்தேன். நேயர்களும் அதுக்கு விடை கொடுத்துருக்காங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, சம்பளம் வந்ததும் முதலில் வீட்டு செலவுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் கொஞ்சம் பணம் ஒதுக்கி வைப்பேன், அதுக்கு பிறகு தேவையான செலவுகளை செய்துவிட்டு மீதியை சேமித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில், மடப்புறம் தோப்புத்தூர், வேல்முருகன், மாலை வணக்கம். நான் டெய்லர், இது வேலைக்கு சம்பளம் தினசரி வேலை, அதனால் தினந்தோறும் செலவு இருக்கும், எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நன்றி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பேரளத்துலேருந்து செந்தில் கண்ணனும் சொல்லியிருக்காங்க, சம்பளம் வாங்குறதுல சுய தொழில் கடை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பொன்னமராவதி கா புதுப்பட்டியிலேருந்து மாகி. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம், எப்பொழுதும் என்னுடைய முதல் சம்பளமாக இருந்தால் சரி, வெளியில் வேலைக்கு போய் அங்கே வாங்கின சம்பளமாக இருந்தாலும் அதை அந்த பணத்தில் வயதான 2 பேருக்கு டிஃபன் அல்லது டீ பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன். இந்த பழக்கம் தினமும் என்னிட்ட இருக்குது. அதன் பிறகு தான் வீட்டுக்கு வாங்குவேன். இது எனக்கு எனது அப்பா சிறு வயதில் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளருக்கு இனிய மதிய வணக்கம். சம்பளம் வாங்கியதும் முதல் செலவு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்துடுவேன், பிறகு பாக்கி சம்பளத்தை என் மனைவியிடம் கொடுத்து விடுவேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, முதல் செலவு ஏதோ அவங்க டைப் தப்பாக பால் காசு கொடுப்பதுன்னு நினைக்கிறேன், அதுதான் டால் காசுன்னு வந்திருக்கு. பால் காசு கொடுப்பது, பின்பு மளிகை பொருட்கள் வாங்குவது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகர் முகமது ரஃபீக் வந்து, சம்பளம் வந்தது முதல் செலவு, வங்கியில் போட்டு வைப்பேன், அதிகமாக செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிக்கனமாக இருப்பேன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: அங்கே புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம்.
6: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
7: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
6: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
7: மற்றும் நீட் அகாடமி,
6: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு கேள்வியாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அடுத்த பவித்ர மாணிக்கத்துலேருந்து ரகுபதி சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறது போல் வேலையிலில் தனியாக தொழில் செய்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நாள் உழைப்பில் வரும் ஊதியத்தை வைத்து ஒவ்வொரு செலவுகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற்போல் பணத்தை ஒதுக்கீடு செய்து மீதியை சேமித்து வைத்திருப்பேன், அவ்வளோதாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஐஎம் ஸ்டூடெண்ட், இனிமேல் தான் ஏர்ன் பண்ணிட்டு சொல்கிறேங்க மேம் அப்படின்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், சம்பாதிச்ச பிறகு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், மாத சம்பளம் கிடையாது.

சுயதொழில் தான், அதில் சிக்கனமாக அவசியமான செலவு தான் செய்வேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபாஜூர் ரஹ்மான் சொந்தமாக கடை வச்சுருக்கிறதுனால அது மாதிரி வரதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யார் கொடுத்துருக்காங்க, இன்னும் வேலைக்கு போகலை அப்படி போய் சம்பளம் வாங்கினா வீட்டுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குவேன். இனிய மதிய வணக்கம், மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. லைக், ஷேர், கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்காக நேயர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்ததும் முதலில் மனைவிட்டு கொடுத்துட்டு மறுபடி தான் மற்ற செலவுகள். அன்பின் காரைக்கால் NMP நச்சுப்பிள்ளை குடும்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், இனிய பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்னொரு நேயரும் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்திலேருந்து சிவகுமாரி இவங்க கொடுத்துருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, என் கணவர் வந்து சுய தொழில் தான் செய்திருக்காங்க, அதனால் தினசரி வருமானம் தான். அன்று அதில் அன்றாட தேவைகள் என்னவோ அதை செஞ்சுட்டு அதிலும் முக்கியமானது எதுவோ அதை செய்து கொள்வோம் மன திருப்தியோடு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிய மாலை வணக்கம், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சம்பளம் வந்தது முதல் செலவு பால், மளிகை, காய்கறி, காலேஜ் ஃபீஸு, இதற்கெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம் அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, இரு மகன்களின் படிப்பு சார்ந்த செலவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, முதல் செலவு சேமிப்பு தான் மேடம், மீதிய குடும்ப செலவுக்கு வீட்டில் கொடுத்து விடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிய மதிய வணக்கம், குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு மளிகை கடை வாங்கிட்டு மீதியை சேமிப்பில் வச்சிரு, மளிகை ஜமா வாங்கிட்டு மீதியை சேமிப்பில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் மதிப்பு 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 3:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
8: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
7: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
8: மற்றும் நீட் அகாடமி,
7: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
11: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
12: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். மூன்று மணி 33 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, எனது மாமியார் வந்து மஞ்சள் உப்பு சர்க்கரை வாங்குவார், அதையே நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டிமுடியும் கார்த்திகேயன், முதலில் சிக்கனம் பின்பு தான் செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வலங்கைமான ஆட்டோ துறை சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், எனக்கு மாத சம்பளம் இல்லை, தினந்தோறும் சம்பளம் சேமிப்புக்கான தொகையை ஒதுக்கி வைத்து விடுவேன், அதன் பிறகு வீட்டு செலவுகள் மற்றும் பிற செலவுகளுக்காக செய்வேன், தேவைகளுக்காக செலவுகளை செய்வேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்காங்க, டியூஷன் மாத சம்பளம் வாங்கியவுடன் முதலில் செய்யும் செலவு குடும்பத்திற்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் தான், அதன் பிறகு எனக்கு தேவைப்பட்டால் செலவு செய்வேன் மேடம், நன்றி கொடுத்திருக்காங்க. முதல் செலவு மளிகடவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகையிலேருந்து குமரன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிய பிற்பகல் வணக்கம், மேடவாஞ்சியூர் பாத்திமா, மேலவாஞ்சூர்னு நினைக்கிறேன், பாத்திமா, பணம் வந்த உடனே மளிகை சாமான் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சாப்பாடு முக்கியம் இல்லை, அடுத்து எனக்கு தினசரி வருமானம், அதனால் குடும்ப செலவுக்கு மட்டுமே பயன்படுத்துவேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன்.

0: பெரிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேரம் இப்போ 3:40 ஆகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக சம்பளம் வந்ததும் செய்யும் முதல் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்காக நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோமசுந்தரம் இவங்க சொல்லியிருக்காங்க, சிவபுரியிலேருந்து. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி விடுவேன், கரண்ட் பில், கேஸ், பால் இது போல் செலவுகள் எல்லாம் இருக்கும், மீதி இருந்தால் சேமிப்பு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அருமையான தலைப்பு, இரும்பு திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடிய கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. அடுத்து அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த பாட்டு தான் மேடம் ஞாபகத்துக்கு வருது, அதாவது இந்த பாட்டு மட்டும்தான் அந்த கேள்விக்கு ஞாபகம் வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீம் உஷ்ணம் வாங்கின கடனை கொடுக்கறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகன்ராஜ் இவங்க ஸ்டீம் உஷ்ணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கனகசுந்தரி பாஸ்கரன் இவங்க சொல்லியிருக்காங்க, திருப்பூண்டியிலேருந்து, நான் இல்லத்தரசி, என் கணவர் சம்பளத்தை கையில் தந்ததும் முதலில் 1000 சேமிப்பு கணக்கில் அடுத்து செலவுகள் போக மிச்சத்தையும் சேமிப்பு தான். சில மாதங்கள் செலவுகளுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அவசர தேவைகளுக்கு அது நமக்கு கை கொடுக்கும். யாரோட கையும் நம்ம எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து கூட திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, மளிகை ஜாமும் மொத்தமாக வாங்கிடுவேன், கேஸ் கரண்ட் பில் இந்த செலவு போக மீதி தேவைக்கேற்ப சிக்கனமாக செலவு செய்துவிட்டு உண்டியலில் போட்டு வைப்பேன் அப்படின்னு வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, சம்பளம் வந்ததும் முதல்ல ஸ்வீட் வாங்கிடுவேன், அப்புறம் வீட்டு செலவு, கடம்போடு வாழ்வு, சி நல்ல பெருமாள், அதாவது இனிப்போட கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வேலை செய்து சம்பளம் வந்தவுடன் செய்கிற வேண்டிய முதல் வாங்கின கடனை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன், ஆனால் 50% மட்டுமே கடனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை ரெடியாக இருக்கும், பணவரவை தேடி காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது காசு வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளும் வந்துடுதுங்க, காசெல்லாம் காலியாக போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சம்பளம் வாங்கியவுடன் முதல் செலவாக பூ மற்றும் இனிப்புகள் வாங்கி வருவது என் வழக்கம், மற்ற செலவுகள் எல்லாம் பின்னர் தான். கொத்தளம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காசு வந்து நமக்கு நல்ல விதமாக பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் இந்த நேயரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிதம்பரம் உமையாள்புரம் சம்பளம் வந்தது மனைவி கையில் கொடுத்துருவேன், அவங்க எல்லாத்தையும்

பார்த்துக்குவாங்க, எல்லாமே அவங்க பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அனுஷியா சங்கர் பனங்காட்டாங்குடியிலேருந்து சம்பளம் வாங்கியவுடன் செய்யும் முதல் செலவு சீட்டு ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு தான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காரைக்கால் பண்பலை 100.3. லைக், ஷேர், கமெண்ட்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக அடுத்த கமெண்ட் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, சம்பளம் வாங்கியவுடன் சேமிப்பு முதலில், அதுக்கப்புறம் தான் மற்ற செலவுகள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதம்பார் ராமன் நினைக்கிறேன், அன்றாட வேலை தான் மேடம், பணம் சேர்ந்ததும் முதலில் பால் பணம், பட்டுவாடா செய்யப்படும், அடுத்து மளிகை ஜாமான்கள், மற்ற இதர செலவுகளுக்கு அப்போது சரி செய்து கொள்ள வேண்டியதுதான். நன்றி வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பூங்கோதை உங்கள் கடலங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, தினமும் காலையில் பால் வாங்கிறதுக்கு ஒரு பணத்தை எடுத்து வச்சிருவேன், அதன் பிறகு குழுவுக்கு எடுத்து வைப்பேன், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், இப்போ என்ன தோணுதோ அதை செஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்வி சொல்லியிருக்காங்க, காமேஸ்வரம் செல்வி, அறிவழகன், என் கணவர் ஒரு கால் டாக்ஸி டிரைவர், அவர் சம்பளத்தில் முதலில் வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்குவார், பிறகு பால் வாங்கின செலவு, அப்புறம் குழந்தைகளுக்கு வேண்டிய செலவுகள், இப்படியே தான் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கரண்ட் பில்லு, பேமெண்ட்ஸ் மற்றும் மளிகை ஜாமான்களை வாங்கி வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து MP ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வினோத் பொறையார்லேருந்து சொல்லியிருக்காங்க, முதல் செலவு பால் போன்ற முக்கியமான செயல்களுக்கு கொடுப்பது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இனிய காலை வணக்கம், மகள் ஆஃபியா, புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு, மகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுஃப் ஆலிம் சொல்லியிருக்காங்க, மாலிம் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து, யாரை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்களா, இல்லை இங்கே எங்கள் ஒய்ஃபை கேட்குறீங்களா, டெய்லி 1000 கொடுக்கறது பத்த மாட்டேங்குது, இதில் மாதம் கொடுத்தா என்ன பண்ணுறது, முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவி பிள்ளை இவங்க சொல்லியிருக்காங்க, சொந்த வியாபாரம் தான் இருந்தாலும் முதல் செலவு

ரவி பாப்பா கோயிலேருந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அது எனக்கு சரியாக புரியல. அடுத்து, இனிய மாலை வணக்கம். சுய தொழில் செய்கின்றோம், தேவைக்கேற்ப சிக்கனமாக இருந்து பொருள் வாங்குவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிய மாலை வணக்கம். வருவாய்த்துறையில் பணியாற்றி இருந்தேன். பணியில் இருக்கும்போது சரி, தற்போதும் பென்ஷன் வாங்கும்போதும் வீட்டிற்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு தேவையான சாமான்களை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க. அடுத்து, மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, சம்பளம் வந்த உடனே செய்கிற முதல் செலவு பாலுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சேமிப்பு கணக்குக்கு பணம் கட்டுவேன் பழனிவேல் ஆயக்காரப்புலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, எனக்கு கடையில் வருமானம் தான், தினசரி வருமானத்தில் நான் செய்யும் முதல் செலவு சிறிய அளவு உண்டியல் பெட்டி ஒன்று கடையிலே வைத்திருக்கிறேன். அடுத்து, எல்ஐசி மாத பிரீமியம் இந்த மாதிரி அதில் தேவையானது வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, மளிகை ஜாமான்களை மொத்தமாக வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி கணார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பன்மலை 100.3. லைக், ஷேர், கமெண்ட்.

0: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக பாப்பா கோவில் ரவி அவங்க ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க, அது டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு புரியல. சொந்த வியாபாரம் தான் இருந்தாலும் முதல் செலவு வியாபாரத்திற்கு உண்டான அதற்கு உரிய தேவைகளை இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்றது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தும் கூட நேயர்கள் சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில்

வந்து சொல்லியிருக்காங்க, மளிகை கடை வைத்துள்ளேன், எனக்கு சம்பளம் கிடையாது, ஆனாலும் 5ஆம் தேதி வந்தவுடன் என்னால் முடிந்த சிறு தொகையை மனைவிடம் கொடுத்து வருகிறேன், அதை அவர் சேர்த்து வைக்கிறார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், சம்பளம் வந்ததும் வீட்டு செலவிற்காக பணத்தை அனுப்பி வைப்பேன், இங்கு உள்ள ஓமன் ரியாலை நமது நாட்டு ரூபாய்க்கு மாற்றி அனுப்பும் பொழுது அதில் ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. மெய்மாத்தூர் அமுதா சேகர், சம்பளம் வந்ததும் முதலில் சிறிய அளவில் சேமிப்பு, பிற செலவுகள் எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுமதி பாபு, பூனகிரியிலிருந்து, சேமிப்பு பிறகுதான்

0: அடிப்படை வைத்துள்ளோம். நிகழ்ச்சிகளே அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பான பிற்பகல் வணக்கம், எரவான்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க. நான் வேலைக்கு சென்ற பொழுது சம்பளம் வாங்கி வந்தவுடன் என் வீட்டுக்காரர் கையில் கொடுத்து உடனே வாங்கி பீரோவில் வச்சிருவேன். அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுத்து ஒரு மாதத்திற்கு தேவையான சாமான்களை வாங்கி வர சொல்லுவேன். கடன்கள் இருந்தால் கொடுத்து விட்டு மீதம் பணத்தை அவசர தேவைக்காக பயன்பாட்டுக்கு வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கற்பகநாதர் குலம் லட்சுமணன் தினந்தோறும் சம்பளம் அதனால் தேவையானதை செஞ்சுக்கோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் சம்பளம் வாங்கியதும் முதல் செலவு மளிகை பொருள் வாங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் தில்லை வில்லாளன் வந்து சம்பளம் வந்தவுடன் இனிப்பு வாங்குவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும், நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 4 மணி, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: வானத்தின் காற்றலைகளில் வாழ்க்கையை பேசும் வானொலி இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
3: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
2: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
3: மற்றும் நீட் அகாடமி,
2: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இன்றைக்கு பண்பலை உறவுகளை சந்திக்க நாம எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நேரலையா நிகழ்ச்சியில நம்மோடு இணைகிறார் நமது அறிவிப்பாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார்.
4: நன்றி நன்றி நன்றி லாவண்யா. அழகான இனிய மாலை பொழுது இடமாக்கிக் கொண்டிருக்கும் அந்திமகளை வரவேற்க முந்தி வரும் காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மட்டம் நாகக்குடையான் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து நேரலையா உலா வர இருக்கிறதுங்க. இந்த நாகக்குடையான் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம் செல்கிற சாலையில ஈரவாய்க்கால் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்திலிருந்து மேற்கே ஒரு 3 கிலோமீட்டர் மேற்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை எழில் சார்ந்து இருக்கிற கிராமம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம காரைக்கால் இருந்து வருகிற வழியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாகக்குடையான் கிராமத்துல நுழைந்த உடனேயே முழுவதுமாக அனைத்து மரச்சோலைகளுக்குள்ள புகுந்த ஒரு அலாதியான இன்பமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு வந்து நாகக்குடையான் கிராமம் முழுவதும் பசுமையால்

0: ஒரு அழகான கிராமம் சொல்லலாம். இயற்கை எழு சார்ந்து இருக்கிற இந்த கிராமத்தை பாத்தீங்க அப்படின்னா என்ன பெருமை அப்படின்னு நம்ம இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் விசாரித்தோம். விசாரிச்ச வகையில நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அருள்மிகு வெங்கடாஜலபதி ஆலயம் இந்த நாகக்குடையால ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்லப்ப ஐயனார் ஆலயம் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இன்னும் நிறைய பெருமையெல்லாம் சொல்வதற்காக நிறைய நேயர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நாகக்குடியான் கிராமத்துல இருக்கிற நேயர்களை சந்திக்கிறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அந்தி நேரத்துல ஒரு ஐயாவை நம்ம இப்ப சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அம்பிகாபதி.
0: அம்பிகாபதி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் வந்து சிறப்பு உதவியாளர் ஓய்வு காவல்துறை.
0: காவல்துறையில எங்கெங்கெல்லாம் பணியாற்றி
1: இருக்கேன்? சென்னை, டெல்லி, அடுத்தது மணிமுத்தாறு, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், கடைசியா நாகப்பட்டினம் மாவட்டம்.
0: இப்ப ஓய்வு பெற்று எவ்வளவு காலகட்டம்?
1: ஓய்வு பெற்று 10 வருஷம் ஆகுது.
0: 10 வருஷம். 10 வருட இடைவெளியில நீங்க பணிபுரிந்த அந்த காலத்துக்கும் இந்த ஓய்வு நேரத்துக்கு என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு?
1: நான் பணி ஓய்வு பெற்ற உடனே ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி பஞ்சாயத்து ஊராட்சியில நான் ஒரு வார்டு மெம்பரா வெற்றி பெற்றேன்.
0: உள்ளாட்சி பணிகள்
1: மக்களுக்கு என்னென்ன
0: உதவிகள் இருக்கலாம். சரி, இப்ப நாகக்குடையான பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு அப்படின்னா என்ன
1: சொல்லுது? நாகக்குடையான சிறப்பு என்னன்னா, இந்த வந்து ஒரு கோயில் செல்லப்ப ஐயனார் கோயில் ஒண்ணு இருக்கு. அது வருட வருஷம் சிறப்பு மிக்க ஒரு வருஷம் விழா நடத்திட்டு இருக்கோம்.
0: இந்த வருஷம் விழா முடிஞ்சு,
1: இந்த வருஷம் இன்னும் முடியல, இப்ப ஒரு வாரத்துல நடக்க போகுது.
0: ஆமா, என்ன சிறப்பு விழாவுல இருக்கும் ஆலய
1: சிறப்பு? சிறப்புன்னா ஊர்ல வந்து நல்ல வசூல் பண்ணி நல்ல ஒரு நாடகம், ஒரு திருவிழா வச்சு நல்லா இது பண்ணுவாங்க. மக்கள் எல்லாம் அடிக்கடி வந்து மாரியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடி வந்து எல்லாரும் வந்து மாவுக்கு மாவு போட்டு உள்ள பிரசித்தி பெற்ற கோயில். எல்லாரும் வந்து அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு போவாங்க.
0: ஆலய திருவிழாக்கள் அப்படின்னாலே மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும்ல. நீங்க சின்ன பிள்ளையில அந்த ஆலய திருவிழாக்கள்ல அடிச்சு கூட்டி ஏதாவது இருக்கா?
1: நான் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் தான் இருந்தேன். அப்புறம் காவல்துறை புரிஞ்சதுன்னா அப்புறம் ஒரு 45 வருஷமா ஊர்ல இல்ல, வெளியில இருந்ததுனால அது ஒண்ணு எனக்கு தெரியாது.
0: காவல்துறை அதிகாரினாலே வந்து ஒரு மாதிரி டைட்டா இருப்பாங்க.
1: அதெல்லாம் டைட்டா இருக்க மாட்டேன், டைட்டா இருக்க மாட்டேன். மக்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்வேன். ஆமா, காவல்துறை இந்த போலீஸ்ங்கிற அதிகாரம் இருக்க என்கிட்ட இருக்காது. காவல்துறை பணிபுரியும் போது அந்த இருக்க மாட்டேன்.
0: சரி, உங்களை பார்த்து முதல்ல காவல்துறை உடையில பார்த்து வீட்டுல பயந்துருக்காங்களா?
1: அது யாரும் பயப்பட மாட்டாங்க. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் அது மாதிரி யாரும் பயப்பட மாட்டாங்க. நம்ம இந்த ஊர்லயே நான் தான் காவல்துறை பணிபுரிஞ்சு நான் ஒரே ஆள் தான், வேற யாரும் கிடையாது.
0: பெருமைக்குரிய விஷயம். ஆமா. சரி, இப்ப காரைக்கால் பண்பலையில ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற இந்த நேரம் வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி தம்பி வந்து அவர் பேர் தெரியல, அவர் வந்து சொன்னாரு இது மாதிரி வந்து
0: ஏற்பாடு பண்ணணும்
1: 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. நான் வந்து மறந்துட்டேன், உடனே 4 மணிக்கெல்லாம்
0: வந்து பேசணும்னு வந்து.
1: ஆமா,
0: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கலந்துட்டதுல எங்களுக்கும். ரொம்ப
1: நீங்களும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப
0: வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த ஒரு நண்பரை நம்ம சந்திக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 உங்க பேர் சொல்லுங்க.
2: சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியம் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து மாங்காய் கமிஷன் ஏஜென்ட்.
0: இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் மாங்காய் நிறைய இருக்கு. இந்த வருடத்தினுடைய உற்பத்தி எப்படி இருந்துச்சு?
2: இந்த வருஷம் உற்பத்தி நிறைய இருந்தது, ஆனா அதுக்கான விலையில விற்க முடியல, காய் சேதமாயிட்டு நிறைய.
0: சரி, இந்த மாங்காயை பொறுத்த வரைக்கும் விலை இல்லாத நேரத்துல அதை மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம்?
2: மாற்று ஜூஸ் ஃபேக்டரி அது மாதிரி போனதுன்னா பரவாயில்ல, அது போனதுன்னா கொஞ்சம் காய் எடுத்துருவாங்க, வித்துடும்.
0: சரி, இப்ப ஜூஸ் ஃபேக்டரிங்கிறது வந்து காமேஸ்வரத்துல இருக்கு, அது எங்களை
2: எங்களே அது எங்காத
0: எங்க இருந்தா உங்களுக்கு பழம்
2: இருந்தா அதை காய் எடுப்பாங்க.
0: ஓ,
2: அதுல நிறைய டன்னேஜ் காய் எடுத்துருவாங்க, ஒட்டுமாங்க, அதெல்லாம் எடுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சில்லறைக்கு கொஞ்சம் கூடுதலான விலைக்கு போகும்.
0: இப்போ
2: பெருங்காயா அவங்க எடுத்துட்டாங்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை டன் தேருங்க நாகக்குடையான பொறுத்தவரை?
2: அது சீசனுக்கு தகுந்தாப்புலதானே, பெருஞ்சீசன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 டன் 6 டன் அப்படி கம்மியானதுதான் வரும். பழக்காயின்னு எடுக்கக்குள்ள கறிக்காய்னா அது ஒரு 10 டன் வரும்.
0: கறி சமைக்கிறதுக்குன்னு ஒரு சில மாங்காய் இருக்குல்ல, அது என்ன வகை மாங்காய் இருக்கு?
2: எல்லா மாங்காயும் போடுவாங்க, ஒட்டு மாங்காய், நீல மாங்காய் அதெல்லாம் போடுவாங்க. நாட்டுக்காய் எல்லாம் வெளியில போறதுதான்.
0: இந்த பகுதியில என்ன மாங்காய் வந்து சிறப்பு?
2: இதுல வந்து ருமானியா தான், ருமானியா அதான் கொஞ்சம் வருமானம்.
0: எதுக்கு பயன்படுத்துவாங்க? பழத்துக்குங்களா?
2: இல்ல இல்ல, கறிக்காய்க்கு வெளில போறதுதானே. பழத்துக்கும் போவோம், பழ சீசன் இது சீசனுக்கு பழத்துக்கு போவோம், இல்ல காய் சீசனுக்கு காய்க்கு போவோம்.
0: இந்த நாகக்குடைய பார்க்கும்பொழுது முழுவதுமாக மரச்சோலைகள் நிறைந்திருக்காது, மாமரச்சோலைகள் நிறைய இருக்கு. எவ்வளவு காலமா இந்த காய் எடுத்து பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கு?
2: நான் ஒரு 18 வருஷமா பண்றேன்.
0: எப்படி இருக்கு?
2: இருக்கு, வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரி இந்த மழை, அந்த பூ வர்ற டயத்துல மழை வரும், அதுல மருந்து அடிக்கணும், அப்படி.
0: ஓஹோ.

0: இல்ல இப்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் இழப்பு தான். அதனால
1: இப்ப காரைக்கால் பண்பலையில ஊர் முறும் நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம், எப்படி உணர்றீங்க?
0: ஒரு சந்தோஷமான
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட காரைக்கால் பண்பலை உங்களுக்கு விடை கொடுக்கறது மிக நன்றி. அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நேதாஜி.
1: நேதாஜி எப்படி இருக்கீங்க? நேதாஜி மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி அப்படியே நிக்கிறீங்க? துண்டு மட்டும் எடுத்தாச்சுன்னா தலையில ஒரு தொப்பி வச்சா போதும். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நேதாஜி?
2: சும்மா தான் இருக்கிறேன்.
1: சும்மா தான் இருக்கீங்களா? சரி,
2: இந்த ஊருக்கு என்ன கேக்குறீங்க? தண்ணி வரல, தண்ணி தான் வரல.
1: அது வரும், எல்லாதான் அது வர்றபடி வரும். இப்ப காரைக்கால் பண்பலையில ஊர் ஊர்வ நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக காரைக்கால் பண்பலை வந்திருக்குது. வானொலி எல்லாம் கேட்கிற வழக்கு
2: கேக்குறது.
1: வேற என்ன விவசாயத்துல பண்ணிட்டு?
2: வேற என்ன விவசாயம் ஒன்றும் பண்ணல. கிடக்கு, தெரிஞ்சா கிடக்கு,
1: கரிசா கிடக்குது. ஆனா இப்ப தண்ணி வந்துருச்சுன்னா உங்களுடைய வேலை
2: ஆரம்பிச்சு.
1: இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமிங்களா?
2: வானம் பார்த்த பூமி தான்.
1: சரி,
2: தண்ணி வந்தாதான் ஆத்து வாய்க்கால் தண்ணி
1: வந்தாதான். சரி, எப்ப வரும்? அதாவது தண்ணி வந்துடுச்சுனா இது கடைமடை பகுதியா? இது பாசனத்துக்கான தண்ணியா? அது
2: கடைமடை பகுதி. கடைமடை பகுதி.
1: சரி, ரொம்ப நன்றி நேதாஜி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நேர்களை ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: நேர்களை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
8: தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
7: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
8: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை இன்றைய ஊறுமுறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. நேர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம்.
12: ஆமா லாவண்யா, அழகான இந்த இனிய மாலை பொழுதை கலகலப்பை கொண்டிருக்கிற நம்முடைய ஊர்முறை நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் நாகக்குடையான். இந்த நாகக்குடையான் கிராமத்துல நாம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ஞாயிற்று சந்தை சாலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞாயிற்று சந்தை இடத்துல இருந்தா இந்த நேரலை நிகழ்ச்சி உலா வந்து இருக்கிறது. வந்திருக்கிற நேர்கள்லாம் வந்து நிறைய பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர்?
13: என் பேர் சிவகுமார். சிவகுமார் ஐயா, எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
13: நலமா இருக்கும்.
12: தாடி எடுத்தாச்சுன்னா நடிகர் சிவகுமார் மாதிரியே
13: இருக்கும்.
12: நல்ல சிவப்பா இருக்கீங்களா? என்ன காரணம்?
13: அம்மா சிவப்பு.
12: அதனால
13: சிவப்பா இருக்கும். தம்பி கருப்பா இருப்பாரு, அப்பா கருப்பு.
12: ஓஹோ,
13: சிவப்பு தம்பி கருப்பா இருப்பாரு.
12: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
13: நான் இப்பதான் வெளிநாட்டுல ஒரு நீண்ட காலம் இருந்தேன்.
12: ஓ,
13: இப்பதான் வந்து ஒரு 3 மாசம் ஆகுது.
12: சரி, வெளிநாட்டு மண்ணில் இருக்கும் போதெல்லாம் என்னைக்காவது மல்லாக்கப்படுத்திட்டு சொர்க்கமே
13: தெரியும்.
12: சரி, இப்ப இப்ப நாகக்குடையால என்ன பண்ணீங்க?
13: இப்ப என்ன தொழில் ஒண்ணு பண்ணல, 2 மாசம் தொழில் ஆரம்பிக்க போறேன். சொந்த
12: தொழில்
13: போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கேன்.
12: மறுபடியும் வெளிநாடு
13: இல்ல, போகல. இந்த காலம் இருந்தாச்சு, இரும குடும்பத்தோட இருக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ளதான் இருக்க போறோம்.
12: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
13: வீட்டுல வந்து மனைவி இருக்காங்க, பையன் இருக்கான், அப்பா அம்மா இருக்காங்க, தம்பி ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு.
12: என்ன பண்ணிட்டு?
13: பையன் வந்து இந்த ஸ்கூல்லதான் 4வது 4வது
12: படிக்கிறேன். 4வது வகுப்பு
13: 4வது வகுப்பு படிக்கிறாரு.
12: இப்ப காரைக்கால் பண்பலையில ஊர் உருவ நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எப்படி
13: ரொம்ப சந்தோஷம் தான். எதிர்பார்க்கல, செஞ்சு கொடுத்தது ரொம்ப நன்றி.
12: எனக்காவது வந்து பண்பலையில பேசணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு.
13: ஆசை இருந்திருக்கு. சமயத்துல இந்த போன்ல கூட பாப்பா லைன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. பேசினது ரொம்ப சந்தோஷமா

0: இப்ப அந்த வாய்ப்புக்காக தான் நேரம் வந்து அந்த குறைய தீர்த்து வைக்கிறத காரைக்கால் பண்பலை பண்ணிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப நன்றி, உணர்றீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு, உணர்றோம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சொல்றோம்.
0: அடுத்து ஒரு பெரிய தோழி நின்றுட்டு இருக்காங்க, பள்ளிக்கு அருகில தானே வந்தோம், எங்களையும் கொஞ்சம் பாத்துட்டு போங்க அப்படின்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. பூவையாரா?
2: பூவையா,
0: நல்ல வேகமா பேசுங்க. சூர்யாப்சா?
2: சூர்யாப்சி.
0: சரி, அதுக்கு மேல பேர் வெளியில வரல. என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: இரண்டாம் வகுப்பா? எந்த பள்ளியிலம்மா? உதவி தொடக்க பள்ளியா? சரி, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? ஏன் உங்களை பிடிக்கும்?
2: நல்லா சொல்லி கொடுப்பாங்க,
0: நல்லா ஃப்ரெண்டா இருப்பாங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுமா?
2: கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சா? யாரு கண்ணு கட்டிப்பாங்க, யாரு கண்ணு கட்டாம நீங்க ஓடி போய் பிடிச்சுவாங்க? நீங்க கண்ணு கட்டிப்பீங்களா? சரி, கண்ணை கட்டிட்டு எதுல போய் முடிச்சுப்பீங்க? போயிருக்கீங்களா அந்த மாதிரி? இருக்கு, அதெல்லாம் கேட்டு ஏன் சார் இப்போ தொந்தரவு பண்ணுறீங்க? பள்ளியோட விட்டு சேர்த்த போய் படுக்கலான்னு பார்த்தா வழியில மறைச்சு வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, எதிர்காலத்தில் நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டாக்டர்.
0: டாக்டர், ஆஹா, மருத்துவராகி என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி பேசுற உனக்கெல்லாம் உதட்டிலே ஊசி போடணும் அப்படின்றீங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தொழில் நிக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
2: சுபாஸ்ரீ.
0: சுபாஸ்ரீ, என்ன படிக்கிறீங்கம்மா?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, 5th வகுப்பு. உங்களுக்கு பிடித்த விளையாட்டு பொழுதுபோக்கு என்ன?
2: படிக்கிறது.
0: விளையாட்டு ஆக்கிட்டீங்களா?
2: வரைகிறது. கதை பிடிக்கிறது.
0: நல்லா வரைவீங்களா? ஓவியம் வரைவீங்களா? சரி, ஓவிய போட்டியெல்லாம் கலந்துருக்கீங்களா?
2: இப்ப கலந்துருக்கேன்.
0: இப்ப கலந்துருக்கீங்க? ஆண்டு விழா வரப்போதா? கலை திருவிழாவில. ஆஹா, இதுக்கு முன்னாடி கலை திருவிழா கலந்துருக்கீங்களா?
2: கலந்துருக்கேன்.
0: கலந்து ஓவிய போட்டி பரிசு வாங்கிருக்கீங்களா?
2: ஓவிய போட்டியில.
0: வேற எதுல வாங்கினீங்க?
2: வேற பேச்சு போட்டி.
0: பேச்சு போட்டி. என்ன என்ன தலைப்புல பேசுனீங்க?
2: பசுமையும் பாரம்பரியமும்.
0: பசுமையும் பாரம்பரியமும். உங்க பகுதி முழுக்க பசுமையா இருக்கிறதுனால இந்த பாரம்பரியத்தை காக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோட பேசிருப்பீங்களா? எங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ரெண்டு வரி பேச முடியுமா? அதெல்லாம் மறந்து போச்சு சார், இனிமேதான் நாங்க புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்றீங்க. ரூபாஸ்ரீயோட எதிர்கால இலக்கு என்னவா?
2: டாக்டர் ஆகணும்.
0: நீங்களும் மருத்துவர் தான். ஏன் எல்லா மருத்துவர் மீது அவ்வளவு ஆசைப்படுறீங்க? என்ன விஷயம்? யார் சொன்னா? அப்பா சொன்னாங்களா, அம்மா சொன்னாங்க?
2: எனக்கு ஆசை.
0: உங்களுக்கு தான் ஆசை. சரி, வீட்டுல யார் சொல்ல? நீங்க அப்பா சொல்லமா அம்மா சொல்ல? அப்பா சொல்லமா? ஏன் கேக்குறப்ப எல்லாம் சாக்லேட் வாங்க காசு கொடுப்பாங்க தானே? ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. இல்ல, காரைக்கால் பண்பலை 100 முந்தில் ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக அடுத்து நம்ம இணைகிற நேயர், உங்க பேர் சொல்லு.
3: ரவி சார். ரவி.
0: ரவி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயம்.
0: விவசாயம். விவசாயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: மாந்தோப்பு.
0: மாந்தோப்புல. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாமர தொழில் தான். இந்த வருடம் என்ன மாமர வகை வந்து அதிகமா காய்ச்சல்?
3: ருமேனி.
0: ருமேனி. எத்தனை மரங்கள் வச்சிருக்கீங்க?
3: ஒரு 100 மரம்.
0: 100 மரங்கள் இருக்கு. பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
3: தண்ணி பாய்ச்சல். இந்த மாதிரி உரம்
0: எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப காரைக்கால் பண்பலையில நேரலை நிகழ்ச்சியில பேசிட்டீங்க, எப்படி உணர்றீங்க?
3: ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா
0: மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம் சந்திச்சதுல. ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: நேர்களே, இன்றைய ஒருமுறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடிய ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நேரலையா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் செல்லலாம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 அழகான இனிய மாலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிற ஒருவரும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி நேரலையா உலா வந்துட்டு இருக்கேன். நம்முடைய நேர்கள் ரொம்ப கலகலப்பா சுறுசுறுப்பா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து ஒரு நண்பர் அவரை சந்திக்க போறோம். ஏற்கனவே பல நேரலை நிகழ்ச்சியில அறிமுகமான நேயர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். கையில ஒரு புல்லாங்குழல் இசையோடு நின்றுட்டு இருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க.
2: நானா சுப்பிரமணியன், நாகக்குடையான்.
1: சுப்பிரமணியன், நாகக்குடையான். ஏற்கனவே நம்ம அச்சாணி நிகழ்ச்சி வந்துருந்தீங்க.
2: ஆமா, பண்ணிருக்கேன், நிகழ்ச்சி பண்ணிருக்கேன். காரைக்கால் எப்பவும் நிகழ்ச்சியை கேட்கிற அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இயற்கையான நிகழ்ச்சி. ஒவ்வொரு மனசுலயும் பல அழுத்தங்கள் இருக்கிறதுனால இது வகை வகையா வானொலி வேண்டும் போது வைக்கலாம்னு பழையதுலயே ஒரு
1: வகை வகையா வானொலி வேண்டும் போது வைக்கலாம்,
2: விரும்பி எதை கேட்கலாம் அப்படின்னு இருக்கு. அது இன்னும் நிறைய இருக்கு. இல்ல இல்ல, அது பாரதிதாசன் எழுதினது.
1: சரி,
2: அது நான் படிச்ச பாட புத்தகத்துல இருக்கு. அது மாதிரிக்கே இது வந்து நல்ல நிகழ்ச்சி. எல்லாருமே கேட்டா அந்த மன அழுத்தம் எல்லாம் குறையும். நோய் தீர்க்கும் மருந்துன்னு கூட சொல்லலாம். இயற்கையான இசைகளை நம்ம காதால கேட்கும் பொழுது அது ரொம்ப நம்ம மனசுக்கு ஒரு இன்பத்தை.
1: நீங்க எப்பயில இருந்து வானொலி கேட்க ஆரம்பிச்சீங்க?
2: நான் கேக்குறேன்னா சின்ன புள்ளில இருந்து கேக்குறேன்.
1: ஓஹோ,
2: நான் வந்து அறிமுகம் எனக்கு ஒரு நிதானம் தெரிஞ்சதுன்னு கேக்குறதுன்னா வானொலி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வானொலி கேட்டு வானொலி போடுற பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி வெளிநாடு போனேன், அங்கேயும் அது வானொலின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 15 இருந்து நான் சொந்தமா பாட்டு எழுதி பாட்டதெல்லாம் இருக்கு. பூக்கள் 1000 போட்டாலும் யூடியூப்லயே இருக்கு.
1: சொந்தமா பாட்டெல்லாம்
2: எழுதியிருக்கேன். அது 4 வச்சு கூட பண்ணியிருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப கையில புல்லாங்குழல் வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க?
2: இது கத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த இளையராஜா சாங் சின்ன கண்ணன் அழைக்கிறேன்
1: பிடிக்குமா?
2: பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
1: இளையராஜா பாடல ரொம்ப பிடிச்ச பாட்டு.
2: பிடிச்ச பாட்டு
1: என்ன பாட்டு?
2: சின்ன கண்ணன்
1: அழைக்கிறான். கிருஷ்ணா பாடின பாட்டு.
2: என்னால முடிஞ்ச வரலையும் அந்த குழல்ல
1: வாசிக்கிறேன்.
2: எந்த குறைகளா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தரும் இயற்கையான உடம்பு இருக்கணும்னா கீரை வகைகளை உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் மீன் அன்றே பிடிச்சு அன்றே சாப்பிடுவது அவங்க உடம்புக்கு இயற்கையாக இருக்கும். மற்றது நம்ம வாசிக்கிறது.
1: சரி, வாசிங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா இரண்டு தலைமுறை

0: நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
9: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
10: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு நேர்கள் பேசிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம்.
1: இந்த இடைவெளிக்கு முன்பு வந்து ஒரு நண்பர் நாம சந்திச்சிருந்தோம், சுப்பிரமணியன். அவர் ஏற்கனவே ஒரு நிறைய வானொலியை பத்தி சொல்லிட்டு நான் ஒரு பாடல் புல்லாங்குழல வாசிக்கிறேன் அப்படின்னாரு. நமக்கு விளம்பரத்திற்கான நேரம் இருந்ததால் வந்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி மீண்டும் அவருடைய அந்த புல்லாங்குழல் இசையை கேட்க நம்ம தயாரா இருக்கோம். சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற பாட்டை தான் வாசிக்க தயாரா இருந்தாரு. வாசிக்கலாம் ஐயா, நீங்க

0: ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன கண்ணன் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, ஆனா வந்துட்டாரு. உங்களுடைய புள்ளாங்குழல் எத்தியில மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எவ்வளவு காலமா வாசிச்சிட்டு இருக்கீங்க?
1: இது கொஞ்சம் காலம் வாசிக்கிறேன். எனக்கு சரியான மெசேஜ் பண்ண ஒரு கத்து கொடுத்த ஆள் இல்ல,
0: நீங்க எல்லாம்
1: கட்டமாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
0: அதனாலதான் அதுல ப்ராப்பரா எங்களால கொண்டு வர முடியல,
1: கொண்டு வர முடியல.
0: எங்கே போயிட்டு எங்கே வந்து கடைசியா அதை மட்டும் கொடுத்துட்டீங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. காரைக்கால் பண்பலையோடு எப்பொழுதும் இணைஞ்சிருக்கிறீங்க, அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. மிக்க நன்றி, உங்களை தேடி வந்து அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: செல்லும் சூப்பர்வைஸ் சார்.
0: நாகர்கோவில் சூப்பர்வைஸ் அது என்ன சூப்பர்வைஸ்
2: சூப்பர்வைஸ் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம்
0: சார். என்ன மாதிரி கலை நிகழ்ச்சிகள்?
2: நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி.
0: நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன நாட்டுப்புற கலைனா, எதுல வந்து அதிகமா ஈடுபாடு செலுத்திருக்கீங்க?
2: பரதநாட்டியம், ஒரு 20 சாமிகள், பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், ஒரு 20 சாமிகள் வழிபட்டுக்கலாம். இந்த கொரியல பொம்மைகள்லாம் ஒரு 7-8 வகையில பொம்மைகள் இருக்கு. அது இப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைய.
0: எத்தனை கலைஞர்கள் உங்க குழுக்கள்ல இருக்காங்க?
2: 20 பேர் வேலை பாக்குறேன்
0: சார். 20 பேர் வேடமிட்டு அணிந்த அந்த நாட்டுப்புற கலை. நீங்க அதிகபட்சமா வெளியூர்களுக்கு போய் நிறைய நாட்டுப்புற கலை பண்ணது எந்த ஊர்?
2: நிறைய மதுரை சைடு பண்ணிருக்கேன். இப்ப முத்துப்பேட்டை போயிட்டு வந்தேன், அப்புறம் திருவாரூர், அப்புறம் கடலூர் எல்லாம் போயிட்டு இப்ப கிளம்பி போயிட்டு
0: இருந்தோம்.
2: தொடர்ந்து இந்த ஆடி மாதம் ஃபுல்லா கண்மிழிப்பு தான் சார்.
0: ஆடி மாதம் அம்மன் கோவில் திருவிழாக்கள் நிறைய
2: நிறைய இருந்துச்சு. நிறைய மனசு திருப்தியா இந்த வருஷம் நிகழ்ச்சி நிறைய பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு கலைஞர்களுக்கும் நிறைய மனசு திருப்தியோட
0: இந்த பல்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரைட்டிஸ் அது என்னென்னலாம் வச்சிருக்கீங்க?
2: நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். பாத்தீங்கன்னா காமெடிகள்ல இருந்து தற்காலிகமா 14 முகம் காளி இப்ப வாங்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த முந்தா நாள் கூட தோப்பூர் பிரதம கோயிலுக்கு
0: பண்ணிட்டு வந்திருக்கு.
2: மிக சிறப்பு.
0: சரி, எப்படி அந்த நாட்டுப்புற கலை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அப்பாட்ட இருந்து வந்தது?
2: ஆமா சார், நான் அப்பா நாடகம் நடத்திட்டு இருப்பாரு. நான் இதுல என்ன சேர்த்து சொல்லிட்டு நான் போவேன், என்ன தத்தி விட்டுருவாரு. இதுல
0: படிக்கணும் அப்படிங்கிறது
2: என்னன்னு தெரியல, தத்தி விட்டுருவாரு. அதனுடைய செயல் தான் இந்த தூண்டுகோல் தான் சார். அந்த அளவுக்கு இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்க காரணமே
0: மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா கலைத்துறை என்பது மன அழுத்தத்தை எல்லாம் வந்து விளக்கக்கூடிய ஒரு நல்ல துறையில இருக்கிறீங்க. எவ்வளவு காலகட்டமா இருக்கீங்க?
2: 24 வருஷம்.
0: 24 வருடம். எத்தனை கலைஞர்களை உருவாக்கி இருக்கு?
2: அது நிறைய சார், ஒரு 1000 கணக்கான பேர்னு சொல்லணும்.
0: இப்ப இந்த வேதாரணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க? நாட்டுப்புற கலைஞர்கள்
2: ஒரு 10,000 கலைஞர்கள் இருப்பாங்க
0: ஆரம்ப காலகட்டத்தில்.
2: 10,000 கலைஞர்கள் இருப்பாங்க.
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஒரு நாட்டுப்புற கலைஞரா செல்வத்தை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரைக்கால் பண்பலையினுடைய ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம், எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க ஊர்ல ஆட்சியில நிகழ்ச்சின்னு சொல்லும் ரொம்ப ஓடி ஓடியா
0: இருந்து
2: ஆர்வத்தோட.
0: மகிழ்ச்சி, நன்றி செல்வம்.
2: நன்றி, நன்றி சார்.
0: அடுத்து ஒரு ஐயாவை நம்ம சந்திக்க போறோம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க
3: சார். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீதர் சார். நான் வந்து சமூக ஆர்வலர், இயற்கை ஆர்வலர். பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி தோட்டம், இந்த மாதிரி இயற்கையில நம்ம என்னென்ன செய்யணும், மரம் வளர்க்கறது, செடி கொடி எல்லாமே இயற்கையான காய்கறிகள், அனைத்து உணவுப் பொருட்களும் உற்பத்தி பண்ணி நானும் சாப்பிட்டு இருக்கேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். என்னாலும் முடிஞ்சது பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள், பழச்செடிகள் இது மாதிரி எல்லாமே வாங்கி அவங்களுக்கு கொடுத்து
0: இந்த பூமியே, அதுவும் உங்க பகுதி நாகக்குடையானே முழுவதும் இயற்கை சார்ந்த கிராமமா தான் இருக்கு. அதுல இயற்கை அப்படிங்கறத ஏன் செயற்கை புகுந்துருச்சான்னு?
3: செயற்கை புகுந்துருச்சுன்னு இந்த ஏரியாவில எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப இந்த ஏரியா விட்டு அவுட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் நாம கூடுமான வரைக்கும் எல்லாருமே இயற்கைக்கு தான் இன்னைக்கு பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
0: இயற்கை குறித்து ஒரு விழிப்புணர்வை இப்ப கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு.
3: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா நம்ம வந்து இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இயற்கை உணவு, அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கையான உணவுகள் சாப்பிட்டோம். இப்ப அரிசியோ இல்ல மத்த பழங்களோ காய்கறிகள் எது சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நேச்சுரல் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு உள்ள கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த நேச்சுரல் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுதான் ஒண்ணு. அதனால
0: அந்த இயற்கை மீது ஆர்வம் போவதற்கு உங்களுக்கு யாரு தூண்டுகோளா இருந்தாங்க, இல்ல உந்துதல் எதுவா இருக்கு?
3: இதுல பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து எங்க பாட்டி வீட்டுல இருக்கிறப்ப வந்து எங்க மாமா பையன் இது மாதிரி அவங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து இப்ப எங்க சித்தி அவங்க எல்லாம் வந்து சின்ன பிள்ளையில விதை போடுறது சரி இது சம்பந்தமா ஒரு ஆர்வமா பண்ணாங்க. அதுல இருந்து எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா நான் செய்யறத பாத்துட்டு என்னுடைய பசங்க, இப்ப ஒரு பையன் வந்து 8th படிக்கிறாப்புல, இன்னொரு பையன் பாத்தீங்கன்னாக்கா 5th படி

0: இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவங்களும் இந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் செய்யறத பார்த்து அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க சார். ஓகே சார்,
1: இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டு இருக்கீங்க, ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்க தேடி வந்திருக்கோம், எப்படி உணர்றீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் எஃப்எம்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற நினைச்சிட்டு இருந்தேன் நானு, ஆனா கிடைக்கல. ஆனா வந்து எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அதனால உங்களுக்கும் இந்த பண்பலைக்கும் நன்றிகள் நிறைய சொல்ல விரும்புறேன். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு சின்ன பதிவு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இன்றைய சூழ்நிலை வந்து நிறைய விபத்துகள் நிறைய நடக்குது. காரணம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நேரத்துல வந்து நாங்க சைக்கிள் ஓட்டுறப்பே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சாம் கிளாஸ்க்கு மேல படிக்கிறப்ப சைக்கிளே கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து கீர் வண்டி பைக் எடுத்துட்டு போறாங்க. ஒரு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வயசு கூட கிடையாது. அதனால இன்னைக்கு உள்ள கண்டிஷன்ல வந்து நிறைய விபத்துகள் நிறைய நடக்குது. அதனால பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவுரைகள் சொல்லி அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, அதாவது நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஹெல்மெட் போடணும், இப்படி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார்.
1: நல்ல ஒரு விழிப்புணர்வு செய்தியை சொல்லி இருக்கிறீங்க. அதாவது ஒரு எதிர்கால தலைமுறை இப்படி இருக்கணுங்கிறத சுட்டி காட்டியதற்கு காரைக்கால் பண்பலை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு காலம்
1: தொடர்ந்து நாங்கள் சந்திக்கிறோம், அடுத்த சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது.
0: ஓகே,
1: நன்றி,
0: வாய்ப்பு நன்றி.
1: ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐயாவை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஜெகநாதன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: உடம்பு சரியில்லாமல் சார், வயசு 27. உடம்பு சரியில்லை.
1: ஓஹோ,
2: பறவைக்கு
1: போகுது. ஆனா பறவையில முழுவதும் இந்த வேளாண் பகுதியில தான் நிறைய காய்கறி
2: உற்பத்தி பண்றாங்க நிறைய. அங்க போய் வியாபாரம் பண்ணுவோம்.
1: 77 வயதுல இந்த உழைச்சிட்டே இருக்கணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு? காலையில எழுந்திருச்சு,
2: வேலையை
1: பார்ப்பீங்க. இப்போதைக்கு என்ன வச்சிருக்கீங்க வீட்டுல?
2: இப்ப கீரை.
1: கீரை விட்டுருங்க. என்ன கீரை?
2: முளைக்கீரை.
1: ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, ஒரு கட்டி எவ்வளவு வித்துட்டு இருக்கீங்க இப்போ?
2: கட்டு இங்க 15 ரூபாய்.
1: இங்க 15? பறவைக்கு போனா?
2: பறவைக்கு போனா
1: 20. ஒரு 5 ரூபா கூட இருக்கும்.
2: செலவு இருக்குல்ல?
1: செலவு இருக்கு. அதெல்லாம் சேர்த்து எத்தனை மணிக்கு எடுத்துட்டு போவீங்க பறவைக்கு?
2: நைட்டு ஒரு 11 மணிக்கு அங்க போகணும்.
1: அங்க போவீங்க?
2: இப்படி ஆனா 3 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க.
1: என்ன
2: பண்ணிருந்தீங்க? ஐயப்பா உன்னை என்னால் மறக்க முடியுமா, மறந்தும் இருந்து என்னால் இருக்க முடியுமா, கார்த்திகை மாதத்தையே மறக்க முடியுமா, கண்ணுசாமியானதையும் மறக்க முடியுமா.
1: எங்களுக்கும் உங்களுடைய பாடலை மறக்க முடியாது. ரொம்ப அருமையா பாடிக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நிறைய ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: நேரம் இப்போ 4:47 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையா ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்காக நேரலையில் வந்து நம்மளோட அறிவிப்பாளர் எம் கே அன்பழகன் அவங்க தான் போயிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு மீண்டும் செல்லலாம் நேயர்களே.
3: ஆமா லாவண்யா, கிட்டத்தட்ட ஒரு 46 நம்ம எப்படி கடந்து போச்சு அப்படின்னு தெரியல. நாகக்குடியான் நேயர்கள் வந்து ரொம்ப கலகலப்பா பரபரப்பாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்றைய மாலை நிகழ்ச்சியை கலகலப்பாக்குவதற்காக ஊரும் ஒரு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஞாயிற்று சந்தை அடி, அதாவது நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையிலிருந்து நேரலையா அவ்வளவு வந்துட்டு இருக்குது. அடுத்து ஒரு ஐயாவை நம்ம சந்திக்க போறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
4: முத்துகிருஷ்ணன்.
3: ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கு?
4: டெய்லர்.
3: ஓஹோ, எப்படி போயிட்டு இருக்கு?
4: பரவாயில்ல.
3: தையல் கலைஞர்கள்னாலே வானொலியோடு தான் இருப்பீங்க, எப்பொழுதும் கேட்டுட்டு இருப்பீங்க. சரி, இப்ப எப்படி போயிட்டு இருக்கீங்க?
4: நார்மலா போயிட்டு
3: இருக்கேன். ஐயாவை பார்த்தா மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்கீங்க, எப்படி இயக்குறீங்க?
4: கரண்ட் மிஷின்.
3: இப்போ எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க?
4: நான் வந்து

0: 16 வருஷம் திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால இப்ப 3 வருஷமா ஊர்ல வந்து கடை வச்சுட்டு இருக்கேன்.
1: திருப்பூர்ல அங்கேயும் அந்த தொழில்
0: தான் பாருங்க.
1: இப்ப ஒரு வயதுக்கு மேல அங்க இருக்க முடியாது அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: இப்ப இங்க எப்படி போயிட்டு இருக்கு?
0: இங்க நார்மலா போயிட்டு இருக்கேன். லேடிஸ் இருக்கு, ஜாக்கெட் ப்ளவுஸ் இந்த மாதிரி
1: நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட ஸ்பெஷல்னா என்ன? எது எது வந்து அதிகமா விரும்பி தைக்க வருவாங்க? ரெடிமேட் அப்படின்னு சொல்ற மாதிரி உடனே பண்ணிடுறது.
0: ஆமா, ஃபினிஷிங் இருக்குன்னா சரி, அதை ஃபுல் ஃபினிஷ் பண்ணனா பெடல்ல உட்காந்து தச்சுக்கலாம்.
1: உங்களுக்கு யாராவது துணை ஆட்கள் வச்சிருக்கீங்களா?
0: இல்ல இல்ல, நான் ஒரே ஆள்.
1: எல்லாமே நீங்க தான் ஆளினால் அழகராஜான்னு
0: சொல்லிடலாம். நம்ம வேலைக்கு வந்துட்டு வாங்கி வர்றது, அந்த அளவுக்கு கொடுத்துக்கறது.
1: இப்போ இது கிராமப்புறம் அப்படிங்கறதுனால வந்து நகரத்துக்கும் கிராமப்புறத்துக்குமான விலைவாசி, அந்த ஒரு சட்டைக்கான விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும் இல்லையா? இப்ப நாகப்பட்டினத்துல வாங்குற அமௌண்ட்டை விட இங்க நீங்க கொஞ்சம் கம்மியா வாங்குறதுக்கான வாய்ப்பு
0: அப்படிங்களா? ஆமா, இப்ப ப்ரௌஸுக்குலாம் அங்க வந்து இப்ப 200 ரூபா வாங்குறாங்கன்னா நாங்க 150 ரூபா வாங்குவோம்.
1: 50 ரூபா குறைச்சா?
0: ஆமா,
1: வேற வழி இல்ல. இந்த கிராமத்தை
0: வேற வழி இல்ல.
1: சரி, இப்ப நாகக்குடையான் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பு அப்படின்னா நீங்க பார்த்த வகையில என்ன சொல்லு?
0: இங்க வந்து பொதுவாக ரொம்ப அமைதியான மக்கள். அடிதடி பிரச்சனை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேலை எல்லாம்
1: இருக்காது.
0: நல்ல ஒரு ஆரோக்கியமான கிராமம்.
1: கிராமம், எல்லோரும் சகோதரத்தோட இருப்பாங்க. சரி, இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
0: உற்சாகமா
1: பண்பலையில பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா?
0: அங்க திருப்பூர்ல இருக்கும்போது அடிக்கடி எடுப்பாங்க, நான் பேசுவோம்.
1: ஓ, இங்க தொடர்பு கொண்டிருக்கிறீங்க.
0: ஆமா,
1: தான் முடியல
0: முடியல. ஆமா, சரி,
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு நண்பரை நாம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பாக்யராஜ் சார்.
1: பாக்யராஜ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
1: காரைக்கால் பண்பலையினுடைய நேயர்.
2: ஆமா சார், கத்திரிப்புறத்துலேருந்து வந்திருக்கேன்.
1: கத்திரிப்புறம், இங்க இருந்து கத்திரிப்புறம் எவ்வளவு தூரம்?
2: 2 கிலோமீட்டர்.
1: 2 கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கீங்க?
2: ஆமா, காரைக்கால் பண்பலை பார்க்கறதுக்காண்டி, உங்களையும் பார்க்கறதுக்காண்டி ஓடி ஓடி வந்தேன்.
1: ஓடி ஓடி வந்தீங்களா? சரி, ஓடி ஓடி வரும்போது கீழே எங்கேயும் தடுமாறி விழுந்துடலையே?
2: அது எப்படி? பண்பலையோட சிந்தனையில தானே வர்றோம்,
1: அதனால எப்படியாவது பேசணும்.
2: பேசணும்.
1: இன்றைக்கு பாட்டெல்லாம் கேட்டீங்களா? அதாவது
2: லைன் தான் கெடுக்க மாட்டீங்களா? புதிய நேருக்கு வாய்ப்பு கொடுங்கிறீங்க, அதனால நாங்க புதிய நேருக்கு
1: வழி விட்டுருக்கீங்க.
2: ஆமா,
1: மிக மகிழ்ச்சியா இருங்க நீங்க சொல்றதை கேட்கும்போது. ஏன்னா அறிமுக நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா?
2: வாரத்துக்கு ஒரு திப்பம் வந்தா போதும் நினைச்சுக்கிட்டு.
1: சரிங்க, பண்பலையோட பண்பலை எல்லாம் எந்த வயதுல கேட்க ஆரம்பிச்சு?
2: நான் வந்து 1998 இருந்து கேக்குறேன். இப்போ எங்கிட்ட அப்ப ரேடியோ இல்ல, ஒரு கடையில இருக்கோம், போய் சாயந்தர நேரம் உட்காந்து பாட்டு கேக்குறது. அது மாதிரி
1: பாக்யராஜனுடைய பிரதான வேலை என்ன இங்க ஊரை பொறுத்த வரைக்கும்? என்ன வேலை பாத்துட்டு?
2: நான் ஒரு மட்டன் சிக்கன் சென்டர்
1: வச்சிருக்கேன். ஓ, அதையா தொழில் தானே?
2: ஆமா,
1: மட்டன் சிக்கன் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஆடி மாசம்
1: கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.
2: ஆமா, இப்ப கடை சாத்தி போட்டு தான் இங்க வந்திருக்கேன்.
1: ஓ, எனக்கு கம்மியா இருக்கிறதுனால வந்திருக்கேன். நல்லா பிஸியா இருந்தா வர மாட்டேன்.
2: வரமா, இப்படியா நீங்க வேதாரண்ய ஏரியாவில எங்க போட்டாலும் வந்துடும்
1: வந்துருவீங்க.
2: காரைக்கால் பண்பதில் பேசணும்னு நெத்து எப்ப கேட்டு தூங்கி தூங்குறப்ப கேட்டவனா உடனே அங்க கிளம்ப முடியாது.
1: மகிழ்ச்சி பாக்யராஜ், உங்களை சந்திச்சதுல
2: உங்களையும் பாக்கணும்.
1: இவ்வளவு தூரம் வந்து கடந்து வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சதுலயே காரைக்கால் பண்பலை உங்களை போன்ற நேர்களை கொடுத்து வைத்திருக்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
2: நன்றி சார்.
1: அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
1: செல்வ பாரதி, உங்களுக்கும் தேத்தாக்குடிக்கும் இந்த ஊருக்கு எவ்வளவு தூரம்?
3: ஒரு 5 கிலோமீட்டர்
1: கடந்து வந்திருக்கிறீங்க.
3: ஆமா,
1: அறிவிப்பு கேட்ட உடனே ஓடி வந்தாச்சு.
3: கண்டிப்பா.
1: சரிங்க, இன்னைக்கு இந்த பகுதி நாகக்குடையான பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பகுதின்னு நினைக்கிறேன்?
3: இது வந்து ஒரு இயற்கை எழில் குங்கிய ஒரு கிராமம் தான். அதிகமான மாமரங்கள் எல்லாம் இருக்கு, எல்லா வகையான மரங்களுமே இருக்கு. தென்னை மரம், மாமரம், அதிகமா மாங்காய் உற்பத்திங்கிறது இங்க நிறைய இருக்கு. ஒரு பசுமையான பகுதி தான் இது.
1: இப்ப உங்க ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இடப்பட்டு பார்த்தா
3: கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே பக்கத்து ஊர் தானே, எல்லாம் சமமா தான் இருக்கு.
1: எங்க ஊர்ல
3: ஒன்னும் மாற்றங்கள்லாம் இல்ல.
1: அப்ப இதே மாமரம் உங்க ஊர்லயும் இருக்கும்?
3: கண்டிப்பா, நிச்சயமா இருக்கு.
4: இருந்தாலும் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும்.
3: ஆமா இங்க கொஞ்சம்

0: சந்தோஷமா இருக்கு. ஆனா
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி சுடபாரதி உங்களை சந்திச்சதுல. பண்பலை நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தான் சொல்லணும்,
1: நன்றி தான் சொல்லணும்.
0: அது அடுத்து வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து காரைக்கால் பண்பலை வந்ததற்கு நேயர்கள் சார்பாக நன்றி வானொலிக்கு தெரிவிச்சுக்கிறோம்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி செல்வ பாரதி. நேர்களை ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசதங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்களே ஊர் முறவும் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
1: ஆமா லாவண்யா, கிட்டத்தட்ட ஒரு நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு மணி நேரம் வந்து காரைக்கால் பண்பலையோடு நேர்கள் நகக்கூடா நேர்களுடைய அந்த கலந்து பேசிய உரையாடிய விதம் வந்து நம்ம கடந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு பயனுள்ள மணி துளிகளா கடந்திருக்குது. அது நிறைவா ஒரு நேயரை நாம இப்ப சந்திக்க போறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
2: கனிகாசலம்.
1: கனிகாசலம் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பொது நூலகத்துல ஒர்க் பண்றேன்.
1: ஆஹா, உங்களை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். வாங்க, பொது நூலகர் எப்படி இருக்கு இந்த வாசிப்பினுடைய தன்மை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையிட்ட இருந்து?
2: இந்த இளைய தலைமுறையிட்ட வந்து இன்னைக்கு வாசிப்பு திறன் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. என்ன காரணம்னாக்கா, இந்த மீடியா போய் பார்த்துக்கிறான தவிர வாசிக்கிறதுல உள்ள நேசிப்பு வந்து கிடைக்காது.
1: கைபேசியினுடைய தாக்கம்னு சொல்ல
2: தாக்கம் நிச்சயமா அதை மீண்டும் மீண்டும் இப்போ வந்து நம்ம வந்து அதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம அந்த பார்வை காட்சிகள்லாம் வந்து நம்மளை வந்து பெருமையா ஒன்று எடுத்துட்டு போகாது. இந்த பழைய வாசிக்கிறதோட நேசி

0: வாய்ப்பு வந்து மிகச்சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய இடத்தை அடையறதுக்குனாக்கா நூலும் போயிட்டே இருக்கணும், எல்லோரும் புக் படிச்சுட்டே இருக்கணும்.
1: ஒரு மூலகரம் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனாலும் கூட நீங்க காலதாமதமா வந்ததுனால நிறைய இருக்குது. இந்த இளைய தலைமுறைக்கு இந்த வாசிப்பு தன்மையை கொண்டு போகணும்னா என்ன ஒரு ஆலோசனை இருக்கு?
0: இல்ல இல்ல, இன்னைக்கு என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட்டு தான் கொண்டு போனேன். ஏன்னா இன்னைக்கு பழைய நபர்கள்லாம் வந்து பாதிக்கிறது வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு இப்போ அதை கொண்டு போய் எல்லாரும் நூலகத்தை கழிச்சிட்டு போய் அந்த அதுக்கான இது முன்னெடுப்பு யார் செய்யணும்னாக்கா ஆசிரியர்கள் செய்யணும்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நன்றி ஐயா. நேர்களை, இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 ஊர் ஒரு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தையில இருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த நாகக்குடையான் நேயர்களுக்கும், சுற்று வட்டார பகுதியிலிருந்து வருகை தந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த காரைக்கால் பண்பலையினுடைய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி, காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக என்னோடு உதவி அறிவிப்பாளர் சகோதரி லாவண்யாவோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
2: நன்றி சார்.

0: இந்த காரைக்கால் பண்பலையினுடைய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் ஊர்வலம் நிகழ்ச்சிக்காக என்னோடு உதவி அறிவிப்பாளர் சகோதரி லாவண்யாவோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: நன்றி சார். பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும் நான் ஆர்ஜே லாவண்யா. மாலை நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நமது அறிவிப்பாளர் லதா மேடம் வந்திருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி. எழுந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% அதாவது அந்த சில நேரங்களில் நீங்க வீட்டு சுமைக்காக கோவப்படுற நேரத்தில் அவங்களும் கோவப்படுவாங்களா, அமைதியா
3: போயிருவாங்க?
2: எதுவும் சாதிக்கணுங்கிற எண்ணம் எதுவும் இருக்குங்களா? இல்ல உங்க மனைவிக்கு, உங்களுக்காக கஷ்டப்படுற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா?
3: வீடு கட்டி,
2: வீடு கட்டி நிறையா சூப்பருங்க. சரி, பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க?
3: ரெண்டு
2: பிள்ளைங்களா? பேர் சொல்லுங்களேன்.
3: பன்னீர்செல்வம்
2: சார், உங்களுக்கு எது பிடிச்சவன பாத்து சொல்லுங்களேன்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு விரும்பி வாங்கி இருக்கீங்களா?
4: இல்ல இல்ல, அதை விற்கவும் அதை வச்சு குடும்ப செலவு ஓட்டம்
3: அவ்வளவுதான். வேற ஏதாவது நகையெல்லாம் கேட்டு வாங்கிருக்கீங்களா? இல்லையா?
4: இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே வாங்கவே கிடையாது.
3: அந்த பவுன் பத்திரமா வச்சுக்கிறீங்க? சரி, அந்த பவுனை வந்து கொடுங்க, கொஞ்சம் செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு உங்க வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்களா?
4: அதெல்லாம் கொடுத்தாலும் நான் வாங்கிப்போம். செலவுக்கு மட்டும் அதை வச்சு வச்சு செலவு பண்ணிக்கிறது. அவன் மூட்டு மூட்டு அவன் தான் வச்சிருக்கான்.
3: உங்களுக்கு கண்ணு போட்ட பிறகு எத்தனை லிட்டு கறக்குங்க? காலை மாலை ரெண்டு
4: காலையில நாலு கறக்கும், மூணு.
3: ஏதாச்சும் சினிமா பாட்டு வேணுமா உங்களுக்கு?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: சார் வணக்கம்.
3: பாஸ்கர் சீர்காழி
2: பாசாசனமா வந்துட்டு இருக்கீங்க, என்ன வேலை பாத்துக்கிறீங்க?

0: காதல் கல்யாணம் ஒரு வீட்டுல அரேஞ்ச் பண்ணி வீட்டுல பெரியவங்க நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றது ரெண்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த காதல் கல்யாணத்தை மேல ஆசை இருக்குமா உண்டா, இல்ல இந்த மாதிரி பெரியவங்க பார்த்து பண்றது?
1: பெரியவங்க பார்த்து பண்றது.
0: நீங்க சின்ன வயசுல அந்த காதல் அனுபவம் இல்லையா? சரி சரி.
1: ஒன்னு பேர் பூங்கலி.
0: பூங்குழலியா? அவங்க கல்யாணம் ஆன புதுசுல அவங்கள வந்து கல்யாணத்துக்கு பிறகு நீங்க என்னென்ன ஊருக்கெல்லாம் அழைச்சிட்டு போனீங்க
1: அவங்கள? மதுரை மீனாட்சி கோயில், திருச்சி உச்சிப்புழா கோயில், சமயபுரம்,
0: என்ன விரும்பி
1: கேட்டிருக்காங்க?
0: சரி, நீங்க கேட்டு விருப்பமா மாமாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க நீங்க கேட்காம செஞ்சிருக்காங்களா?
1: அது கேட்காம செஞ்சிருக்காங்க.
0: சரி, செஞ்சிருக்காங்க. உங்க பையன் பேருங்க?
1: இதே மாதிரி அசோக்குமார்.
0: அசோக்குமாரா? அவர் வேலைக்கு அனுப்பி அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஃபேமிலி ஆக்கி விடணும். அதான் உங்களை எதாச்சும் பாட்டு வேணுமா?

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷ்.
3: இதமான மாலை இசைமீட்டும் வேலை நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் அலையோசை. அலையோசையில் முதல்வரும் பாடல் ராமன் அப்துல்லா படத்திற்கான பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நில்லடி என்றது உள் மனது,
8: அலையோசையில் காலமெல்லாம் காத்திருப்பேன்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதநன் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ச்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
11: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
12: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. இதமான மாலை நேரத்தில் இசையை மீட்டுச் சென்றது அலையோசை.

நேரம் 5:30. அந்தி வேளையில் இறை தேடலில் பக்தி பரவசமாய் ஒளி உலா வர காத்திருக்கிறது பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், சக்தியின் திருவிழா.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
2: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை NEET, IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் NEET அகாடமி,
3: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: சிறப்பு நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

மயிலாடுதுறை. மயிலாடுதுறை என்பது தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். இது நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் 38வது புதிய மாவட்டமாக டிசம்பர் 2020 முதல் தனி மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு முன்னர் இந்நகரம் மாயவரம், அதாவது மாயூரம் என்று அழைக்கப்பட்டது.

ஆம் நேர்களே, சக்தியின் திருவிழாவில் இன்று ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது உலக சித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று மயிலாடுதுறை வண்டிக்கார திரு மாரியம்மன் கோவில். மயிலாடுதுறை பெயர் மற்றும் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ற விவரத்தை நம்ம சொன்னோம் இல்லையா,

மயிலாடுதுறை மாவட்டத்தில் வண்டிக்கார திரு மாரியம்மன் கோவில் என்பது அப்பகுதி மக்களால் மிகுந்த பக்தியுடன் வணங்கப்படும் ஒரு அம்மன் ஸ்தலமாகும். கிராமிய வழிபாட்டு மரபுப்படி உருக்கமான இக்கோயில் அப்பகுதி மக்களின் துயரங்களை நீக்கி வளம் சேர்க்கும் சக்தி ஸ்தலமாக விளங்குகிறது. மாரியம்மன் என்றாலே அருள்தானே.

கிராமிய வழிபாட்டு மரபுப்படி உருவான இக்கோயிலில் அதன் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள மாரியம்மன் உக்கிரமும் கருணையும் நிறைந்தவராக பக்தர்களுக்கு அருள்வளித்து வருகிறார். இங்கிருக்கும் மாரியம்மன் முகத்தை பார்த்தாலே அருள் பெறும். அந்த அழகு முகத்தில் ஆயிரம் செய்திகள் நம் முன் வந்து நிற்கும். அந்த அளவிற்கு அழகின் உருவமாக காட்சியளிக்கிறார் இந்த மாரியம்மன். இந்த மாரியம்மன் அருள் பெற மூலவருக்கு தினசரி பூஜைகளும் செவ்வாய்க்கிழமைகளில், பெரும்பாலான வெள்ளிக்கிழமைகளில் மிக சிறப்பான வழிபாட்டு முறைகளும் அங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பண்டிகைகள் பொதுவாக ஆடி மாதம் மற்றும் பங்குனி மாதங்களில் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன.

இந்த மாரியம்மன் திருக்கோயிலில் தீமிதி உற்சவம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். சிலர் வரப்போகும் தங்களின் வரவிற்காக இந்த தீமிதி திருவிழாவையும் நடத்துகின்றனர். பூச்சொரிதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான முறையில் இங்கு நடைபெறுகிறது. அம்மனுக்கு பூக்கள் சாற்றி பக்தர்களை தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுமாறு அத்தெய்வத்தை வேண்டி வணங்கி நிற்கின்றனர் பக்தி பரவசத்தோடு.

ஆம் நேர்களே, இந்த மாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து கூழ் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஊர் கோடி ஒற்றுமையாக இவ்விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். பக்தியின் பரவசத்தில் திளைத்து நிற்கின்றனர் பக்தர்கள்.

ஏழைகளின் தாயாக, தெய்வமாக, தேவியாக வழிபடுவது. இந்த மயிலாடுதுறை வண்டிக்கார தெருவில் வசித்து வரும் மாரியம்மன் கோவில் மாரியம்மனைத்தான். மாரியம்மன் திருப்புகழ் பாடிக்கொண்டே நாம் மாரியம்மனை தரிசித்து வருவோம் நேர்களே.

சக்தியின் திருவிழாவில் ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் மயிலாடுதுறை மாவட்ட வண்டிக்கார தெரு மாரியம்மன் கோவில்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது சக்தியின் திருவிழா.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே, பக்தி பரவசத்தில்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: பேரளம் சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
2: 6th to 8th வரை NEET, IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
1: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
2: மற்றும் நீட் அகாடமி,
1: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: பக்தி ஒளியில் அடுத்ததாக இயேசுவை போற்றி.

0: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: சக்தியின் வடிவமாக நபியை போற்றி பாடல்.

0: காலை வேளையில் இறை தேடலில் பக்தி பரவசமாய் இதுவரை ஒளி உலா வந்தது பேரளம் ஸ்ரீ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் கோ ஜுவல்லஸின் சக்தியின் திருவிழா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
2: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை NEET, IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பன்னிசை கேட்கலாம். சுன்ன வெண்ணிராணி என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள்.

0: shed 388 points to close at 78,154. The Nifty lost 112 points to settle at 24,472. And in Canadian Open tennis, 19 seed Luciano Daddari of Italy will face 28 seed Brandon Nakashima of the US in the men's singles quarterfinals tonight. In the other quarterfinals, Spain's 20th seed Rafael Jordar will take on 18 seed Arthur Fields of France later tonight. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி புதுச்சேரி எண்ணெய் VCR கொசுநோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது முறையே மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆகியோர் இம்மசோதாக்களை அவையில் கொண்டு வந்தனர். அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற முதலாவது மசோதாவிலும், தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க 2வது மசோதாவிலும் வகை செய்யப்பட்டுள்ளது. மசோதாக்கள் நிறைவேற்றிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று மாநிலங்களவையிலும் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. காலை அமர்வில் வீட்டு வசதி, போக்குவரத்து, கலாச்சாரம், சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தனர். மாணவர் போராட்டம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தயார் என அரசு உறுதியளித்த பின்னரும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே விவாதங்களை தவிர்ப்பதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நாடாளுமன்ற வளாகத்திலேயே பேரணி ஒன்றை நடத்தியது. கூட்டணி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர். ஆளும் கூட்டணி தலைவர்களுக்கு இடையிலான வாராந்திர மங்கள் மிலன் கூட்டத்தை தொடர்ந்து இப்பேரணி நடைபெற்றது. மங்கள் மிலன் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மூவர்ண கொடிகளை அசைத்த வண்ணம் கலந்து கொண்டனர். பிரதமரின் பயிர் காப்பீடு, PM கிசான் போன்ற திட்டங்கள் மூலமான நேரடி ரொக்க மானிய உதவிகளை ஒருங்கிணைந்த முறையில் விவசாயிகள் பெற ஏதுவாக நாட்டில் இதுவரை 10,33,00,000 விவசாயிகளுக்கு பிரத்யேக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். நடப்பு பருவமழை மற்றும் எல் நினோ நிலவரங்களால் வேளாண் துறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை இந்திய வானிலை ஆய்வுத்துறையுடன் இணைந்து மத்திய அரசு தொடர்ச்சியான முறையில் கண்காணித்து வருவதாக மக்களவையில் மற்றொரு கேள்விக்கான பதிலில் திரு ராம்நாத் தாக்கூர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: எல் நினோ நிலவரங்களை கருத்தில் கொண்டு 15 மாநிலங்களில் சராசரிக்கும் குறைவான அளவில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் 342 மாவட்டங்களுக்கு அவசர கால வேளாண் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நிலைமைகளை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்ள ஏதுவாக தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மூலம் நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு வேளாண் அறிவியல் கழகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாநிலங்களின் நடவு தேவைகளுக்கு ஏற்ற அளவில் விதைகள் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். நீர்நிலைகளில் தற்போதுள்ள நீரை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை தயாரிக்கவும் விவசாயிகளிடையே திறம்பட்ட நீர்ப்பாசன முறைகளை ஊக்குவிக்கவும் மத்திய நீர்வள ஆணையம் மாநிலங்கள்

0: அறிவுறுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் நாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயன்பெற்றுள்ளதாகவும் சுமார் 28,000 கோடி ரூபாய் மானியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். சூரியகர் திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு நடப்பு நிதியாண்டில் 22,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டத்தினால் இவ்வாண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சூரிய விசை மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் 14.65 GW அளவிற்கு அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதை படிவம் அல்லாத எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை 2030 ஆண்டிற்குள் 500 GW உயர்த்தும் இலக்கையட்ட இதனால் ஏதுவாகும் என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜெம் இணையதளத்தின் 10 ஆண்டுகால வளர்ச்சி குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஜெம் இணையதளத்தினால் கடந்த 10 ஆண்டுகளில் சிறு நிறுவனங்கள் வர்த்தகம் புரிவது எளிதாகி இருப்பதுடன் குறிப்பாக பெண் தொழில் முனைவோரின் அதிகார பங்கேற்பும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதை எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. போதைப் பொருட்களை ஒழிப்பதில் சிறப்பான முறையில் செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக செயல்படும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கொசு மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் புதுச்சேரியில் செயல்படும் எண்ணெய் விசிஆர் ஆராய்ச்சிக் கழகத்தில் அதன் செயல்பாடுகள் குறித்து 9 முதல் 12 வகுப்பு வரையுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் அடங்கிய கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளுடனான நேரடி தொடர்பு மூலம் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தி இத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்தும் எடுத்து கூறுவதே இதன் நோக்கம் என்று கொசுநோய் ஆராய்ச்சிக் கழக விஞ்ஞானி டாக்டர் தனலட்சுமி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில்,
2: we are targeting 9th to 12th standard students konja biomedical research side um avangalukku interest varanundradukaga namma vandu indha program start pannirukku ICMR. It's open to all students. Namma like 9th to 12 endha student vena avanga parents kuda kuda varalam or schools la irundhu varalam. So inga neenga rendu naal vandu 10 to 4 namma labs la paakalam. Inga pandra ella activities um scientists um technicians um இங்க இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் ரிசர்ச், மருத்துவ ஆராய்ச்சி பத்தி நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். புதுசா அடிஷனலா என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸையும் வெக்டர் போன் டிசீசஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்ற டாபிக்ல எக்ஸிபிஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம்.
1: புதுச்சேரியில் செவாலியே செலான நாயக்கர் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ உள்ளிட்ட முதுகலை படிப்புகளில் 2 கட்ட கலந்தாய்வு நடைமுறைகளுக்கு பின்னர் காலியாக உள்ள இடங்களுக்கான மாப் ஆஃப் கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் உடனடி மாணவர் சேர்க்கைக்கான இந்த இறுதிக்கட்ட கலந்தாய்வில் கலந்து

0: கொள்ளலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் முன்கூட்டியே தங்களின் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி புதுச்சேரி NIVCR கொசுநோய் ஆராய்ச்சி கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரம் தர மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடல் நலம், வாழ்க்கை நலம், மனித பண்பு, இந்த மூணையும் இணைத்து ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த பாட்டுல கடைசியா ஒரு வரி வரும் பாருங்க, அதுதான் அந்த பாடலோட உயிர். முதல் மூன்று வரியும் நான்காவதா வர்ற வரிக்கும் இடையில என்னது, நம்ம உடம்பு அதுவே நமக்கு பாட சொல்லுதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு பத்தி ஏற்கனவே என்ன கத்து வச்சிருக்கிறோம், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லி கற்றுக்கோம். ஆனா இந்த உடம்புல எது எப்படி இருக்கும், இப்படி நம்ம பாத்துக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அழகா இயற்கையோடு இணைத்து இந்த உடம்பு சொல்றாங்க. என்னது, இயற்கையை பாக்குறோம். ஒரு பூ, அந்த பூ பார்த்தோன்னே அந்த பூ அழகா இருக்குது, நேரா மலரணும்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு கரும்பு பாக்குறோம், அந்த கரும்பு எப்படி குச்சி குச்சா நேரா இருக்கு, நேரா இருக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஒரு மரம் நிமிர்ந்து நிக்கணும்னு பாக்குறோம், ஏன்னா நேரா இருக்கிறதா ஒழுங்கா இருக்கிறதா அழகுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயற்கை அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, கூடுதலா ஒரு செய்தியை சொல்லுது. கவிஞர் பூவை பாக்குறார், அந்த அரும்பு சற்று வளைஞ்சிருக்குது ஆனாலும் அதோட மனம் மாறதில்ல. கரும்பு பாக்குறார், அந்த கரும்பு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கு ஆனாலும் அது சாரி இனிப்பே இருக்கு. அடுத்து இரும்ப பாக்குறார், அது வளைஞ்சு கிடக்குது, அதை அடிச்சு அருவாளா கொக்கியா கருவியா மாத்தலாம். ஆனா மனிதனுடைய நரம்பு அது இருக்க வேண்டிய அளவில் இல்லாம மாறி போனிச்சுன்னா பயன்படுமான்னு கேக்குற. அரும்பு கோனிடில் அதன் மனம் குன்றுமோ, கரும்பு கோனிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோனிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோனிடில் நாம் அதற்கு என்ன செய்வோம். இந்த மூன்று ஓமைகளையும் நமக்கு ஒரு பெரிய உண்மைக்கு அழைச்சிட்டு போதுங்க. என்னது, அரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, கரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, ஆனா நரம்பு கொன்னா. இங்க நரம்புங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை மட்டும் சொல்லலைங்க, வாழ்க்கையோட ஒழுங்க சொல்லுது. இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டா மற்ற எல்லா சிறப்புகளும் பாதிக்கப்படுங்க. செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனா உடம்பு ஒத்துழைக்கலன்னா அந்த மிச்சம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது இல்ல. அதனாலதான் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகில நம்ம நிறையவற்றை சேமிக்கிறோம், பணம் சேமிக்கிறோம், பொருள் சேமிக்கிறோம், ஆனா உடல் நலத்தை சேமிக்க மறந்துடுறோமே. சரியான உணவு, போதுமான உறக்கம், ஒழுங்கான உடற்பயிற்சி, அமைதியான மனநிலை, இதுதான் வாழ்க்கையோட உண்மையான செல்வங்கள்.

0: சொல்றாங்க. கேள்வியின் மனம் குறையல, கரும்பின் இனிப்பு குறையல, இரும்போட வலிமை குறையல, ஆனா மனோட நரம்பு பாதிக்கப்பட்டா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியே குறைஞ்சு போயிடுதுல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில நம்ம உயரங்களை தேடுறதோட உடல் நலத்தையும் தேடணும். ஏன்னா உடல் நலமாக இருந்தால்தான் உயிர் உற்சாகமாக இருக்கும். உயிர் உற்சாகமாக இருந்தால்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது.
3: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தரும் மயிலாடுதுறை.
4: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இனி நேயர்கள் கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இதைத் தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புத்தூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் இசைத்தூரிகை, 7:35 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணிகள் நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்கள், அரியலூர் மாவட்டம் தேவமங்கலம் கிராமம் ஆர் வினோத்தவுடன் நேர்முகம், 8:00 காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 காற்றில் வரும் கானம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 உங்கள் கடை நாகப்பட்டினம் வழங்கும் என் சொல்லாமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 காங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள பற்ற நிகழ்ச்சிகள் பற்றியது. லைட் ஹவுஸ் தொடர்பு இருப்பது சென்னை அஞ்சல்,

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்ப பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை

0: நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக் கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்கள் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பு

0: பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன் வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேரம் 6:41.
7: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரிப்பண்பலை 100.3. நேரம் 6:41. இனி கேட்கலாம்.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: தரமான தார்பைகள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்பைகள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: மெரவின் நிகழ்ச்சியின் விளம்பரதர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
13: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
14: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
14: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
15: காரை பண்பலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உணவும் உயிரும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாருடைய ஆசையும் என்னங்க, 100 வயசு வரைக்கும் வாழணும், ஆரோக்கியமா வாழணும். இதுதான் நம்ம எல்லோருடைய ஆசையும். ஆசை தான் உலக இயக்கத்தின் உந்துகோல். அதனால் எல்லோரும் ஆசைப்படலாம். ஆசை அமிர்தம், பேராசை அழகால விஷம். அதனால் இந்த 100 வயசு வரைக்கும் நம்ம வாழணும்னா நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆயுள் நீட்டிப்பு, இது மூணுமே வேணும். இதில் வந்து உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. உயிருக்கு அடிப்படை உடல், உடலுக்கு அடிப்படை உணவும் உடற்பயிற்சியும். அதனால் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதனால் நம்ம எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற தெளிவு இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிவிகித உணவு அப்படின்றது. சரிவிகித உணவு அப்படின்றது கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து மூணும் சரிவிகிதத்தில் இருக்கணும். கார்போஹைட்ரேட் 50-60%, கொழுப்புச்சத்து 20

0: 30% புரதச்சத்து வந்து 10-15% இருக்கணும். இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பழம் காய்கறி கீரைகள் இதெல்லாம் வந்து ஒரு 50%, 25% கோதுமை கேவரு கம்பு தினை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவும், 25% பருப்பு வகைகள் மீன் முட்டை சிக்கன் மட்டன் அந்த மாதிரி உள்ள புரதச்சத்துகளும் இருக்கணும். இதோட ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது வந்து சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவு இருக்குது, உணர்வுபூர்வமான சரிவிகித உணவு. இந்த உணவை கொடுக்கணும், இதோட சேர்த்து அவங்களுக்கு அன்பு அக்கறை அரவணைப்பு இந்த மூணுத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா முதியர்ந்த வயசில் அவங்கள வந்து பல சமயங்களில் பல இடங்களில் நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவும் கொடுக்கணும், அதோட சேர்த்து அன்பு அரவணைப்பையும் சேர்த்து கொடுக்கணும். கொடுக்குற உணவை அன்போடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் அதை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வாங்க, நம்மளை வந்து நல்லா வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணும். நேரம் தவறாத உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட சேர்த்து உணவு வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கு சமமாக வந்து உடற்பயிற்சி முக்கியம். அதனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி, ஒரு 1.5 மணி நேரம் வந்து நடை, இது ரொம்ப முக்கியம். 7 மணி நேரம் தூக்கம், 7 மணி நேரம் தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக நம்மளோட வாழ்நாள் 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மனம் வீசும் காற்றலை மதுரம் சொட்டும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் மனதில் இசையால் வண்ணம் திட்ட வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: இன்றைய இசை துறையை வண்ணங்களோடு சேர்த்து ஆடுகளத்தையும் ஆடவிருக்கிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேக் டெக்ஸ்டல் நியூஸ் ஷேக்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேக் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல்லாமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மெலிமின் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து

0: கேட்பது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசந்தலில் மளிகைப் பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றைய இசை தூரிகை நிகழ்ச்சியில வண்ண வண்ண பாடல்களோட சேர்த்து ஆடுகளமும் ஆடப்போகுது. மாமன்னன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் தேசிய அளவிலான ஓபன் சிலம்பம் போட்டி புதுச்சேரியில் நடந்தது. தமிழகம் உட்பட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு பெற செய்தனர். இதில் சென்னை அமைந்தக்கரையைச் சேர்ந்த சுவாமி விவேகானந்தா சிலம்புக்கூடம் டிரஸ்ட் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் சிலம்பத்தை சுழற்சி எதிரிகளை சமாளித்த மாணவர்களில் 13 பேர் முதல் இடம் பிடித்தனர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மனவிசும் கற்றலையும் மதுரம் சொட்டும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இசை தூரிகை. இசை தூரிகையில் ஆடுகளம். சர்வதேச மாஸ்டர்ஸ் கால்பந்து போட்டி சமீபத்தில் பெங்களூரில் நடந்தது. இதில் தென்னாப்பிரிக்கா அணி முதல் இடம் பிடித்தது, கோப்பையை வென்றது. இடமிருந்து வலம் கோப்பையை வென்ற தென்னாப்பிரிக்க அணியில் வீரர்கள் ராய் மற்றும் ஹென்ரியுடன் கர்நாடகா கால்பந்து சங்க தலைவர் ஹரீஷ் மற்றும் சர்வதேச மாஸ்டர்ஸ் கால்பந்து போட்டி தலைவர் குணசேகரன் அவர்கள் பங்கு பெற்று மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சியில் சிறப்புற செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிசி ஸ்கூல்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
10: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நேர்களுக்கு காரைக்கால் பியசா தங்கமாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பியசா தங்கமாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இசை தூரிகை. இசை தூரிகையில் ஆடுகள செய்திகள். இன்றைய முக்கிய விளையாட்டு செய்திகளில் ஒன்றாக, TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரை பந்தர்ஸ் அணி சேலம் ஸ்பான்சர்ஸை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றி.

0: வெற்றியை பதிவு செய்தது. திருப்பூருக்கு எதிரான போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் சேப்பாக்க சூப்பர் கிங்ஸ் அணியில் சிறப்பாக விளையாடியதும் முதன்மையாக இடம்பெற்றது.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது வண்ண வண்ண இசையால் வருடிச் சென்றது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
6: வணக்கம், ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் இராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது.

0: பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடனுதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
2: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும்.
1: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
3: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
1: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000 மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 எடுத்தது. பின்னர் 183 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: இந்த திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: 7:25 நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால். 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுப்பாக்கா, இன்னைக்காச்சும் கேப்பீங்களா மாட்டீங்களா?
7: இன்னைக்கு என்ன நடந்தாலும் அக்காட்ட கேக்கறது கேக்கறதுதான்.
6: இப்படிதான் சொல்லுவீங்க, அக்காவை பார்த்துட்டு வேற கதையோ ஏதாவது பேசிட்டு வந்துருவீங்க.
7: இதோ இப்ப வந்து பாரு, நான் கேக்கறனா இல்லையான்னு.
8: என்ன கேக்கணும், யார கேக்கணும்?
7: உங்களதான் கேக்கணும், உங்ககிட்டதான் கேக்கணும்.
8: என்னத்த?
6: அதாவது ரேவதி அக்கா,
7: இரு இரு பொங்கொடி, நீ இழுத்து இப்படி கேக்கறதுக்குள்ள நேரம் ஆயிடும். நானே கேக்குறேன்.
8: சுபா, எனக்கு இப்ப கோபம் வந்துடும்.
7: கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்கக்கா. அது ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் நர்சரிக்கு போய் எருவை ஒன்னா தானே வாங்கிட்டு வந்தோம்.
8: ஆமாம், ஒன்னா தான் போனோம், ஒன்னா தான் வாங்கிட்டு வந்தோம்.
6: பிறகு எப்படிக்கா, உங்கள் வீட்டில் மட்டும் நல்லா பூக்குது, சுபாக்கா வீட்டில் துளிர் வந்ததோடு இருக்குது.
8: எது?
7: அதான்க்கா மல்லிகை செடி.
8: ஏன், வாங்கிட்டு வந்த உரத்தை போட்டல?
7: போட்டனே, அதனால தானே கேட்குறேன்.
8: எப்படி போட்ட?
7: எப்படி போட்டனா? நீங்கள் எப்படி போட்டீங்க?
8: வாங்கிட்டு வந்த மூட்டையை ஓரமா ஒரு நிழல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு போட்டேன்.
7: அப்ப அத நீங்க காய வைக்கலையா? காய வச்சாதானே நல்லா இருக்கும்.
6: என்னது, காய வச்சிங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த உரத்த?
8: நல்லா கேளு பொங்கொடி. சுபாவ, நுண்ணுயிர் உரத்தை வாங்கிட்டு வந்து யாராச்சும் வெயில்ல வச்சு காய வைப்பாங்களா?
7: அது இல்லக்கா, பொதுவா உரத்தை வெயில்ல காய வச்சு போட்டா வீரியமா இருக்குமோன்னு நினைச்சேன்.
8: சுபா, என்ன சுபா இது? அது நுண்ணுயிர் உரம். அதிகப்படியான வெயில்ல வச்சா உயிர்கள்லாம் எங்கிருந்து வாழும்? வெயில் படாம குளிர்ச்சியா உள்ள இடமா பார்த்து, ஈரக்காத்து படுற இடமா பார்த்து வைக்கணும். அப்பதானே நுண்ணுயிர் பெருக்கும் நிறைய இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப அந்த உரத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா வச்சிருக்கியா?
7: கால்வாசிதான்க்கா செடிக்கு போட்டிருக்கேன், பாக்கி முக்கால்வாசி காய வச்சதோட இருக்குக்கா.
8: சரிதான், அத நீ இனிமே போட்டா என்ன, போடாட்டி என்ன?
7: என்னக்கா இப்படி சொல்றீங்க?
6: சுப்பாக்கா, இந்த மாதிரி நுண்ணுயிர் உரம்லாம் வாங்குற பையிலேயே எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலான்னு தெளிவா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்தி முடிச்சிடணும். அப்படி பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான்.
8: அது நல்லா சொல்லு பூங்கொடி. சுபாக்கு, சுபா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே நான் சொல்றேன், கேட்டுக்கோ.
7: சொல்லுங்கக்கா, சேர்த்தே கேட்டுக்கிறேன்.
8: இப்போ நம்ம விதை நிறத்திலாம் செய்யறோம் பாரு, அப்ப கூட இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை இறுதியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ. ஏன், விதைகள்லாம் உரங்களோட ஒட்டி வளர்றதுக்கு நல்லா ஏதுவா இருக்கும்.
7: ஓஹோ,
8: ஆனா அத கூட உச்சி வெயில் காலத்துல செய்யக்கூடாது. வெயில் வர்றதுக்கு முன்னாடியோ, அதான் அதிகால பொழுதுலயோ, இல்ல வெயில் அடங்கின பிறகோ செய்யறதுதான் சால சிறந்தது.
7: இத நீங்க நான் வாங்கின அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம்லக்கா. இது தெரியாம ஒரு மூட்டை உயிர் உரத்தை வீணாக்கிட்டனே.
6: என்னதான் படிச்சீங்களோ சுபாக்கா, ரேவதி அக்காவுக்கு தெரிஞ்ச விவரம் கூட உங்களுக்கு தெரியல.
7: இத பத்தி நடத்தினப்ப லீவு போட்டுட்டோம் குடி.
6: சுபாக்கா, இந்த மாதிரி இந்த உயிர் உரம்னா என்ன, இந்த உயிர் உரத்தோட நன்மைகள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத மாதிரி நீங்க வீணடிக்க மாட்டீங்க.
7: எங்க, உனக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல.
6: உயிர் உரங்கிறது இயற்கை உரத்தோட ஒரு அங்கங்கா. இதுல பாக்டீரியாவும் பூஞ்சையும் பயன்படுத்தி தான் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த உயிர் உரத்தையே தயாரிப்பாங்க. இது மண்ணுல போய் இதோட சேர்த்து இன்னும் பல உயிர்களை பெருக்கி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு முக்கிய

0: காரணமா இருக்கும்க்கா.
1: சுபா, நீ லீவ் போட்ட அன்னைக்கு பூங்கொடி கவனமா கிளாஸுக்கு போய் கேட்டிருந்திருக்கு போல.
2: ரேவதியக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பூங்குடிய விட நான் சீனியர்.
1: இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சீரிஸ் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா,
3: பென்ஷன்,

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: என்ன சுபாக்கா, வெளியில மழை, கையில சூடா மல்லாட்ட, உங்க காட்டுலதான் மழை பெய்யுது.
2: காட்டுலயா, ரோட்லதானே பெய்யுது.
1: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அந்த மல்லாட்டைய கொஞ்சம் குடுங்க என்கிட்ட.
2: இந்தா பூங்கொடி, நானே சாப்பிட முடியலையே, எங்கடா பூங்கொடியை காணும்னு தேன்ன.
1: ஓ, இதா விஷயமா? உங்களால சாப்பிட முடியலன்னா என்ன தேடி இருக்கீங்க அப்போ?
2: அப்படிலாம் இல்ல பூங்கொடி, இந்தா சாப்பிடு. சரி சரி பூங்கொடி, ரேடியோ பக்கத்துல தானே இருக்க, அந்த வானொலியின் சத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள்.
1: ஏன் திடீரென்று சுபாக்கா?
2: இன்னைக்கு நிலக்கடலை விதை உற்பத்திய பத்தியா? அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலத்துல இருந்து ஆர் வினோத் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களா?
1: ஓ, நிகழ்ச்சியிலயும் நிலக்கடலை, கையிலயும் கடலை. சரி வாங்க, நிகழ்ச்சியை கேப்போம்.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
4: எனது பெயர் வினோத். தேவாமங்கலம் கிராமம், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம், நிலக்கடலை விதை உற்பத்தி விவசாயி.
3: எத்தனை ஆண்டுகளாக நீங்க இந்த விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த நிலக்கடலை?
4: நிலக்கடலை விவசாயம் வந்து பிறந்ததிலிருந்து நிலக்கடலை விவசாயம் தான் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் தீவிரமா
3: பகுதியில் அதிகமா நிலக்கடலை.
4: நிலக்கடலை
3: ரகங்கள்
4: இங்க வந்து ஆரம்பத்துல நாங்க வந்து செயலர் போட்டிருக்கிறோம். சகப்பு பட்டாணின்னு ரகம் போட்டிருக்கிறோம், கட்டக்கல்ல போட்டிருக்கிறோம். இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு 5 இயர்ஸா ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறேன். 5 இயர்ஸா பண்ணும் போது இப்ப கட்டக்கடல் அதிகமா பண்றாங்க. இருந்தாலும் நான் விருத்தாளம் 8 ஒரு முறை வந்து விருத்தாளம் கேவிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறேன், விதை உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா GJ9 சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து விதை உற்பத்தி பண்ணி ஜெயங்கொண்டம் யூனியன் ஆபீஸ் சொல்லி சொல்றேன், அதுல கொடுத்திருக்கிற ஒரு முறை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க கேவிக்கு 2 முறை கொடுத்திருக்கிறேன். இடையில விவசாயிகள் கேட்டா டைரக்டா கொடுப்பேன் மேடம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ விருத்தாளம் பத்தம் போட்டிருக்கேன். இப்போ வந்து
3: ஐயா, இப்போ நீங்க ஆரம்ப காலத்துல நிலக்கடலை பயிர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அப்பல இருந்து நீங்க இந்த விதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல
4: இல்ல, ரீசன் 5 இயர்ஸா தான் விதை உற்பத்தி பண்றோம்.
3: விதை உற்பத்தி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்தது?
4: விதை உற்பத்தி பண்றது வந்து இப்ப நார்மலா நம்ம விவசாயம் பண்ணும் போது சொன்னீங்கன்னா அது வந்து ஒண்ணு, அது பருப்பா அடிச்சு நம்ம ஒருங்கிணைந்த பண்ணைய கூடத்துல கொண்டு விற்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது வந்து கடலையாவ டைரக்டா எதுவும் சுத்தம் பண்ணாம கொடுத்தோம்னா அதுல நமக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் 1000 ரூபீஸ் வித்தியாசம் இருக்கும். விதை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது நம்ம ஒரு 42-41 kg பேக் கொடுக்கும் போது நமக்கு 4000 ஒரு கிலோ வந்து 125 ரூபீஸ் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதுவே சாதாரணமா வெறுமனே கல்லையா விற்கும் போது ஒரு 80 ரூபீஸ் தான் நமக்கு கிடைக்கும். சோ விதை உற்பத்தி பண்ணும் போது நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். விவசாயிகளுக்கும் புது புது ரகம் கொடுத்து அந்த ரகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு விஷயத்துக்காக விதை உற்பத்தி நாங்க தேர்வு. விதை உற்பத்திக்காக ஒரு 1 இயர் பேக் வந்து நாங்க கிளாஸ் அட்டன் பண்ணோம் இங்க வந்து கேவிக்கேல. அது எப்படி எல்லாம் விதை தேர்வு பண்றது, விதையை வந்து நேர்த்தி எப்படி பண்றது, அதை எப்படி பக்கத்துல லேண்ட்ல

0: எந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து விதை உற்பத்தி பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். விதை உற்பத்தியில நமக்கு நல்ல லாபமாவும் கிடைக்கும்.
1: இப்ப எல்லா பருவத்திலயுமே விதை உற்பத்தி பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி நிலமும் இருக்கணும்.
0: ஆமா,
1: இப்போ உங்க வயல்ல என்ன மண் ரகம் இருக்கு?
0: நம்ம வந்து மணல் நிலம் தான். மணல் நிலம், செம்மண் பூமி, ரெண்டு வகையான நிலம் நம்மகிட்ட இருக்குது. கொஞ்சம் நிலத்தோட மண் தரத்துக்கு தரம் கொஞ்சம் வித்தியாசப்படும், மகசூல் வந்து வித்தியாசப்படும். ஆக்சுவலா வந்து செம்மண்ல கொஞ்சம் நல்லா கிடைக்கும், மணல் சாரியில கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அவரேஜா வந்து 35 பேக்ல இருந்து ஒரு 40-45 பேக் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கடலை 5 ஏக்கர் போட்டிருந்தேன், 565,000 ரூபாய் வெறுமனே விதை உற்பத்தி இல்லாம விற்கும் போது அந்த விதை உற்பத்தினா இன்னும் 7 லேக்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1 லேக் மேல நமக்கு கிடைக்கும் வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா. அது நம்ம வந்து எல்லா வகையிலும் லாபம் தான். விதை உற்பத்தி பண்ணி கொடுத்தது மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்து அடிச்சு ஒரு எண்ணெய் உற்பத்தி பண்றதோ இல்லை டைரக்டா வந்து வேற எதுவும் பண்றதோ அது நமக்கு லாபம் கிடைக்கும். விதை உற்பத்தி பண்றது நல்ல லாபகரமான ஒரு தொழில். விவசாயிகளுக்கும் கொடுத்து அவங்க அந்த விதையை வந்து உற்பத்தி பண்றதுல அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்.
1: ஐயா, இப்ப நீங்க முன்பு சொன்ன ரகங்களை மட்டும்தான் நீங்க உற்பத்தி பண்ணிட்டு வரீங்களா இல்ல எல்லா ரகங்களும்?
0: புதுசா ஏதாவது ரகம் வரும்போது அதை நாங்க வந்து கிடைச்சதுன்னா அதை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். கேவிகே மூலயமா வித்தாலம் கேவிகே கான்டாக்ட் வச்சிருக்கிறேன், இங்கே வந்து கேவிகே வச்சிருக்கிறேன், ஜெயங்கொண்டம் யூனியன் ஆபீஸ் கான்டாக்ட் இருக்குது. புது ரகம் ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம விதை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம டிமாண்ட் நிறைய இருக்கும் அந்த ரகத்துக்கு வந்து. புது ரகம் கிடைக்கும் மாட்டு உறவு கொடுக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் பாத்தீங்கன்னா அடி உரமா டிஏபி பொட்டாஷ் இதையெல்லாம் நம்மளுடைய அக்ரி ஆலோசகர் மூலமா நம்ம கொடுத்துருவோம். 15 days once வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா புழு கட்டுப்பாடு, நோய் மேலாண்மை இதையெல்லாம் கரெக்டா பண்ணுவோம். அதே எல்லாமே கேவிகையோட தொடர்பு கொண்டு நிலக்கடலை ரிச் இதையெல்லாம் நம்ம கொடுப்போம். கரெக்டா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சொந்த போர்வெல் தண்ணி இருக்கு, வீக்லி ஒன்ஸ் தண்ணி கொடுத்துருவோம். மழை பெஞ்சா தேவையில்லை, மழை பெய்யலன்னா வீக்லி ஒன்ஸ் அதை செடி தொகை விடாம தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியா வந்து கள்ள முத்திர ஸ்டேஜ்ல ஒரு 60 days-70 days வந்து அம்மோனியம் சல்பேட் கொடுப்போம். போது நம்மளும் நிலக்கடலை நல்லா விதை உற்பத்தி நல்லா திருச்சியா கிடைக்கும். கரெக்டா அந்த அறுவடை டைம்ல நமக்கு வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு நல்லா காய வச்சு ஆள்களை வச்சு சுத்தம் பண்ணி நல்லா நீட்டா கொடுக்கும் போது நமக்கு லாபம் கிடைக்கும். அதுல டைம்
1: ஐயா, இப்போ நிலக்கடலை ரகங்கள் இந்த ரகங்கள்ல உற்பத்தி பண்ணி தரதா சொல்லிருக்கீங்க. 5 ஏக்கர் பரப்பளவுல நீங்க இப்ப நிலக்கடலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப நிலத்தை எப்படி தயார் பண்றீங்க ஐயா? உங்க நிலக்கடலை சாகுபடி
0: நிலத்தை வந்து நம்ம தயார்படுத்துறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புல் இருந்ததுன்னா ரொட்டேட்டர் அடிச்சிருவோம். ரொட்டேட்டர் அடிச்சு
1: எத்தனை சால் அடிப்பீங்க?
0: ஒரு சால் அடிச்சா போதுமானது. கொஞ்சம் காய விட்டு அப்புறம் கொக்கி கலப்பை போட்டு பரட்டி விட்டுருவோம்.
1: அப்புறம் வந்து அஞ்சு கலப்பை
0: சொல்லி பெருசா ஆழமா உழறதுக்கு கலப்பிறகு அதையும் போட்டு விடுவோம். தேவையான அளவுக்கு உழவு நிறைய கொடுப்போம். உழவு கொடுத்துட்டு மண்ணு நல்ல பொலப்பொழப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பயிரிட போறோம். அது இடையில லாஸ்டா பயிரிடுறதுக்கு முடி, லாஸ்டா ஒரு உழவு ஓட்டுறதுக்கு முடி அந்த 6 டன் வரைக்கும் தொழு உரத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து ஒரு சால் ஓட்டிட்டு மறுபடியும் வந்து ரசாயன உரங்களை போட்டு அப்புறம் தான் வஞ்சி பிடிக்கிற மெத்தட் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்திப்பது. அது வந்து ஒரு 6 அடி அளவுக்கு இருக்கும் அகலம். அது தண்ணி விட்டு அதுல தான் தண்ணி விடுறது வந்து பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுட்டு இருக்கோம் கல்ல வந்து இங்க வந்து.
1: இப்போ நல்ல தயாரிப்பு முறை பண்ணிருக்கீங்க. தொழு உரம் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அளவுக்கு?
0: 6 டன் வரைக்கும் கொடுக்கலாம் மேடம். தொழு உரம் வந்து இருந்ததுன்னா நம்மள்ட்ட 6 டன் வரைக்கும் கொடுக்கலாம். இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டன் ஆச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னு சொன்னாக்க எங்கள்ட்ட தொழு உரம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா பலதான விதைப்பு ஒரு 20 வகையான விதைகளை வந்து நம்ம வந்து நிலத்துல விதைச்சு விட்டு ஒரு 45 நாள் அந்த பூக்கும் தருணத்துல வந்து மடக்கி உழுதோம்னா வெரி வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து மண் வந்து நமக்கு தரமா இருக்கும். அப்ப நம்ம வந்து எந்த பயிர் போட்டாலும் அது நல்லா சிறப்பா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா.
1: இப்போ நீங்க ரசாயன முறையில பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல
0: இயற்கை முறையில பண்ணலாம் மேடம்? இயற்கை முறையில அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியல மேடம். ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இயற்கை முறைங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா அது வந்து எந்த ரசாயன உரமும் பண்ண முடியாது. இயற்கை முறையில அந்த அளவுக்கு மகசூல் எடுக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா. நம்மளுடைய தேவைக்காக வேணா இயற்கையா ட்ரை பண்ணலாம். அது லாபமா எடுக்க முடியுங்கிறது இயற்கையா போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. இயற்கையா பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை தான், ஆனால் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல.
1: உங்க வருங்கால திட்டத்துல இயற்கை முறையில சாகுபடி
0: அதுவும் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். இங்க வந்து இயற்கை முறையை எப்படி பண்ணணுங்கிற கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம். பாப்போம் நமக்களுடைய தேவைக்காச்சும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதன் பிறகு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு
1: இருக்கேன். இப்ப 5 ஏக்கர்லயுமே மொத்தமாவே ஒரே இடத்துல இருக்குங்களா? 5
0: ஒரே இடத்துல தான் இருக்கு மேடம்.
1: நீங்க விதை உற்பத்தி பண்றதுக்கு அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை?
0: இப்ப விதை உற்பத்தின்னு சொன்னாக்க ஒரு ரகத்தை நம்ம தேர்வு பண்ணி போடும் போது கட்டாயம் அதுல கலப்பு விதைகள் இருக்கும். அது செடி வளரும் போதே தெரியும். அந்த செடி எடுத்துடலாம் தெரியும். அதாவது வந்து இப்போ ஒரு விருத்தாலம் 10ங்கிறது நல்லா ரகம் வளரும், உயரமா வளரும்.

0: இந்த கட்டக்கடலை மற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, தனியாவே தெரியும். அந்த கடலை நம்ம எடுத்துடலாம், ஒன்று ரெண்டு இருக்கும்போது எடுத்துடலாம். அப்போ சுத்தம் பண்ணும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது பார்த்து அதையும் எடுத்துடுறதா, முடிஞ்ச அளவுக்கு பியூரிட்டியாக தான் கொடுக்குறோம் விதை வந்து பொறுத்த அளவுக்கு. அது கட்டக்கடலைங்கிறது இப்போ நிறைய கலப்பாயிடுச்சு. அதாவது நம்ம என்னதான் நம்ம பியூரிட்டியாக பண்ணாலும் அதில் ஒன்று ரெண்டு விதைகள் ஏன்னா பூமியில் இருக்கும். முன்னாடி ஒரு ரகம் போட்டிருப்போம், இப்போ நம்ம புதுசாக ஒரு ரகம் போடும்போது பூமியில் இருக்கிற விதையை நம்ம உற்பத்தி ஆகும்போது கலப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பியூரிஃபைடாக தான் கொடுத்துட்ருக்குறோம் மேடம், விதை உற்பத்தியை பொறுத்த அளவுக்கு.
1: சரிங்க சார், நிலக்கடலையை எப்படி சார் விதைக்கிறது? அந்த இடைவெளியிலேருந்து
0: அதாவது நிலக்கடலை விதைப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு மாடு வச்சு ஏர் போட்டு போட்டுறது ரகம், அதெல்லாம் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு இப்ப களைகட்டு வச்சு ஆட்களை வச்சு போடுற ரகம் ஒரு மெத்தடு இருக்குது. இன்னொரு ஈஸி மெத்தடு ட்ரம் மெத்தட், அந்த விதை விதைப்பு இங்க மிஷின் கூட இருக்குது பாத்தீங்கன்னா,
1: ட்ரம் சீடர்.
0: ஆமா, ட்ரம் சீடர், அதை வச்சுதான் இப்ப நாங்க போட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு 5 hours தள்ளி முடிச்சிடலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது காத்தோட்டம் பயிருக்கு நல்லா கிடைக்கும், கடலையும் வந்து கீழே வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். என்ன இடைவெளி அதிகமா இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா கலை தொல்லைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டேன்னா செடி வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் களை அதிகமா அதுல இருக்காது. இதுதான் மெத்தட் மேடம்.
1: சரிங்க, ஓ இந்த நிலக்கடலை சாகுபடி களைகள் கண்டிப்பா வரும் இல்லைங்களா, களைகளை எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி மெத்தட் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப முழு ஈடுபாடு இல்லதான். பட் ஆட் செலவு குறைக்கணும்னா களைக்கொல்லி மெத்தட் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இப்ப விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா களை வெட்டுற மெத்தடும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 to 20 days ஃபர்ஸ்ட் களை வெட்டலாம். ரெண்டாவது வந்து ஒரு 40 days டைமிங்ல மண் அணைக்கிறது ஒரு மெத்தட்ல பண்றது. விதை நல்லா வந்து முற்றும் திறன் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பதர்கள் ரொம்ப அதிகமா இல்லாமல் முற்றும் திறன் இருக்கும். தண்ணி வந்து பற்றாக்குறை ஏற்படாது மெயின் விதை உற்பத்தி. நிலக்கடலை விவசாயம்னாவே ரொம்ப காய விடக்கூடாது, செடியை வந்து தொவல விடாம வீக்லி ஒன்ஸ் தண்ணி வச்சுட்டே
1: காய்ச்சல் பாய்ச்சலுமா இருக்கணும்.
0: ஆமா, வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் தேவைப்படும். கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா தாங்கக்கூடிய பூமிக்கு ஒரு 10 days ஒன்ஸ் ஆச்சும் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெத்தட்.
1: நீங்க முன்பே சொன்னீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு போர்வெல் இருக்கு அப்படின்றது. இப்ப போர்வெல் இல்லாத மத்த கிராமத்துல இருக்கிற விவசாயிகள்,
0: எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் நீர் வந்து ரொம்ப முக்கியமான, அது ஏதோ ஒரு ரூட்ல பாசன வசதி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயமே பண்ண முடியும். மானத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ணோம்னா அந்த விவசாயம் சக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு காலத்துல நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், மானம் பார்த்த பூமி தான் விவசாயம், இதெல்லாம் புஞ்சை பூமி, நஞ்சை பூமி கிடையாது. போர்வெல் வந்ததுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் பார்மனா வளர முடியுது. நாங்க ஒரு 2 acres 5 மூட்டை தான் வந்து நாங்க பருப்பு எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு அதே 2 acres 26 மூட்டை வரைக்கும் நம்ம வந்து பருப்பு எடுக்க முடியும். காரணம் நமக்கு பாசன வசதி இருக்கிறதுனாலதான். பாசனம் இல்லாம விவசாயம் வந்து சாத்தியமே கிடையாது. மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதுல எந்த சக்சஸ்ஃபுல்லும் எடுக்கவும் முடியாது. இதுதான் முக்கிய காரணம்.
1: நீர் மேலாண்மை சில கிராமங்கள்ல இருக்காது, அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கடலை சாகுபடிக்கு நீர் கண்டிப்பா இருக்கணும்.
0: எந்த விவசாயம் வந்தாலும் நீர் கட்டாயம் அவசியம். வறட்சி நில தாவரம்னா ஒன்னே ஒண்ணு யூக்கலிப்டஸ் மரம் மட்டும் தான் போதைக்கு, வேற எந்த சவுக்கு மரம் கூட இன்னைக்கு போட்டு தண்ணி இல்லாம சக்சஸ் பண்ண முடியாது அந்த சூழ்நிலை.
1: இப்ப அந்த வழியில பாசன வசதிகள் அதிகமா இப்ப வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த தொழில்நுட்பங்கள்ல ட்ரிப் இரிகேஷன் பண்ணுவாங்க,
0: ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், ஸ்பிரிங்லர் மெத்தட் எல்லாமே இருக்குது மேடம். இது எல்லாம் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுது மேடம். சொட்டு நீர் பாசனம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கடலையில பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா
1: காய்கறி பயிருக்கு மட்டும்,
0: காய்கறி பண்றதுக்கு அது மரப்பயிர் அது மாதிரி உள்ளதுக்கு. கடலையை பொறுத்த அளவுக்கு இங்க மேக்சிமம் ஃபார்மர் வந்து யூஸ் பண்றது தந்தண்ணி தான், வஞ்சி மெத்தட் தான். பொழுது தண்ணி திறந்து விட்டோம்னா அந்த கடைசிக்கு போகும்போது அடுத்த வஞ்சி அடுத்த வஞ்சின்னு பாய்ச்சிட்டு போகும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 hours தண்ணி பாயும்.
1: மேட்டு பாத்தி முறையில
0: இருக்குது. அதெல்லாம் மேன் பவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மேன் பவர் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. என்னதான் மிஷினரிஸ் வந்தாலும் கடலையை பொறுத்தளவுக்கு மேன் பவர் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது. நம்ம வந்து நிலக்கடலை பறிக்கும் போது ஆள் வச்சு பறிச்சா மட்டும்தான் அது வந்து விதைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதே மிஷினில் வந்து கல்டிவேஷன் பண்ணும்போது அது வந்து பண்ண முடியாது. விதையை வந்து நேர்த்தி பண்ணணும், விதையை நேர்த்தி பண்ணி தான் விதை போடணும். ஆக்சுவலாக வந்து விதை நேர்த்திக்கு வந்து ட்ரைகோடர்மா வெரைட்டி பண்ணலாம். ட்ரைகோடர்மா வெரைட்டி பண்ணும் போது நமக்கு வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால ரசாயனத்திலே கொடுக்குறாங்க நமக்கு வந்து கார்பன்டைசன் பவுடர் கொடுக்குறாங்க. இப்போ பிசிடின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அதை விதையில வந்து கலந்து போட்டுக்கலாம். இது போடும்போது நமக்கு அந்த இது வேரேழுகள் நோய் கட்டுப்படும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரேழுகள் நோய் நிலக்கடலை ரொம்ப சவாலான ஒரு விஷயம். வேரேழுகள் நோய் வந்துச்சுன்னா ரொம்ப மகசூல் எடுக்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா, செடி மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி வேரேழுகள் நோயை முக்கியமாக கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைகோடர்மா மறுபடியும் மண்புழு உரம் அது மாதிரி உள்ளதுல கலந்து போடலாம். அது என்ன போட்டாலும் அடுத்து ரசாயன உரம்

0: பிப்டீன் டேஸில் போடும்போது அந்த ட்ரைகோடர்மா வெளியோட பவர் இயற்கையாக பண்ணும்போது இங்கே ட்ரைகோடர்மா வெளி பண்ணலாம் பெஸ்ட்டாக. இயற்கையாக ஆனால் மகசூல் அதிகமாக எடுக்க முடியல, ஆனால் இயற்கையாக பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஆசை. அதே வந்து 15 days ஒன்ஸ் புழு கட்டுப்பாடுகள், நோய் மேலாண்மை கட்டாக அதுக்கு தேவையான அக்ரி பொட்டாசியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரேட் இதெல்லாம் வந்து கலந்து புழுக்கு வந்து சம் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அக்ரி டாக்டர்ஸ், அதை நம்ம 15 days ஒன்ஸ் கட்டாயம் அடிக்கணும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபாக்கா, நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்களை பகிர்ந்துட்டு வர அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமம் ஆர் வினோத் அவங்களோட நிகழ்ச்சியை கேக்குற மாதிரி தெரியல. நீங்க கையில வச்சுக்கிற நிலக்கடலை கவனிக்கிற மாதிரி தானே தெரியுது.
3: ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் பூங்கொடி. அவங்க அப்பா நிலக்கடலை சாகுபடியோட நிறுத்திட்டாங்க, ஆனா இவங்க நிலக்கடலை விதை உற்பத்தியே பண்றாங்க பாத்தியா. அதுவும் சும்மா இல்ல, வேளாண்மை அறிவியல் நிலையத்துல பயிற்சி எடுத்த பிறகு இந்த விதை உற்பத்தியை ஆரம்பிச்சிருக்காங்க.
2: பரவாயில்லையே, கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க போல. சுபாக்கா, இந்த விதை உற்பத்தி மூலமா இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதாம். அது மட்டும் இல்லாம நிலக்கடலை எப்படி சாகுபடி பண்ற முறையும் சொல்லிட்டு வராங்க.
3: ஆமா பூங்கொடி, அடுத்த பகுதியும் கேக்கலாமா?
2: இப்ப நோயும் வேரழுகள் நோயும்
4: வேரழுகள் நோய் வரும் இலைப்புலி. அதாவது வந்து கார்த்திகை பட்டம் வைகாசி பட்டம் ரெண்டு பட்டம் நம்ம போட்டுட்டு. கார்த்திகை பட்டத்துல முக்கியமா பிரச்சனை சவாலான வந்து இலைப்புலி நோய், அந்த டிக்கா இலை டிக்கான்னு சொல்லி அந்த நோய் வரும். இங்க சஜஷன் பண்றது தயிர், புளிச்ச தயிர் கூடுதான் மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியல. அது ஒரு 4-5 times நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் கார்த்திகை பட்டத்தில். அந்த பனி நாட்களில் வந்து அந்த இலைப்புலி நோய் ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இலைப்புலி நோயை கட்டுப்படுத்தினாதான் நம்ம வந்து ஒரு 95 days ஒரு விருத்தாலம் பார்த்து நம்ம ரகம் போடுறோம்னா 100 days வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் நல்ல வகுக்கு நமக்கு கல்ல முத்தி கிடைக்கும். அது இல்லைன்னா சரியான மருந்து அடிக்கலைன்னா அதை 95 days இலையெல்லாம் தரிஞ்சிரும், விதை சரியாக முத்தி வராது, அதை கால பதற்கலையா. அதே அப்படி தான் மெயினாக வந்து கார்த்திகை பட்டத்தில் வர நோய் பிரச்சனை இதுதான், குழு கட்டுப்பாடு பிளஸ் இலைப்புலி நோய் இது. அதே வைகாசி பட்டம்னு சொன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வரும், செம்பே பிரச்சனை வரும், அதன் பிறகு பாத்தீங்கன்னா புழு பிரச்சனை வரும், இலை சுருட்டு இலையை வந்து உள்ள பின்பக்கம் உட்காந்துட்டு சொரிஞ்சு சாப்பிடுறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வைகாசி பட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா கார்த்திகை பட்டத்துல ரெண்டு பிரச்சனை தான், ஒன்னு புழு கட்டுப்பாடு, இன்னொன்னு இலைப்புள்ளி நோய். இது ரெண்டும் கட்டுப்படுத்திட்டா மேக்சிமமான விவசாயிகள் வந்து நிலக்கடலையை வந்து விரும்புறது கார்த்திகை பட்டம் தான் விரும்புவாங்க. அதாவது கார்த்திகைனா வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 months பயிரிட தான் விரும்புவாங்க, அப்பதான் மகசூலும் அதிகமா கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் அந்த பட்டம் கிடைக்கும் போது அது அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்காது, அதனால வைகாசி பட்டம் விரும்ப மாட்டாங்க மேக்சிமான விவசாயிகள் வந்து. எங்களை மாதிரி விதை உற்பத்தியாளர்கள் வைகாசி பட்டமும் விரும்பி நாங்கள் பண்றோம். வைகாசி பட்டத்தில் மேக்சிமம் எல்லாரும் சோளம் தான், மக்காச்சோளம் தான் பயிரிடுவாங்க இந்த பகுதியில் வந்து. நாங்கள் வந்து விதை உற்பத்தி பண்றதுனால எங்களுக்கு மக்காச்சோளத்தை விட விதையில வந்து லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி பண்றோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து கிளைமேட் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதான் நம்ம போர்வெல் வச்சிருந்தாலும் காத்து அடிக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்குது, நமக்கு இடத்துக்கு இழந்து கிடைக்காம வந்து போன ஆண்டு நிறைய பண்ண இந்த ஆண்டு கிளைமேட் சரியில்லைன்னு நாங்களே குறைச்சிக்கிட்டோம்.
2: நீங்க வைகாசி மாசம் தான் போடுவீங்க
4: கல்ல போகுது விதை உற்பத்திக்கு பண்ணுவோம். இது ஏப்ரல்லையும் அந்த கார்த்திகை பட்டமும் பண்ணலாம், விதை உற்பத்தி பண்ணலாம், அதுல மகசூல் அதிகமாக கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து 35 bags, 40, 50 வரைக்கும் எடுக்கலாம் அதிகபட்சமா. ஆனா வைகாசி பட்டத்தில் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது, 30 bags எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் வைகாசி பட்டத்தை பொறுத்தளவு.
2: கலப்பின விதைகளை எப்படி சார் அதை கண்டுபிடிச்சி நீங்க அதுல இருந்து நீக்கி நல்ல தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி தரீங்க?
4: ஆள் வச்சு பிடிங்கிட்டு ஆள் வச்சு தான் ஆய்வு. கல்லை வந்து பிரிச்சு எடுக்கிறது, செடியிலேருந்து பிரிச்சு எடுக்கிறது, விதை வந்து தூயமா பியூரா கொடுக்கணும்னா அந்த கலப்பு நீக்கிறது வந்து செடியிலேருந்தே கலப்பு நீக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆள் வச்சு பொறுக்கும் போது சுத்தம் பண்ணும் போது நமக்கு தெரியற கல்லை எடுத்துடலாம். அது அதன் மூலியமாக நம்ம வந்து பியூராட்டியே

0: முடிஞ்ச அளவுக்கு பியூரிட்டி, என்னதான் நம்ம விதையை வந்து பியூர் 100% பியூரிட்டியா கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் தான். நமக்கு கிடைக்கிறதே பியூரிட்டியா கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அங்கேயே சில நேரங்களில் விவசாயிகள் நிலத்துல விவசாயிகள்ட்ட கொடுத்து தான் நம்ம உற்பத்தி பண்ணி நம்மள்ட்ட கொடுக்குறாங்க, சில கலப்புகள் வந்துடும். அதை முடிஞ்ச அளவுக்கு கலப்பை நீக்கிறது இதுதான் ஒரே வழி. பயிரா இருக்கும் போதே பார்த்தா தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். 10 பயிர் இருக்கிற இடத்துல 1 பயிர் வித்தியாசம் தெரியும், அதை எடுத்துடலாம். இது ஒரு மெத்தடு. ஆள் வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணும் போது 1-2 வித்தியாசமா தெரியுது, கிளீன் பண்ணலாம்.
1: இப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்கள் வேலை செய்யற
0: தெரியும், கட்டாயம் தெரியும். விருத்தாலம் 10க்கும் மற்ற ரகத்துக்கும் கரெக்டா தெரியும். விருத்தாலம் 10 நல்லா நீட்டா பெருசா இருக்கும், கட்டக்கல்ல சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். அதனால பார்க்கும்போதே நல்லா தெரியும். சோ முரத்தை வச்சு புடைச்சி கிளீன் பண்ணும் போது 1-2 இருக்கிறத எடுத்துட சொல்லிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு பியூரிட்டியா தான்
1: கொடுக்கும். இப்போ அறுவடைக்கு சரியான பருவம் இந்த நிலக்கடலை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் எந்த பருவத்துல நம்ம அறுவடை பண்ணலாம்?
0: அறுவடைங்கிறது நம்ம விதைப்புல இருந்து மேடம், ஒவ்வொரு ரகத்துக்கும் டேஸ் இருக்குது மேடம். இப்ப கட்டக்கடலைன்னு பாத்தீங்கன்னா 105 டேஸ்ல இருந்து 110 டேஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம். நம்ம பராமரிப்பு பொருள் விருத்தாலம் 10ங்கிறது 95 டேஸ்ல 105 டேஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம். நம்ம விதையை வந்து எப்படி நோய் மேலாண்மை மெயின்டைன் பண்றோங்கிறத பொறுத்துதான் நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். வந்து ஒரு 105 டேஸ் வரைக்கும் வச்சிருக்கும் போது நல்லா முத்தி வரும் பயிர் வந்து. அதுக்கு முக்கியமா நோய் மேலாண்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். கட்டக்கடலை எல்லாம் 90 டேஸ்ல புடுங்குற விவசாயம் இருக்கிறாங்க, 110 டேஸ்ல வரைக்கும் புடுங்குற விவசாயம் இருக்கு. ஸோ 110 டேஸ் வரைக்கும் அந்த பயிரை வந்து நல்லபடியா நம்ம பாதுகாத்து வச்சிருந்தா மட்டும்தான் அது நல்ல நமக்கு மகசூல் கொடுக்கும். இதுதான் நாட்கள். நம்ம எப்ப அறுவடைங்கிறதெல்லாம் வந்து இப்ப நம்ம விதைக்கிறோமோ அதுல இருந்து 105 டேஸ், 110 டேஸ், 95 டேஸ், 100 டேஸ் இதுதான் கணக்கு.
1: இப்போ முன்பே இந்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். சாதாரண நிலக்கடலைக்கும் விதைக்காக உற்பத்தி பண்ற நிலக்கடலைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: விதைக்காக நம்ம உற்பத்தி பண்றோம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஒரே ஒரு கோல், நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அதுல வந்து விதையை வந்து நமக்கு நல்ல பியூரிட்டியான விதை கிடைக்கும் போது நம்ம பியூரிட்டியான விதை நம்ம திரும்ப விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். சாதாரணமான கல்லையை வந்து ஒன்று நம்ம கல்லையாக விற்கலாம் வியாபாரிகள்ட்ட, அப்படியே வந்து ஒரு 42 kg அப்படியே இருக்கிறத சுத்தம் கத்தம் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு 3600 வரைக்கும் இந்த வருஷம் விற்றுது. அதுவே நம்ம விதை உற்பத்தி பண்ணும்போது 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சாதாரணமாக நம்ம கல்லையை விற்கும் போதும் விதை உற்பத்தி பண்ணி விற்கும் போதும் இதுதான் வித்தியாசம். விதைங்கும் போது வந்து அதில் நல்லா பார்க்கும் போதே இது கல்லை விதை கடலை நமக்கு தெரியும். ஸோ சாதாரணமாக எல்லா கல்லையும் இருக்கிறதுக்கும் விதைக்கும் இந்த பக்கம் சாதாரண கல்லை இந்த பக்கம் விதை கல்லை நம்ம வைக்கும் போது பார்க்கும் போது இது விதை கல்லை நம்ம விவசாயிகளை கண்டுபிடிக்க முடியும். இது சாதாரண கல்லை அப்படிங்கிறத பார்க்கும் போது சுத்தம் பண்ணி இவன் கிளீனா வச்சிருக்கும் போது போய் இதை விதைக்கிற அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும்.
1: விதை உற்பத்தியில அதிக வருமானம் வர்றதுனால
0: நீங்க வருமானம் அதிகமா நமக்கு கிடைக்கும், விவசாயிகளும் பயன்பெறுவாங்க.
1: சரி, அறுவடை முடிஞ்சு நீங்க விதையை விக்கிற விதையை மதிப்பு கூட்டி மார்க்கெட்டிங் பண்றப்போ என்னென்ன முறைகளை நீங்க மேற்கொண்டுட்டு வருவீங்க சார்?
0: நல்லா காய வைக்கணும் மேடம், நல்லா காய வச்சு தரம் பிரிக்கணும்.
1: எத்தனை நாட்கள் வரைக்கும் காய வைக்கணும் சார்? குறைஞ்சது
0: 4 டேஸ் நல்லா வெயில் அடிச்சுனா காஞ்சா போதும், இல்லைனா கூடுதலாக 5 டேஸ் காய வச்சா போதுமானது. நல்லா வந்து காய வச்சு பருப்பு உடைக்கும் போது தோல் உரியணும், அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருந்தால் தான் விதை நல்லா முளைச்சி வரும். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், ஸோ அது சரியாக முளைப்புத்திறன் இருக்காது. ரெண்டாவது நம்ம வந்து விதை விவசாயி கொடுக்கும்போது நம்ம முளைப்புத்திறன் செக் பண்ணிட்டு தான் விவசாயி கொடுக்க போகிறோம். 90% வந்து 85% வந்து விதை முளைப்புத்திறன் இருந்தால் மட்டும்தான் விவசாயி எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இது இருந்தால் மெத்தட் நல்லா காய வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஆகணும், நல்லா வந்து சீடை வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு பேக் பண்ணும்போது செனல் சாக்கில் தான் வந்து பேக் பண்ணணும், பாலித்தீன் சாக்கிலலாம் பேக் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே கேவிகேவில் கிடைக்குது விதையை வந்து பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேக் வச்சிருக்கிறாங்க, அதுலேயும் பேக் பண்ணி வச்சுக்கலாம்.
1: அது என்ன பேக் சார்? சாதாரண பேக்
0: அது ஏதோ சம் பேக்ஸ் அதுக்காகவே வச்சிருக்காங்க இங்க வந்து. அது ஏதோ பேக் நேம் எனக்கு சரியா தெரியல. 50 kg வரைக்கும் அது உள்ள போட்டு வச்சா ஒரு 6 மந்த் வரைக்கும் விதை கட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி விதையை வந்து திரும்ப ஒரு நம்ம வந்து விதையில பூமியிலேருந்து பிரிச்சு எடுத்து 45 டேஸ் வரைக்கும் இருந்தால் நல்லதுங்கிறாங்க. விதை உறக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 45 டேஸ் கழிச்சு திரும்ப போட்டாதான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அதனால வந்து அந்த 45 டேஸ் வந்து பதப்படுத்துறது நாட்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கீழே கேப் இருக்கணும், கீழே கீழே கேப் இருக்கணும். அதாவது கல் வச்சு மரந்த வச்சு அது மேலே தான் அடுக்கணும். ஒரு பேக் மேலே ஒரு பேக் 5 பேக் தான் அதிகபட்சமாக அடுக்கணும். இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், விதை முளைப்பு திறன் நல்லாயிருக்கும்.
1: உள்ளே வர எதுவுமே போட வேண்டாம் ஃபங்கல் அட்டாக்கு,
0: அது எதுவும் அதனால் காய வச்சுட்டா ஃபங்கல் அட்டாக் வராது. நல்லா காய வைக்கணும் விதையை வந்து, நல்லா காய வச்சு.
1: எறும்பு தொல்லைக்கெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க?
0: சுத்தி எறும்பு வராமல் மருந்து போட்டுக்கலாம், எறும்பு எலிகள் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போட்டுக்கலாம். நல்லா நமக்கு ரூம் நல்லா இருந்ததுன்னா எறும்பு பிரச்சனைலாம் இருக்காது. அது மாதிரி நம்ம பாதுகாக்கிறது விதை பாதுகாக்கிறது அது விவசாயிகளுடைய திறமை தான். சுற்றி அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போட்டுக்கிறது, எலி தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பாதுகாத்துக்க வேண்டியது விவசாயிகளோட திறமை.
1: இப்போ நீங்க உற்பத்தி பண்ற இந்த நிலக்கடலையை எவ்வளவு சார் விற்பனை பண்றீங்க?
0: ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டை 40 மூட்டை வரைக்கும் கொடுத்துருக்கேன் மேடம். கேவிகேவில் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன், 2 டைம் கொடுத்துருக்கேன் இந்த கேவிகேவில். ஒரு முறை ஜெயங்கொண்டத்துக்கு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருக்கிறேன், ஒழுங்குமுறையில் யூனியன் ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை விருத்தாலம் கேவிகேவ் கொடுத்துருக்கிறேன். இப்போதான் நான் ஆக்சுவலாக வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஒரு 5 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: எவ்வளோ ரேட்டுக்காக தான் கேட்குறேன், எவ்வளோ எடுத்துப்பாங்க இல்லை நீங்கள் டேரக்ட்
0: நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் எடுத்துக்கிறதுக்கு டிமாண்ட் இருக்குது. இன்னைக்கு விதையை வந்து நமக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் எடுத்துக்கிறதுக்கு டிமாண்ட் இருக்குது. கேவிக்கேவில் இருக்குது, நேரடியாக விவசாயிகளும் கேட்குறாங்க எவ்வளோ உற்பத்தி

0: பண்ணாலும் வித்தரலாம், இன்றைக்கி சேல் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: இல்லைங்க சார், இப்போ எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் இது ஆகுது, எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு கேட்கலாம்.
0: மேடம் அப்படின் சொன்னால ஒரு கிலோ வந்து 125 kg வரைக்கும், 125 rupees விற்கலாம் ஒரு கிலோ.
1: ஒரு கிலோ
0: அப்போ 40 kgனா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். 40 kg ஒரு பேக் வந்து சாக்கடையை சேர்த்து 41 kg வரும். அதான் ஒரு கிலோ வந்து 125 rupees, அப்போ ஒரு 40 kg என்னன்னு கணக்கு பண்ணிக்கோங்க நீங்கள். அதுதான் வந்து
1: நிலக்கடலை சாகுபடிக்கு தொழில்நுட்பங்கள் ஏதாவது பயன்படுத்திட்டு வரீங்களா?
0: தொழில்நுட்பங்கள் சொன்னாக்க விதைப்பு திறன் இப்ப தொழில்நுட்பங்கள்
1: அதுதான்
0: இப்போதைக்கு நாங்க புதுசா யூஸ் பண்றது. மத்தபடி வந்து பெரிய தொழில்நுட்பங்கள் இப்போதைக்கு எதுவும் பண்றது இல்லை.
1: இப்போ உங்க எதிர்கால திட்டம்னு கேட்டா நீங்க முன்பே சொல்லிட்டீங்க, இயற்கை முறையில நிலக்கடலை சாகுபடுன்னு.
0: இதுலயே புது விதைகள் ஏதாவது கிடைச்சதுன்னா இதை விட அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு, இப்ப 45 மூட்டை அதிகபட்சமா எடுக்கிறோம், இன்னும் 50-60 மூட்டை எடுக்கிறதுக்கு என்னது தொழில்நுட்பங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணலாங்கிறது.
1: சரிங்க சார், நீங்கள் பண்ணிட்டு வர நிலக்கடலை சாகுபடியை பற்றி எங்கள் கூட மிகவும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: 9363-22-3357.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் ஆர் வினோத் ஐயா அலைபேசி எண் 9363-23-23-357. மீண்டும் ஒரு முறை 9363-23-23-357. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி.
2: பூங்குடி, நிலக்கடலை விதை உற்பத்தியை பத்தி அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் ஆர் வினோத் அவங்க முழுமையா சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிலக்கடலையில மகசூல் இழப்பு பண்ற முக்கியமான நோய்கள் என்ன, பூச்சிகள் என்ன, அதை எப்படி இவங்க கட்டுப்படுத்துறாங்க, மகசூல் இழப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க.
1: சுபாக்கா, இவங்க அறுவடை பண்ண நிலக்கடலைய விதைய மாற்றத்துக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் பண்ணணும்னு தெளிவா சொல்லி முடிச்சிருக்காங்க.
2: அப்பதான் விதை பூச்சி பிடிக்காம இருக்குமா பூங்கொடி? எதிர்கால திட்டமே இயற்கை முறையில நிலக்கடலை சாகுபடி செய்யணும்.
1: நல்ல முடிவு தான்க்கா. ஆமா சுபாக்கா, இவங்கள மாதிரியே ஒவ்வொரு விவசாயியும் யோசிச்சா நம்ம மண் வளமும் நல்லா இருக்கும், உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அப்படி சொல்லு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3 சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, இடைக்கால பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து கேட்டு விரும்பணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு நீங்கள் எந்த நம்பரில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 043-638 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணிலோ, 299-480 என்ற எண்ணிலோ, 299-580 என்ற எண்ணிலோ அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாட்டை கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். அது மட்டும் இல்லை, 956-642-7231 என்ற எண்ணிலையும் இணைஞ்சி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இந்த இரவு நேரத்தில். இது காற்றில் வரும் கானம்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சுபமா

உயிரோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம் காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில பங்கெடுத்து பாட்டு கேட்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனா லைன் கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு நாள் ரெண்டுன்னு இல்லை, வருஷ கணக்கில் லைன் கிடைக்காம காத்திருக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்போது நாங்களாம் எப்படி தாங்க தொடர்பு கண்டு உங்கள் கூட பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படி சொன்னால் அதுக்கான ஒரு பதில் எங்கள் கிட்டே இருக்குது. அதாவது எப்பி பக்கத்தில் உங்கள் விருப்ப பயணம் குடும்பத்தோடா நண்பர்களோட அப்படின்னு சொல்லி காற்றில் வரும் காண நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பிச்சிருக்கோம். அந்த போஸ்டில் உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட பேர் ஊரோட குறிப்பிட்டு போடுங்க. அந்த கமெண்ட்ஸை நாங்கள் படிக்க ரெடி. இது காற்றில் வரும் காணம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரை அழைப்போமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யாரீங்க இது பேசுறீங்க?
2: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
1: உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் பிடிச்ச பாட்டு என்னங்க?
2: எனக்கு செவ்வந்தி படத்துல செம்மீனே செம்மீனே உங்ககிட்ட சொன்னேனே என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்குங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
2: நன்றி, வணக்கம்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்,
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விடுங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரிப்பூண்டி. உங்கள்
7: கடை A review of today's parliament proceedings read by Abhineet Shukla. First, from the Rajya Sabha, writer is Kumar Rahul of PTI. The Rajya Sabha today passed the Tribunals Reforms Bill 2026, which aims to set up a National Tribunal Commission to select chairpersons and members for various tribunals across the country. The bill was passed by a voice vote following a brief discussion in the upper house amid a boycott by opposition parties. The bill seeks to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment, terms and conditions of service of chairpersons and members of various tribunals. It also proposes to establish a National Tribunals Commission. Earlier, opposition INDIA bloc parties staged a walkout from the upper house in the post-lunch sitting after leader of opposition Mallikarjun Kharge was not allowed to speak by the chair. Replying to the debate on the bill,

0: பெண்களுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: டிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: தஞ்சாவூர்
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்மா.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளைப்பகுந்தார் கமலகண்ணன் பேசுறேன்.
2: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
4: ஆ, நீதான் அந்த குயில் படுத்தலமா பூஜைக்கேத்த பூவீர அந்த பாடல ஒளிபரப்புங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம், கேட்டு ரசிக்கலாம். காத்துருங்க. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பங்கெடுக்க முடியாத நேயர்கள் வந்து நம்ம எஃபி பக்கத்துல ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம், அதுல நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க, அதை நாங்க கண்டிப்பா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த வாக்குறையை நம்ம நிறைவேற்றணும் இல்லையா? அப்படியே எப்படி பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனை நேயர்கள்லாம் இதுவரைக்கும் நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா 32. இது நமக்கு பத்தாது. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற நேயர்களை நம்ம எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேயர்களோட பேரெல்லாம் படிச்சிடலாம். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் அவர்களுக்கு எனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, பயணம் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகள் தான் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசோக்ராஜ். ஆனால் நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் விருப்ப பயணம் வந்து குடும்பத்தோட நண்பர்களோடன்னு கேட்டோம் இல்லையா, அதுக்காக அவங்க வந்து குடும்பத்தோட அதாவது மனைவி பிள்ளைகளோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வழுவூர் பண்டார வடை த மேன் ஃபேமிலி ஆப்ஷன் வந்து ஃபேமிலி அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க அவங்களே. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, என்னுடைய பயணம் என் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய அன்பான சூப்பர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, உறவே உங்க அது உறவு எதை சொல்கிறாங்கன்னு தெரில, சரி ஓகே, வணக்கம் உறவேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நான் கூட வந்து குடும்பம் அப்படின்றதுக்கு தான் உறவுன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். சேலம் சிவா இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய விருப்பம் பயணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே என் குடும்பத்தோட தான், அதுதான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒன்று அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட பயணம் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் இரவு வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து. நன்னிலம் சுப்பிரமணியன் வணக்கம் சொல்லிட்டு, பயணம் குடும்பத்தோடு செல்வது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பத்தோடு தான் முதலில் குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், குடும்ப பயணம் என்பது நம்ம பாரம்பரியம் மற்றும் உறவு முறை பயணம், நண்பர்களுடன் பயணம் என்பது நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம், அந்த பயணம் என்பது பொழுதுபோக்கு பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, பயணத்தை ரெண்டு விதமாக இவங்க பிரித்து அதில் யாரெல்லாம் சேர்க்கலாம் யாரெல்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எனது விருப்ப பயணம் என்பது மனைவி மகன் மருமகள் பேத்தி பயணம், சிறப்பு மகிழ்ச்சியுடன் உங்கள் அன்பில் காரைக்கால் நிறைவி எண்ணம் நச்சுப்பிள்ளை குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க குடும்பத்தையும் அதில் சேர்த்துக்கிறனால கண்டிப்பாக இவங்க குடும்பத்தோடு தான் பயணம் பண்ணுவாங்கல்ல போல இருக்கு. எங்கே சென்றாலும் குடும்பத்தோடு தான் சென்றால் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்கால் பண்பலையில் வரும் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்எஸ்சி காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் கொடுக்கும் தலைப்புகள் அருமையாக உள்ளது, இதற்காக 7 பேர் கொண்ட குழு இருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு 7 மூளையை பயன்படுத்தி நாங்கள் கொஷின் ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, உங்களுடைய அந்த உங்களோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு உண்மையிலேயே நன்றி. எங்கள் பயணம் குடும்பத்தோடு தான், அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். நெடுஞ்செழியன் இடங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு வணக்கம் சொல்லிட்டு, நண்பர்களுடன் தான் சுற்றுலா செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோடலாம் இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோடு தாங்க போவேன், அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னதில் கூட அவங்க சில இதை மறைச்சி என்ன குடும்பத்தின்னு சொல்லலாம் விருப்பம் மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு, அவங்க குடும்பமே பரவாயில்ல குடும்பத்தோடு சுற்றுலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சி போட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் இவங்க போட்டிருக்காங்க, திருமணத்திற்கு நம்ம நண்பர்களோடு சுற்றாத ஊர்களே இல்லை, அவ்வளவுதான், ஜூலியாக டூர் செல்வோம், பட் திருமணத்துக்கு பிறகு மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை ஜாலியாக டூர் செல்வேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ர மாணிகம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்களுக்கு என் இரவு வணக்கம் வணக்கங்க, எனது பயணம் எப்பொழுதும் குடும்பத்தோடு தாங்க, ஆமாங்க உண்மைதாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம், இன்னும் கமெண்ட்ஸ் படிக்க போகிறோம். இப்போ நேயர் கேட்டிருப்பாங்களே, ரொம்ப நேரமாக காத்திருக்கோம், பாட்டு கொடுக்குறாங்களா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான பாட்டு இதோ.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை

0: 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரிப்பூண்டி. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தரஞ்சன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம். பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். அது கூடவே சேர்ந்து நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சிடலாம். ஏன்னா நேரம் கொஞ்சம் குறுகிக்கிட்டே போகுது இல்லையா, என்னோட கமெண்ட்ஸ்லாம் வரலையேன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா. நாழிக்கல் பட்டி எழில் முத்துக்குமாரசாமி, முத்துசாமி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திருமணத்துக்கு முன்பு நண்பர்களோடு, இப்பொழுது குடும்பத்தோடு தான், ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்களும் நம்மோடு சேர்ந்து மகிழ்வார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குடும்ப உறுப்பினர்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதுனால சொன்னாங்களான்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லிட்டு வளத்தான் பட்டினம் இளையராஜா வினோதா கேட்க கேள்விக்கு பதில் இல்லைங்க, வெறும் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரிக்காடு வித்யா வீரமணி, எனது விருப்ப பயணம் என் குடும்பத்தோடு தான், அதுதான் எனக்கு எப்பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்ருதீன் ஷாகுல், இவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதி அண்ணம்பேட்டையிலே, என்னை இப்போ இந்த கேள்வியை கேட்டால் நான் என்ன சொல்வேன், திருமணமாகி 18 வருடங்கள் ஆகின்றன, குடும்ப நண்பர்களோடு எப்படி செல்ல முடியும், அதனால் என் குடும்பத்தோடு தான் செல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லக்கூடாது, பர்மிஷன் கேட்டு சொல்லாமே. குடும்பத்துடன் செல்லும் பயணம் கலகலப்பு, சுறுசுறுப்பு, பரபரப்பு, விறுவிறுப்பு என அனைத்தும் கலந்த மசாலா படம் போல கலகலப்பாக இருக்கும் இந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்போ நண்பர்களோடு செல்லும் பயணம் வந்து இந்த அளவுக்கு இருக்காதா என்ன? சரி, ஓகே. என்னுடைய விருப்ப பயணம் குடும்பத்தோடு தான். குத்தாலம் தேரடி தில்லை விழானன், வீட்டில் நைட்டு சாப்பாடு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்தோடு போனால் இன்பமாக இருக்கும், நண்பர்களோடு போனால் பேரின்பமாக இருக்கும், நான் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, குடும்பத்துடன் நண்பர்களுடன் சேர்ந்து செல்வது என்னுடைய பழக்கம், எல்லோருடையும் போனால் தானே ஜாலியாக இருக்கும். ஓ, இவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க, சந்தோஷமாக போயிட்டு வரலாம், எப்பொழுதும் எல்லோருடமும் சேர்ந்து தான் போவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நேயர்கிட்ட பாடல் காட்டில் வருது.

0: நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமாட்ரி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: காதோடு கானம் பாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். கானம் வரும் நேரம் 8:50. இந்த நேரத்துல அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டறலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
6: அவரிகோட அறிவழகன்
5: பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு
6: சொல்லுங்க. பாடல் வந்து உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன். பாடல் படம் வந்து உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன். பாடல் வந்து வானமே இடி இடிக்கு.
5: கொடுத்தலாம், கொடுத்தலாம்.
6: நன்றி, நன்றி மேடம்,
5: நன்றி. நம்ம போஸ்ட்ல, அதாவது எஃப்இ போஸ்ட்ல நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களின் விருப்ப பயணம் குடும்பத்தோட நண்பர்களோட அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பலர் வந்து குடும்பத்தோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து அதாவது நண்பர்களோட தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ரெண்டும் கலந்து நமக்கு கலக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த வகையில் யாருன்னு பாத்தீங்கன்னா, காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லிருக்காங்க, நான் குடும்பத்துடன் மட்டுமே சென்றிருக்கிறேன், இதுவரை ஃப்ரெண்ட்ஸுடன் சென்றதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியார் மன்சூர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பயணம் என் கணவர் மகன்களுடன் தான், மகள்களுடனா தன் இது அவங்களோட போறதா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவை அருளரசன், எனது விருப்ப பயணம் என்றால் மனைவிதான் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரையும் அந்த அவங்க ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்களா, மனைவியோட மட்டும்தான் பயணம் பண்ணுவாங்களாம். சரி, ஓகே. நாகை பாபு, இரண்டுமே உண்டு. 20 வருடங்கள் சபரிமலை விருப்ப பயணத்தில் நண்பர்களுடன் சென்றது ஒரு அனுபவம் என்றால், குடும்ப

நண்பர்களுடன் இணைந்து செல்வது இன்னொரு அனுபவம். அப்படி சமீபத்தில் செந்தூர் சென்று திருச்செந்தூர் சென்று வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகிபாபு இதை சொல்லியிருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார், காற்றில் வரும் கனவு நிகழ்ச்சியில் எனது இரவு வணக்கம் சரி வாழ்த்துக்கள். எனக்கு எப்போதுமே குடும்பத்தோட போகணும் தான் ஆசை, ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் பிளான் சரியாக போடுங்க. கும்பகோணம் குமரன், என் விருப்ப பயணம் என் குடும்பத்தாருடன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரவு வணக்கத்தை சொல்லிட்டு எங்கே போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன், கோயிலுக்கு இருந்தாலும் சரி கல்யாணத்துக்குனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இதை சொல்லியிருக்காங்க. எனது இதை படிச்சுட்டு நினைக்கிறேன், இல்லை சரி, காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ்நகர்லேருந்து விருப்ப பயணம் நண்பர்களோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனித்தரமாக சொல்லிட்டாங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜிபுதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் விருப்ப பயணம் எப்போதும் குடும்பத்தினரோடு தான். குடும்பத்தோடு செல்லும் பயணம் குதூகலம் நிறைந்திருக்கும். நண்பர்களுடன் செல்லும் பயணம் கேலியும் கிண்டலும் என்றால், குடும்பத்தோடு செல்லும் பயணம் ஜாலியும் மகிழ்ச்சியுமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு விளக்கத்தை வேற சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மகேஸ்வரன், காற்றில் வரும் காண நிகழ்ச்சிக்கு என் இணைய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பயணம் நண்பர்களோடு தான் ஜாலியாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குடும்பத்தோடு போனால் ஜாலியாக இருக்காதா? சரி பாட்டு கேட்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பேரளம் சரோசி.

0: சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
1: 6th to 8th வரை நீட் ஐஐடி ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்
0: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: மற்றும் நீட் அகாடமி
0: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் தருகே வாங்க. அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான். அதனால நம்ம வந்து இப்போ பாட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன மெசேஜ் நமக்கு அது கமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சிடலாம். என்னுடைய பயணம் குடும்பத்தோடு தான் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்கூர் செல்லராஜா. மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியும் பாடலும் அருமை, கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நன்றிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நந்தகுமார், பயணம் வாகனத்தில் நண்பர்களோடு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் ஷோபா. கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்பத்தோடு போக பிடிக்கும், தோழிகளோடும் போவதற்கு பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் நம்ம போட்ட மெசேஜ் அதுக்கு பதிலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாட்டு கேட்ட நேர்களுக்கும் கமெண்ட்ஸை போட்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி உங்ககிட்டிருந்து விடைபெறுது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இணைந்து வழங்கியோர் திருச்சி மற்றும் காரைக்கால் ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசா தங்க மாளிகை காரைக்கால்.
1: பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசா தங்க மாளிகை காரைக்கால்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Parliament passes bill to improve efficiency and transparency in tribunal system. Proposes establishment of National Tribunals Commission. Lok Sabha clears legislation to rename state of Kerala as Keralam amid opposition's uproar. Also gives nod to NCDC bill to broaden scope of cooperative development. New Delhi stresses peace and tranquility in border areas essential for stronger ties with China. Reiterates Arunachal Pradesh is integral part of India. NASA invites ISRO to join its ambitious moon-based program under Artemis Accords. Prime Minister Narendra Modi urges people to celebrate Independence Day with pride.

0: urged all to hoist the tricolor at their homes under the Har Ghar Tiranga campaign.
1: Aaiye 15 agast ko aan baan shaan se manaye, swatantra senaniyon ko shraddhanjali de, viksit bharat ka sankalp le, har ghar tiranga, ghar ghar tiranga, har man tiranga. Aaiye har ghar par tiranga lehraiye.
0: Jammu and Kashmir witnessed patriotic fervor today as a mega Tiranga rally was held near the line of control at Deetwal in Karna area of Kupwara district. A 1,200-meter-long national flag was carried during the rally. Intermittent rainfall has disrupted normal life in several parts of Himachal Pradesh with landslides blocking roads and highways. We have a report.
2: On the Shimla-Dharamshala National Highway, a boulder fell on a moving car near Bharari Ghat today, killing one person and injuring two others. In another incident, two persons were injured after stones fell on a vehicle from a hillside at Barad in the Ani subdivision of Kullu district. They have been admitted to hospital for treatment. Heavy rainfall has also led to a rise in the water level of the Bias River and other rivers and rivulets in the district. Two national highways and 204 other roads are blocked for traffic across the state. Meanwhile, the Meteorological Department has issued a warning of heavy rainfall at isolated places in Kangra, Chamba, Sirmaur, Mandi and Shimla district during the next 24 hours. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
0: The India Meteorological Department, IMD, has forecast very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha tomorrow. In business news, benchmark domestic equity indices ended around 0.5% lower today after a chopping trading session. Sensex shed 388 points to close at 78,154. Nifty lost 112 points to settle at 24,472. On to sports now. In Canadian Open tennis, 19-seed Luciano Daderi of Italy will face 28-seed Brandon Nakashima of the US in the men's singles quarterfinal in Montreal tonight. In the other quarterfinal, Spain's 20th seed Rafael Jota will take on 18th seed Arthur Fils of France later tonight. And now, before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to improve efficiency and transparency in tribunal system, proposes establishment of National Tribunals Commission. Lok Sabha clears legislation to rename state of Kerala as Keralam amid opposition's uproar. Also gives nod to NCDC bill to broaden scope of cooperative development. New Delhi stresses peace and tranquility in border areas essential for stronger ties with China, reiterates Arunachal Pradesh is integral part of India. NASA invites ISRO to join its ambitious moon-based program under Artemis Accords. Prime Minister Narendra Modi urges people to celebrate Independence Day with pride and take pledge to build a Viksit Bharat. And POJK protests to go global from Thursday with calls for worldwide rallies to expose state-sponsored terrorism by Pakistan. That's all in the news at 9. Good night.
3: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரிப்பண்பலை 100.3. நேரம் 9:15. இனி நேயர்கள் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: பூங்குழலி பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயபிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்துவிட்டான்.
6: பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா
5: என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான்.
6: நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமாயிருக்கிறதாகும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது
5: என்றாள் பூங்குழலி. சிவசிவா, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை கூறுகிறாய். நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன்.
6: பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்க கூடாது? கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா
5: என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் கை

0: கயிறுகளால் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்தபடியால் தடுமாறி விழப் பார்த்தாள். அமுதன் அலறி புடைத்துக் கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான். ஐயையோ, இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்துப் போயிருக்கிறதே என்றான். இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே, சற்று முன்னாலேயே வருவதற்கென்ன? மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே. உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன்? நீ என்னை போ என்று விரட்டினாய், நான் போய்க் கொண்டிருந்தேன். பின் எதற்காக திரும்பி வந்தாய்? ஒருவேளை நான் செத்துப்போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போகலாம் என்பதற்காகவா? சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார். நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடியும் வந்தேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது. இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி. இந்த கத்தியை உன் மீது எரியலாம் என்றிருந்தேன், நீ தப்பித்தாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்திக் கொன்றுவிட்டுதான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள்?
1: என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் பேரில் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா?
0: அவள்தான் என் அத்தையை காட்டிக் கொடுத்தவள். புதர்மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை நீ கூட தான் பார்த்தாயே என்றாள் பூங்குழலி.
1: நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னமோ, உன் அத்தையை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டிப்போய்விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டும் போய்விட்டார்கள்.
0: இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள். நல்லது, நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விபரமாகச் சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள்.
1: சேந்தன் அமுதன் அவ்வாறே விபரமாக கூறினான். அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான். பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனேதான் போய்க் கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன. பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டது. சேந்தன் அமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான். கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்பிள்ளை இருப்பது போல தோன்றியது. மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்தபோது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள். அவள் அத்தையாக இருக்க முடியாது, அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளேயிருந்து ஒரு பெண்பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில் நமக்கு என்னத்திற்கு வம்பு, நம் வழியே நாம் போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனாலும் மனது கேட்கவில்லை. யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்ய கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூக்குரல் வந்த திசையை நோக்கிப் போனான். அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டான். அவள் தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகமெல்லாம் ஒரே கோரமாயிருந்தது. அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமாயிருந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். அவிழ்க்கும் போதே, இந்த அக்கிரமம் யார் செய்தது? எதற்காகச் செய்தார்கள்? சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார்? அவர்கள் மத்தியில் ஒரு பெண்பிள்ளையும் போனது போலிருந்ததே, அவள் யார் என்றெல்லாம் கேட்டான்.
0: ஆம் தம்பி, அவர்கள் உன் பெரியம்மாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன். அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்க் கொண்டிருந்தார்களா? படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி இழுத்து வந்தார்கள். பூங்குழலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஓடிப்போய்ப்பார் என்றாள்.
1: சேந்தன் அமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அந்த சமயம் ராக்கம்மாள்,
0: கொஞ்சம் பொறு தம்பி, பூங்குழலியும் அந்த வாய்ப்பேச முடியாத பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா? உன்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள்? நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள்.
1: இப்படி அவள் கேட்டது முக்கியமாக வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னது சேந்தன் அமுதனுக்கு பிடிக்கவில்லை.
0: எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான்.
1: பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டிருப்பார்களோ, ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதை பதைப்புடனே வந்தான். பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்த காயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேந்தன் அமுதன் கேட்டான்.
0: நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்?
1: அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்?
0: அங்கே இல்லாவிட்டால்

0: அக்கம் பக்கத்தில் இருப்பாள், இல்லாவிட்டால் நம்மை தேடிக் கொண்டு வருவாள். அமுதா, நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி கேட்டாள் அல்லவா?
1: ஆம், கேட்டாள்.
0: நீ அதற்கு மறுமொழி சொல்லவில்லையே, நிச்சயம்தானே?
1: நிச்சயம்தான்.
0: வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவறுப்பினால் மறுமொழி சொல்லாமலேயே வந்துவிட்டேன். இனிமேலும் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே. நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள்? அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டுமல்லவா? அமுதா, அத்தையை பிடித்துக் கொண்டு போனவர்களுக்கும் அன்னிக்கும் தொடர்பு இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அன்னியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டி போட்டுவிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அன்னி வேறு ஏதோ துர்நோக்கத்துடனேதான் எங்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே.
1: பூங்குடலி, உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் வாய் பேச முடியாமல் இருந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறாயல்லவா?
0: அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன். பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிக்கொள்.
1: இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள்.
0: உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவாரப் பதிகத்தைப் போல இனிக்கிறது என்றான் அமுதன். ஏதோ தவறி சிரித்துவிட்டேன், அதை கேட்டு ஏமாந்து விடாதே. என் உள்ளத்தில் அனல் பொங்குகிறது, நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது.
1: நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை வெள்ளத்தை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு,
0: அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள்.
1: பூர்வ ஜென்மங்களைப் பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன்.
0: முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சிவேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். இரண்டு நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது.
1: அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம்.
0: உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன்.
1: பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே.
0: ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவர் ஏறி குதித்து போவேன்.
1: அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய்?
0: நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள்.
1: சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன்.
0: சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணியின் அத்தையை வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னாள் அல்லவா? நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரம் எல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையில நந்தினிக்கும் பூங்குழலியின் அண்ணி ராக்கம்மாளுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவுபடுத்திப்போம். இலங்கைக்கு போயிருந்த பூங்குழலியை பத்தி கேட்கிறா நந்தினி. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? ராக்கம்மாவின் பதில், யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்து கொண்டிருக்கிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். சரி, இந்த நிலையிலையும் அமுதனை கேட்கிறா பாருங்க. உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி எங்கே போக புறப்பட்டாங்க? சிவபெருமான் மிடற்றில் நஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கார், பூங்குழலி நாக்கிலேயே வச்சிருப்பதாக மனம் நொந்து சொல்றான் சேந்தன் அமுதன். அவன் பேரிலேயே அமுது இருக்கு. மனசை நெகிழ்விக்கிற பகுதி இது. ஈசன் புரிந்ததாக புராணங்களை வர அரிய செயல்கள்ல

0: பெரிய தத்துவங்களை பார்க்குறோம். சீறி பாயும் கங்கையை சடையில் முடிச்சிருக்கார், இது பேராற்றலின் அடையாளம். தேய்ந்து வளர்ற சந்திரனை சூடி இருக்கார், இது பேரருளின் அடையாளம். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள், வெளிப்பட்டதோ ஆலகால விஷம், அதை வாங்கி மிடற்றலை நிறுத்திக்கிட்டார் சிவபெருமான், இது தியாகத்தின் அடையாளம். இதனால்தானே தியாகராஜன் துதிக்கப்படுறார். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதால இவ்வரிய செயல சக்தி புரிஞ்சதாக பாடுறார் இளங்கோவடிகள். விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். அமுது உண்டாலும் தேவர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு, ஆனா கொடிய நஞ்ச உண்டு அழியாமல் இருந்து உலகை காக்கிறாள் கொற்றவை. உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமாயிருக்கிறது, திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தைப் போல் இனிக்கிறதுன்னு பரவசமா பேசினா சேந்தன் அமுதன். சிற்றின்ப சுவையில கூட பேரின்ப நிலையை அனுபவிக்கிற பக்குவத்தை பார்க்கிறோம். அப்பரேன்னு சம்பந்த பெருமானின் அமுதுண்ட வாயால் அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அந்த மகான் அருடைய திருவங்க மாலை கல் நெஞ்சையும் கரைச்சிடும். தலையே நீ வணங்காய்னு தொடங்கி என்னுடைய தேடி கண்டுகொண்டேன்னு நிறைவு பெறும். தலையிலிருந்து கால்கள் வரை ஒவ்வொரு அங்கமும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளக்கிறார். செவிகால் கேள்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிறான் திறன் எப்போதும் செவிகால் கேள்மென்களோ. செவிகளே, ஈசனின் அருட்பெருக்கினை மற்றவர் கூறும்போது கேளுங்கள்னு அறிவுறுத்துறார். அமுதினும் இனிய தெய்வத் தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன், உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், என் காதும் இனிக்கும். அது மட்டுமா, கோவிலுக்கு வர பக்தர்களும் மகிழ்வாங்க. இது சேந்தன் அமுதனின் ஆசை, தெய்வீகமயமானது. அதனால தான் பூங்குழலியின் மன மாற்றத்தில் அத்துணை நம்பிக்கை வச்சிருக்கான்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3 சிந்தனை துளி. தேவையில்லாத போது சுவிட்சை அணைப்போம், இருண்ட எதிர்காலத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 9:30. நேயர் நெஞ்சங்களை இசையால் ஊஞ்சலாட்ட வருகிறது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இடநிலை இந்த முன் இசை எந்த படத்தை அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இன்னைக்கு இசை ஊஞ்சல் தாளாட்ட வருது தீர்த்தக்கரையினிலே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. தீர்த்தக்கரையினிலே திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மணிவண்ணன் இயக்கத்தில் செப்டம்பர்

1987 அன்று வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தில் மோகன் மற்றும் ரூபினி முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு கிராமத்து பின்னணியை கொண்ட உணர்வு பூர்வமான நாடக திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கிராம பின்னணின்னா அங்கே இருக்கிற அழகான இயற்கை காட்சிக்கு அளவே இருக்காது இல்லை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.

தீர்த்தக்கரையினிலே இந்த திரைப்படத்துக்கு முழு இசையும் இசைஞானி இளையராஜா தான் பின்னி படம் எடுத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இசை ஒவ்வொரு பாட்டும் நம்மளை சொல்லாமல் ரொம்ப இசைத்தாளம் போட வைக்கும். இப்போ அடுத்து வர பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பாடியிருப்பாங்க. வரிகளை வந்து கங்கை அமரன் அமைச்சிருக்கிறாரு. எப்பொழுது போல இசை இளையராஜா தான்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
3: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ

0: CBSE International School,
1: Sankrami Declaration School,
0: மற்றும் NEET Academy,
1: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் CBSE ஸ்கூல்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
7: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: நேர்களுக்கு உலகம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. காரைக்கால் பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை. இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. இன்றைய இசை ஊஞ்சல் ஆட்டிக்கொண்டிருப்பது தீர்த்தக்கரையிலே திரைப்படம். கிராம சூழலில் குடும்ப மற்றும் காதல் பின்னணியில் அமைஞ்ச இந்த படம் அப்படிங்கிறதுனால படம் முழுக்குமே கிராமத்து சூழலையே அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகான ஒரு காதல் கதையை ஊடலும் கூடலுமாக இந்த படம் சொல்லியிருக்கோம். நிறைவில் ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கும். நாயகன் மோகன் ஆகட்டும், ரூபினி ஆகட்டும், பிற்பல நட்சத்திரங்களாகட்டும், அத்தனை பேருமே இந்த படத்தில் நடிப்பில் ரொம்பவே அழகாக நம்மளை ஆழ்த்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த படத்துலேருந்து இன்னும் ஒரு பாடல் மனோஜ் சித்ரா பாடியது, இளையராஜா இசையில், கங்கையம்பரன் வரிகளில்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை மட்டுமே. இசை ஊஞ்சல்ல தீர்த்தக்கரையிலே படத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த படத்துல அடுத்த பாடல் பாலசுப்ரமணியன் பாடியது, இளையராஜா இசையோட. இது ஒரு மனதை மயக்கும் சோகமான பாடல்.

0: இன்று இசை ஊஞ்சலில் தாளாட்டியது தீர்த்தக்கரன்லே திரைப்பட பாடல். இந்த படத்தில் மோகன் நடிப்பாளையும் ரூபினி அவங்களோட முதல் வருகையாலையும் அசத்திட படம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பாடல்கள் இருக்குது, ஆனால் நம்ம நேரம் முடிவடைது அப்படிங்கிறதுனால இந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நேர்கள் நெஞ்சில் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைய திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். நேரம் 9:55.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
0: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடல் நலம், வாழ்க்கை நலம், மனித பண்பு, இந்த மூணு இணைத்து ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த பாட்டுல கடைசியா ஒரு வரி வரும் பாருங்க, அதுதான் இந்த பாடலோட உயிர். முதல் மூன்று வரியும் நான்காவதா வர்ற வரிக்கும் இடையில என்னது, நம்ம உடம்பு அதுவே நமக்கு பாட சொல்லுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு பத்தி ஏற்கனவே என்ன கத்து வச்சிருக்கிறோம், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லி கற்றுக்கோம். ஆனா இந்த உடம்புல எது எப்படி இருக்கும், இப்படி நம்ம பாத்துக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அழகா இயற்கையோடு இணைத்து இந்த உடம்பு

0: சொல்றாங்க. என்னது இயற்கையை பாக்குறோம், ஒரு பூ, அந்த பூ பார்த்தோன்னே அந்த பூ அழகா இருக்குது, நேரா மலரணும்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு கரும்பு பாக்குறோம், அந்த கரும்பு எப்படி குச்சி குச்சா நேரா இருக்கு, நேரா இருக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஒரு மரம் நிமிர்ந்து நிற்கிறோம்னு பாக்குறோம், ஏன்னா நேரா இருக்கிறதா ஒழுங்கா இருக்கிறதா அழகு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயற்கை அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, கூடுதலா ஒரு செய்தியை சொல்லுது. கவிஞர் பூவை பாக்குறார், அந்த அரும்பு சற்று வளைஞ்சிருக்குது ஆனாலும் அதோட மனம் மாறதில்ல. கரும்பு பாக்குறார், அந்த கரும்பு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கு ஆனாலும் அது சாறு இனிப்பே இருக்கு. அடுத்து இரும்ப பாக்குறார், அது வளைஞ்சு கிடக்குது, அதை அடிச்சு அருவாளா கொக்கியா கருவியா மாத்தலாம், ஆனா மனிதனுடைய நரம்பு அது இருக்க வேண்டிய அளவில் இல்லாம மாறி போனிச்சுன்னா பயன்படுமான்னு கேக்குறார். அரும்பு கோனிடில் அதன் மனம் குன்றுமோ, கரும்பு கோனிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோனிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோனிடில் நாம் அதற்கு என்ன செய்வோம். இந்த மூன்று ஓமைகளையும் நமக்கு ஒரு பெரிய உண்மைக்கு அழைச்சிட்டு போதுங்க. என்னது, அரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, கரும்பு கொன்னா பிரச்சனை இல்ல, ஆனா நரம்பு கொன்னா. இங்க நரம்புங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை மட்டும் சொல்லலைங்க, வாழ்க்கையோட ஒழுங்க சொல்லுது. இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டா மற்ற எல்லா சிறப்புகளும் பாதிக்கப்படுங்க. செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனா உடம்பு ஒத்துழைக்கலன்னா அந்த மிச்சம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது இல்ல. அதனாலதான் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகில நம்ம நிறையவற்றை சேமிக்கிறோம், பணம் சேமிக்கிறோம், பொருள் சேமிக்கிறோம், ஆனா உடல் நலத்தை சேமிக்க மறந்துடுறோமே. சரியான உணவு, போதுமான உறக்கம், ஒழுங்கான உடற்பயிற்சி, அமைதியான மனநிலை, இதுதான் வாழ்க்கையோட உண்மையான செல்வங்கள் சொல்றாங்க. பூவின் மனம் குறையல, கரும்பின் இனிப்பு குறையல, இரும்போட வலிமை குறையல, ஆனா மனுடைய நரம்பு பாதிக்கப்பட்டா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியே குறைஞ்சு போயிடுதுல. அப்ப நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில நம்ம உயரங்களை தேடுறதோட உடல் நலத்தையும் தேடணும். ஏன்னா உடல் நலமாக இருந்தால்தான் உயிர் உற்சாகமாக இருக்கும், உயிர் உற்சாகமாக இருந்தால்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது டெய்லி அஞ்சல்.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கசாரியா, சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது காவிய கானங்களில் அசத்திய பரதநாட்டிய பாடல்களிலிருந்து உலாவர கேட்கலாம். அந்த வகையில் முதல் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துக்காக லீலா ஜிக்கி ஆடி பாடியது. ராமச்சந்திரா இசை, கோதுமங்கலம் சுப்பு வரிகள். காற்றலையில் இதோ இரவும் மலரும்.

0: நேரிலே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
3: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎம் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது

0: நாளை மாலை 6 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும். இன்னும் சொல்லாமது நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
4: 6th to 8th வரை நீட், IIT, JEE வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
3: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
4: மற்றும் நீட் அகாடமி,
3: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், August 19 காலை 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாரத பாடல் தங்கப்பதுமை படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி லீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில்.

0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ரிச்சுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது காலத்தை வென்ற கானங்களாய் பரத கானங்கள். அந்த வகையில் அடுத்த பாடல் மதுர வீரன் படத்திற்காக ராமநாதன் இசையில், உதுமலை நாராயணன் கவியில்.

0: காலத்தை வென்ற கானங்களில் வரத கானியங்கள் என்பது தில்லனா மோகனம்பாலை கடந்து செல்ல முடியாது இல்லையா? எஸ் சுசிலா பாடியது மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில்.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: காலத்தை வென்ற கானங்களாய் இரவு மலரும் நிகழ்ச்சியில் மன்மதலீடை, ஹரிதாஸ் படத்திலிருந்து.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர் சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரு உலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காணங்களாய் 10:39 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில ஸ்ரீ ராகவேந்திரா படத்திலிருந்து பாடல்.

0: அங்க போறீங்களா? அப்போ பரிசோ சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சலங்கை ஒளி படத்திற்காக S. ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: நிகழ்ச்சி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்களியன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்களியன் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பைகள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சலங்கையில் ஒரு சங்கீதம், SP பாலசுப்ரமணியன் பாடியது.

ஷாம் தீம் தோம் தக்கிட தக தீமி தக சனு தக தீம் தோம் நம் திங்கிட தக தீமி தக சனு தக தித்தாம் தக தக்கிட தக தீமி தீம் தத்தாம் தக தக்கிட தக தீமி தக்கிட தக தொங்கிட தக நங்கிட தக திங்கிட தக தரகிட தரகிட தக்கிட தக தொங்கிட தக நங்கிட தக திங்கிட தக

0: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பதிவுகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மைதிரி எண்ணிக்காதலி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். அது எங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், நல்லதொரு நிகழ்ச்சியை வழங்க ஏதுவாகும். நிறைவு பெற்றது இரவும் மலரும். தொடர்விருப்பது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக வர இருக்கிறது. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்படி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பியர்ஸா தங்க மாளிகை. 6 மணிக்கு தொடர்ந்து குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர்னா அரவிந்த் குமார். படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வன் ஏ ஜேம்ஸ். 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. சீரான உறவு முறையில் உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புத்தூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை இறங்கும்.

கற்றதனால் பெற்ற பயன் என்ற தலைப்பில் நேர்கள் உரையாடலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பியாசா தங்கமாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கண்ணு ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளி, பங்கிற்கும் செல்வன் ஏ ஜேம்ஸ், 12:50 பன்னிசை அச்சம் அலர் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவடி மருதூர் சிவசா நடராசன் அவர்கள், 1 மணிக்கு தென்மழி, 1:55 மெல்லிசை, லஞ்ச் பிரேக் 2 மணிக்கு, இதில் அச்சாணி ரைஸ்

0: ஒரு மணிக்கு தென்மழை, 1:55 மெல்லிசை. லஞ்ச் பிரேக் 2 மணிக்கு. இதில் அச்சாணி. ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் எரவஞ்சரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3 மணிக்கு விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்புடியின் எல்எஸ்சி. 4 மணிக்கு ஊரும் உணவும் கும்பகோணம் வட்டம் தருமபுரவியல் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உணவும். 5:15 திரைசை. 5:30 காரைக்கால் பியாசா தங்க மாளிகையின் விலைக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அம்பது திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள் பங்கேற்கிறார். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இதில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்சிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். தமிழர் வேளாண்மை. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் தா ஞானப்பிரகாசம் அவர்கள் நேர்முகம். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கோபால் பல்புடியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தூயிலும் முன். நாளை ஒளிபரப்ப உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆசி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரின் கதையும் காணவும். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. காற்றலையில் நாளை தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: The news read by Abhineet Shukla. The parliament passed the Tribunals Reforms Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. The legislation aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. It also proposes to establish a National Tribunals Commission. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. Replying to discussion on the bill, Mr. Meghwal said, "The new bill has a provision to establish the National Tribunals Commission, which will be chaired by a former judge of the Supreme Court or a former Chief Justice of a High Court." The Rajya Sabha was adjourned for the day after completing its business. The Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. Speaking on the bill, Minister of State for Home Nityanand Rai said, "Union Cabinet in February this year approved the proposal to change the name of the state to Keralam and to introduce the necessary legislation for amendment in this regard. The lower house has also passed the National Cooperative Development Corporation NCDC Amendment Bill 2026. The legislation aims to further amend the National Cooperative Development Corporation Act 1962. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. Both the bills were passed without discussion amid uproar by the opposition over several issues. After completing the business, the Lok Sabha was adjourned for the day. India Today reiterated that Arunachal Pradesh is an inalienable and integral part of India, and nothing can change this indisputable reality. Briefing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Radhil Jaiswal said, "In matters relating to the border areas between India and China, New Delhi always emphasized that the maintenance of peace and tranquility in these areas is of utmost importance for the overall development of bilateral relations."